நேரம் 5:37. தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூலமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 18 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 24 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் கீரவாணி ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை கீரவாணி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
1: குறளமுதம்,
2: இனியவை கூறல், 10 அதிகாரம், 9 குறட்பா.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். காலை 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம், 6:35 RGS காமதேனோ சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவை தலை. இன்றைய நிகழ்ச்சியில் வணிக வேளாண்மை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸின் நாள் மலர். இன்று காலை 7 மலரும் காலை மலர், இதில் அறிவியல் தகவல்களை தாங்கி வாமா மின்னலு, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சி ஆஷிகா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். காலை 8:00 இதய ராகம், 8:50 சர்மரோக நிவாரணி சைவால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு, குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். காலை 10:00 போடு ஆட்டம் போடு, 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் இயற்கையின் குரல், ஓசை காளிதாசன் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் கேட்கலாம். முற்பகல் 11:00 உங்களோடு நாங்க, பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் ஹனிமூன் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் முனைவர் ஐயா ராஜு அவர்கள். தொடர்ந்து வேலை வேண்டும் நாடகம், எழுதியவர் அசோக் ஆனந்தி அவர்கள். 12:50 பாப்கார்னர், 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் பால் உற்பத்திக்கு உகந்த தீவனங்கள், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் சரவணன் அவர்கள். 2:30 செய்தி மலர். 3:00 இசைத்தூரல், 4:00 வண்ண கோலங்கள், மாலை 5:00 பொன் மாலை, 6:00 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 சிறுகதை நேரம், நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்த சிறுகதையின் முதல் பகுதி கேட்கலாம். வாசிப்பவர் எஸ் ஜான்சன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை முதல் அலைவரிசையில் காலை 10:45 கேட்கலாம். இரவு 7:20

உழவர்களுக்கான அறிவிப்புகள் 7:30. இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி புரோகிராம். நாட்டு மாடு வளர்ப்பும் நகர சந்தையும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் இழுப்பையூர் எஸ் காசிநாதன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 9:45 மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே 9:00 இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்கள் பாட்டு, அன்னவரப்பு ராமசாமி வயலின், தண்டமுடி ராமமோகன ராவ் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, பிற்பகல் 3:00 விடுமுறை விருப்பம், நேயர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. மாலை 4:00 மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்கலாம். எழுதியவர் ரம்யா அவர்கள். 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திமடல். 8:30 முதல் அலைவரிசையில் புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட். 10:00 ரவிவாசரிய அகில பாரதிய சங்கீத் சபாவில் சாத்விகா மோகன் அவர்கள் பாட்டு கேட்கலாம்.

0: நாள்தோறும் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்தே இருங்கள்.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அனைத்து துறைகளிலும் முன்னணி நாடாக இந்தியா உருவாகும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பில் உள்நாட்டு முதலீட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கும் வகையில் நலத்திட்டங்களை திறம்பட செயல்படுத்த அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10 மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணங்காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்ற உலக பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை

0: அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: காவிரியின் வானம் பாடி இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஒலிக்கிறது பாரதீபன்.

0: आकाशवाणी இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
1: உழைப்புத்தான் நம்முடைய மூலதனம். நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய வீடு, நம்முடைய சொத்து, நம்முடைய நகைகள் இதுதான் மூலதனம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, உழைப்பு மட்டும்தான் மூலதனம். அதுதான் நமக்கு நிரந்தரமானது. உப்பில்லாத சாப்பாடு எப்படி சுவையில்லாமல் போய்விடுமோ அதை போல உழைப்பில்லாத வாழ்க்கை சப்புன்னு போய்விடும், பிணிக்கு ஆளாகிவிடும். அதனால் நாம் உழைக்கணும். நம்ம சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட வண்டி எதிர்பார்க்குறோம், இல்லாட்டி யாரு கூடையாவது போய் அந்த இடத்துல இறங்கிக்கிறான்னு பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு உந்து வண்டியே வாடகைக்கு கொடுத்து போகிறோம். ஒரு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட நம்மளால் நடக்க முடியறதில்லை. அதனுடைய விளைவு நம்ம உடம்பில் வியர்வை வெளியேறாமல் கழிவு நீர் தங்கி உடலில் சர்க்கரை நோய், மன அழுத்த நோய், தேவையில்லாத கொழுப்பு சேர்ந்து மாத்திரைகளோடு யாத்திரை செய்ய வேண்டிய சூழல் உருவாகி விடுகிறது. இதை நாம் மாற்ற வேண்டும். அப்படி நாம் மாற்ற வேண்டுமானால் நாம் உழைக்க தயாராக வேண்டும். உடல் உழைப்பு ஒன்றுதான் நம் உடல் ஆரோக்கியத்தையும் தரும், உயர்வையும் தரும். உழைப்பு தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். இன்றைக்கி இந்த உயர்ந்த நிலை மேலே யார் இருக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் உழைத்தார்களோ

0: அவர்கள்தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அப்துல் கலாம் சின்ன வயசுல தன்னுடைய பள்ளிக்கூட படிப்புக்கு பணம் கட்டுவதற்காக உழைத்தார், ஜனாதிபதியாக இருக்கும் போதும் உழைத்தார். அப்படி உழைத்த உழைப்புத்தான் இன்றைக்கு எல்லோரும் அவரை பேச வைத்திருக்கிறது. குன்றினை போல உடல் வன்மை வேண்டும், கொடுமையை தீர்க்க போராட வேண்டும், தின்றதையே தின்று தெவிட்டுதல் இன்றி அன்றென்று வாழ்வில் புதுமை காண வேண்டுமென்றால் நீ உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு உன்னை உயர்த்தும், உன்னத வழியில் அழைத்து செல்லும். அப்படி அழைத்து செல்ல வேண்டுமானால் வியர்வையை சிந்த வேண்டும். இந்த வியர்வை சிந்துகிற மனிதன்தான் வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் ஆற்றலோடும் வீரத்தோடும் கொடையோடும் சிறப்போடும் இருப்பார்கள் என்பதை இலக்கியம் மட்டுமல்ல நடப்புகள் நமக்கு சொல்லித்தருகிறது. நிறைய பேர் இரவில் படுத்துக்கிட்டு தூக்கம் வரலையே அப்படின்னு ஏங்குறாங்க. அதற்கு காரணம், உழைப்பில்லை என்றால் தூக்கம் வராது. அப்படி உனக்கு தூக்கம் வரணும்னா நீ உழைக்கணும். உழைச்சின்னா உழைப்பவன் படுத்தவுடனே தூங்கிடுறான், அவனுக்கு ஃபேன் இல்லை, ஏசி பெட்டி செயல்படவில்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் இல்லை. அவனுடைய ஒரே கவலை படுத்தவுடனே தூங்கிடுவான். ஏன்னா அவனுடைய உழைப்பில் அவனை நன்கு தூக்கத்தை கொடுக்கிறது, மனதை இருக்கிற அழுத்தத்தை போக்குகிறது, மனதில் இருக்கிற துன்பங்களை மாற்றுகிறது. எனவே உழைப்பால் உயர்வோம், உன்னதம் படைப்போம். கருங்கல் பாறையும் உடைந்து விடும், கைகளில் பூமி தவழ்ந்து விடும். உழைப்பே உனது மூலதனம் என்பதை தாராபாரதி சொன்னதைப் போல் உலக அரங்கிற்கு உழைப்பின் பெருமையை சொல்லி வைப்போம். உன்னதம் ஒன்றனை படைத்து நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

ஒளிந்திருக்கும் தேன் துளியை போல் நம் வாழ்க்கையிலும் இன்பம் ஒளிந்திருக்கிறது. உற்சாகத்தை உடலில் வைப்போம், மகிழ்ச்சியை மனதில் வைப்போம். இந்நாள் நலமாக அமைய வாழ்த்துக்களோடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் மீரா கிருஷ்ணா பாடியுள்ள பாடலை.

திருவையாறு ஸ்ரீ பஞ்சநதீஸ்வர சுவாமி தர்மசம்வர்த்தனி அம்பாள் ஆலய ஆடிப்பூர மகோத்சவத்தில் இன்று வெள்ளி ரிஷப வாகனம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி விழாவில் இன்று சுந்தரி அபிமன்யு கல்யாணம். புதுக்கோட்டை மணவிடுதி கிராமம் ஸ்ரீ நாச்சியம்மன் திருக்கோயில் 11 ஆண்டு ஆடி பூஜை விழாவில் இரவு 9 மணிக்கு ஸ்ரீ நாச்சம்மை ஸ்ரீ சன்னாசி தெய்வங்களுக்கு பூஜை. ஆனந்த ராகத்தில் இனி கேட்கலாம் உன்னிகிருஷ்ணன் குழுவினரோடு பாடிய பாடலை.

0: கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்த ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:15. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.
1: உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி மாதம் 24 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம். பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
1: வணிக வேளாண்மை. ஆடுகளில் இறைச்சி உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டல் குறித்த சில தகவல்களை வழங்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். ராஜ்குமார் அவர்கள்.
5: இறைச்சி உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு விவசாயி முடிவு பண்ணாருன்னா அவர் என்னென்ன விஷயங்களை நினைவில் வச்சுக்கிறது அவசியம்.
6: இப்போ இருக்கிற மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி விவசாயிகளும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இறைச்சியை வந்து அவங்களே பதப்படுத்துறதுக்கான கூடங்களை சிறிய அளவில் பண்ணலாம். அதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவை இருக்காது. பல்வேறு முறைகள் இருக்குது பதப்படுத்துறதுக்கு. மார்க்கெட்டிங் பண்ணணும்னா சுத்தமான இறைச்சியை வந்து அவங்க உற்பத்தி பண்ணணும். சுத்தமான இறைச்சியை உற்பத்தி பண்ணணும், பேக்கெட் பண்ணி அவங்க விற்கணும் அப்படிங்கிற பார்க்கும்போது FSSAI பதிவு வந்து பண்ணால் தான் அதை வந்து கடைகளில் விற்க முடியும். இந்த FSSAI ஒரு சுலபமாக பண்ணி தர ஒரு விஷயம் தான். அந்த லைசன்ஸ் ஒன்று வாங்கிட்டேன்னா நம்மளோட ஃபார்ம்லயே இறைச்சியை கட் பண்ணி பேக் பண்ணி பதப்படுத்துறதுக்கு முடியும்.
5: இப்போ இறைச்சி உற்பத்தி பொறுத்த வரைக்கும் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னு வச்சுப்போங்க சார், ரொம்ப ஒரு கம்மியான செலவுலயே இதை செய்ய முடியுமா அவங்களால?
6: இறைச்சி பதப்படுத்துறதுக்கு நம்ம டீப் ஃப்ரீசர் மாதிரி உபகரணங்கள் வாங்குறதுக்கு வந்து 2-3 ஆட்டோட காஸ்ட் தான் வரும். 15,000 ஒரு 30-35,000 நம்ம கொள்ளளவு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி டீப் ஃப்ரீசர் மாதிரி கிடைக்கிறது. ஆக்சுவலா இதுக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவை கிடையாது. எப்படி வேணாலும் இறைச்சியை உற்பத்தி பண்ண முடியாது. ஒரு சுகாதாரமான இடம் வேணும். பதப்படுத்துறது அதுக்கான உபகரணங்கள் இதெல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு 50,000-1,00,000 குறைந்தபட்ச மூலதனத்திலேயே இதை உருவாக்கலாம். அந்த செலவை வந்து வெகு விரைவிலேயே உங்களால் ஈட்டி விட முடியும்.
5: எப்படி ஈட்ட முடியுங்க சார்? என்னென்ன பொருட்களாக அவங்க விற்கும்போது எப்படி அவங்களுக்கு லாபம் இருக்கும் அதிகம் சொல்லிடுங்க.
6: ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆட்டை விற்றீங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மாற்றி நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து 2-3 மடங்கு லாபம் கிடைக்கும். இந்த உபகரணங்கள்லாம் உங்களுக்கு ஒரு முறை செலவு மட்டும்தான்.
5: வெறும் இறைச்சி மட்டும் இல்லை, இன்னொன்று அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. என்னென்ன மாதிரியான பொருட்களாக செய்ய முடியும்? நிறைய பொருள் இருக்கு, ஆனால் சிம்பிளாக இந்தந்த பொருட்களாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்களாக அவங்க ஸ்டார்ட் செய்யலாம், அதுக்கு வந்து என்ன

0: வாய்ப்பு இருக்கு.
1: ஃப்ரிட்ஜில் வந்து 4 டிகிரி வெப்பநிலை இருக்கும், அதில் வச்சோன்னா 3 நாட்களுக்கு அந்த இறைச்சியை வந்து கெடாமல் பாதுகாக்க முடியும். இது வந்து சில்டு மீட்டு. இந்த மீட்டுக்கு வந்து எந்த விதமான வரிகளும் கிடையாது. அதையே வந்து நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் அந்த அளவு வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 மாதம் வரையில் வச்சிருக்க போகிறதும் இல்லை, இடைப்பட்ட காலத்தில் வித்தரலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் வந்து உறைபதன நிலையில் வைத்திருத்தல் அப்படின்னு பேர். -18 டிகிரி சென்டிகிரேட்டில் வச்சுருக்கலாம். இது ஒன்றும் இல்லை, அந்த ஐஸ்கிரீம்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி டீப் ஃப்ரீசர் ஒன்று வாங்கிக்கிட்டிங்கன்னா 250 லிட்டர் கொள்ளளவுலையும் இருக்குது, 500 லிட்டர் கொள்ளளவுலையும் இருக்குது. இல்லை பெரிய அளவில் பண்ணுறவங்க வந்து ரூம் மாதிரி பண்ணிக்கிறாங்க, வாக்கின் கூலர்ஸ் எல்லாம் இருக்குது. சிறிய அளவில் பண்ணிங்கன்னா ஒரு 15 to 20,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப பெரிய அளவில் நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாக்கின் கூலர் 5 டன்னு 10 டன்னு உள்ளே வச்சுக்கிற அளவு பண்ணலாம். இதில் வந்து பதப்படுத்தி இறைச்சியை தூக்கி உள்ளே வச்சுட்டிங்கன்னா -18 வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வரலும் வந்து அது கெடாமல் உங்களால் பாதுகாக்க முடியும். இப்போ மேலை நாடுகள் எல்லா இடத்துலையும் வந்து பதப்படுத்த இறைச்சி தான். பதப்படுத்தப்பட்ட இறைச்சியில் வந்து எந்த விதமான கெடுதலும் கிடையாது. ஃப்ரெஷ் இறைச்சி வந்து நமக்கு எளிதில் கிடைக்கிறதுனால நம்ம அதை பற்றி யோசனை பண்ணுறதே கிடையாது. பட் கால சூழ்நிலையில் நம்ம நட்டத்தை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உற்பத்தி ஒரு நாள் அதிகமாக இருக்கும், நமக்கு அன்னைக்கு வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி பதப்படுத்துறது மூலயமா பண்டிகை காலங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் வந்து விற்பனை செய்து அதிக லாபத்தை ஈட்ட முடியும்.
0: சரிங்க சார், பொருட்களாக செய்கிறது அப்படின்னா என்னென்ன பொருட்கள் அதிகம் சொல்லிடுங்க சார். சிம்பிளாக செய்யக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக மக்களால் விரும்பப்படுது, அந்த மாதிரியான பொருட்கள்.
1: மசாலா பொருட்கள், மாவு இதெல்லாம் போட்டு இறைச்சியை அரைச்சி இறைச்சி உருண்டை தயார் பண்ணலாம், இறைச்சி நக்கட் தயார் பண்ணலாம், பேட்டிஸு பர்கருக்கு நடுவில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, பட்டிகள் அந்த மாதிரி பொருட்களில் உற்பத்தி பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம உற்பத்தி பண்ணி 1/2 கிலோ பாக்கெட்டோ 1 கிலோ பாக்கெட்டோ 2 கிலோ பாக்கெட்டுகளாக பண்ணனா இறைச்சியை விட 3 மடங்கு விலையில் வந்து வியாபாரம் பண்ண அதுக்கான முறைகள்லாம் இருக்குது. நம்ம கால்நடை மருத்துவக் கல்லூரியிலேயே வந்து அதற்கான பயிற்சிகள்லாம் நம்ம வழங்குறோம்.
0: நீங்கள் சொல்கிற சின்ன முதலாக இருந்தால் கூட போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஏதாவது உதவி இல்லை திட்டங்கள் இருக்காங்க சார். அதை பற்றி
1: அரசு திட்டங்கள் வந்து நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த PMFME ஒரு ஸ்கீம் இருக்குங்க, அதை விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நபார்ட்லேயும் விவசாயம் மற்றும் கிராம மேம்பாட்டு திட்டங்களுக்கு வந்து நிதியுதவி வழங்கிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் ஒரு ஸ்கீம் இருந்தது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இறைச்சி பால் முட்டை போன்றவற்றுக்கு மதிப்பு கூட்டும் உபகரணங்கள் வாங்குறதுக்கும் மானியம் வழங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது மாநில அரசு திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறது மினி ட்ரைரி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மானியம் தராங்க.
0: இது சம்மந்தமாக விவசாயிகளுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் சார்?
1: 9943535 9
0: இன்னொரு அடி சொல்லுங்க.
1: 9943535 9 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.
2: ஆடுகளில் இறைச்சி உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டலின் முக்கியத்துவத்தை பகிர்ந்து கொண்டார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். ராஜ்குமார் அவர்கள்.
3: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை
2: வணிக வேளாண்மை கேட்டீர்கள்.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: மாடுகளுக்கு RGS காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. RGS காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும், மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
5: ஆரோக்கியமான மாடுகளுக்கு RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
6: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: நிகழ்ச்சியில் இனி விவசாய பெருமக்களே, பெரம்பலூர் ஆண்டிமுத்து சின்னப்பிள்ளை அறக்கட்டளை வளாகத்தில் 10ஆம் ஆண்டு விதை திருவிழா இன்று காலை 10 மணி முதல் நடைபெற உள்ளது. இவ்விழாவில் இயற்கை வேளாண் அறிஞர் பாமையன் அவர்களின் கருத்துரையும் மரபுநெல், நாட்டு காய்கறிகள், சிறுதானியங்கள், கைக்குத்தல் அரிசி, நாட்டு சர்க்கரை, தேன், தின்பண்டங்கள், மரக்கன்றுகள், புத்தகங்கள், துணிப்பைகள், இயற்கை பொருட்கள் போன்றவைகளின் காட்சியும் விற்பனையும், இயற்கை உழவர்களின் அனுபவ உரைகளும், விதைகள் பரிமாற்றம் போன்றவைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். மேலும் தகவலுக்கு 94421-85-360 என் மீண்டும் ஒருமுறை 94421-85-360 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். விவசாயத்திற்கு அடித்தளமே நல்ல விதைகள்தான். பலவிதமான நவீன முறைகள் விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் நல்ல தரமான முளைப்பு திறன் கொண்ட விதைகள்தான் பயிரின் விளைச்சலை பெரிதும் நிர்ணயிக்கின்றன. சம்பா தாளடி சாகுபடிக்கு தேவையான நீண்டகால விதை நெல் ரகங்களான CR 1009, Sub 1, சாவித்ரி, ADT 51, மத்திய கால ரகங்களான CO R 50, TKM 15, நெல்லூர் மகசூரி, திருச்சி 3, CO 56, CO 57, CO 8, சம்பா மகசூரி வெள்ளை பொன்னி KKM 1 போன்ற விதைகள் தேவையான அளவு வேளாண் விரிவாக்க மையங்களிலும் வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலும்

விதை விற்பனை நிலையங்களிலும் விவசாயிகளுக்கு விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் சான்று பெறாத தங்கள் சொந்த விதைகளையும் பயன்படுத்தலாம். எனினும் அந்த விதைகள் தரத்துடனும் நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதைகளா என்பதை திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தில் பரிசோதனை செய்து பின்பு விதைப்புக்கு பயன்படுத்தினால் நல்ல வாளிப்பான பயிர்களை பெற்று உயர் மகசூல் பெறலாம். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் தங்களிடம் இருப்பில் உள்ள நெல் விதைகளின் தரத்தை அறிய 100 கிராம் விதை மாதிரிக்கு 80 ரூபாய் கட்டணத்தை நேரிலோ அல்லது மணியார்டர் மூலமாகவோ மூத்த வேளாண்மை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம் 15B, பெரிய மெல்தரு, விஜயபுரம், திருவாரூர் என்ற முகவரிக்கு அனுப்பலாம். விதை மாதிரியுடன் விவசாயிகளின் பெயர், தந்தை பெயர், முகவரி, அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, பயிரின் வகை, ரகம், குவியல் எண் ஆகியவற்றுடன் பரிசோதனை செய்ய வேண்டிய விதைகளை துணிப்பையில் வைத்து அனுப்ப வேண்டும். இவ்வாறு திருவாரூர் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் தோட்டக்கலை துறையின் மூலம் ஆடிப்பட்டத்திற்கு தேவையான காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தேவைப்படுவோர் மேலும் விவரங்களுக்கு அந்தந்த வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்நாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான மருத்துவ உபகரணங்கள் மூலம் குறைந்த செலவில் அனைவருக்கும் சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சமூக பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட ஷெடியூல்டு மற்றும் பழங்குடியினருக்கான டாக்டர் அம்பேத்கர் தேசிய நிவாரண திட்டம் மத்திய அரசின் நிதியுதவி திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இத்திட்டத்தின் கீழ் சமூக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கான 9 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதிகள் தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடரவும் தமிழகத்தின் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தாராபுரம் காங்கேயம் பகுதிகளில் நில உச்சவரம்பு சீர்திருத்த நடவடிக்கை

0: பேரில் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள 5000 ஏக்கருக்கும் அதிகமான தரிசு நிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நெசவாளர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக தாராபுரத்தை சேர்ந்த 61 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை திரு கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 273 பேருக்கு அவர் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது அரசின் கடமை என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களில் இளைஞர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் தாவேக அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தற்போதுள்ள 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே மகளிருக்கு 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று திரு முத்தரசன் வலியுறுத்தினார். மகளிர் கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேசிய கைத்தறி தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 5 மணி நேரத்தில் 1000 கைத்தறி ஓவியங்களை வரைந்து மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஆடை வடிவமைப்பு மற்றும் துகிலியல் துறை மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் மகளிர் நெசவாளரின் பெருமையை போற்றும் வகையில் அவர்கள் நெசவு நெய்வது போன்று 1000 ஓவியங்களை 5 மணி நேரத்தில் வரைந்து நோபல் உலக சாதனை படைத்தனர். இந்த இருநாள் திருவிழாவில் பாரம்பரியமான கைத்தறியில் தயாராகும் ஜவுளிகள், பஞ்சிலிருந்து நூல் நூற்று அதனை ஜவுளியாக உற்பத்தி செய்யும் வரை செயல்படுத்தப்பட்டு வரும் நெசவு தொழில் குறித்த காட்சியும் இடம்பெற்றது. இதனை நெசவாளர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்றிரவு 1 மணி நேரம் கனமழை பெய்தது. கடும் வெப்பநிலை இருந்து வந்த நிலையில் இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைனில் உள்ள கீவ் பகுதியில் நேற்று ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அபுதாபியைச் சேர்ந்த எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் இத்தாலியின் முடிவிற்கு எதிராக எல்லைப் பகுதியில் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் அறிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தினத்த கொண்டாட்டத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் இந்திய விமானப்படையின் பேண்ட் இசை நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. மோசமான வானிலை மற்றும் சீரமைப்பு பணிகள் காரணமாக பல்தால் பஹல்காம் வழியாக யாத்ரீகர்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குரு தேஜ் பகதூர் ஜியின் 350வது ஆண்டு தியாக தினத்தை குறிக்கும் வகையில் நவி மும்பையில் நேற்று தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தேனம்பாக்கம் பெரியார் நகரில் உள்ள சமூக நீதி மாணவர் விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆய்வு செய்தார். கோவையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை சாலையில் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது.

0: கூறியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சீனாவில் ஹிஃபே நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய இளையோர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தமோச்சு மீதி தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா சீனாவின் கியூ ஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவில் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1
2: நேயர்கள் கேட்கவிருப்பது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ்.
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
5: இன்று August 9.
6: இன்று பழங்குடி மக்களுக்கான சர்வதேச நாள். ஆதிக்குடிகள் என்று அழைக்கப்படும் மலையின மக்கள் தெற்கு ஆசியாவின் தொல்மூத்த குடியினர். இப்பூர்வ குடிமக்கள் புவியின் 80% பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கின்றனர். இயற்கையுடன் இணைந்து வாழும் இவர்களுக்கும் அடிப்படை கல்வி, பொது சுகாதாரம் கிடைக்கச் செய்ய முக்கியத்துவம் அளிக்கவே இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. புகழ்பெற்ற கன்னட இலக்கிய படைப்பாளி விநாயக கிருஷ்ணா கோகாக் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1909. 1982 இவர் கன்னட மொழியில் எழுதி வெளியான பாரத சிந்துராஷ்மி என்ற காவியம் ஞானபீட விருதினை பெற்றது. இவரது இலக்கிய படைப்புகளுக்காக இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. இந்திய சுதந்திர இயக்க ஆர்வலர் சரளாதேவி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1904 ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்த முதல் ஒடிசா பெண்மணி. சுதந்திர இந்தியாவில் ஒடிசா சட்டமன்றத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண். கட்டாக் கூட்டுறவு வங்கியின் முதல் பெண் இயக்குநர். உப்கால் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் செனட் உறுப்பினர் என்ற பல பெருமைகளை பெற்ற சரளாதேவி 30 புத்தகங்களையும் 300 கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் காப்பா அரவாணன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1941 தமிழ்நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்ட குழு உறுப்பினர். சமூகவியல், மானுடவியல், மொழியியல், இலக்கணம், கல்வியியல், வரலாறு, திறனாய்வு முதலான துறைகளில் 56 நூல்களை வெளியிட்டுள்ளார். சிறந்த நூல்களுக்கான தமிழக அரசின் பரிசினை 3 முறை பெற்றவர். சிறந்த பேராசிரியருக்கான விருது 1986 இவருக்கு வழங்கப்பட்டது. வழக்கறிஞரும் சுதந்திர போராட்ட வீரரும் பாரம்பரிய கலை ஆர்வலருமான ஈ கிருஷ்ணய்யர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1897 இந்திய சுதந்திர இயக்கத்தில் இணைந்த இவர் சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்களை பிரபலப்படுத்தியவர். மெட்ராஸ் மியூசிக் அகாடமியை நிறுவி சதிர் நடன வடிவத்துக்கு மறுவடிவம் அளித்து அதனை பரதநாட்டியமாக பெயரிட முன்மொழிந்தார். இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது 1966 இவருக்கு வழங்கப்பட்டது. தமிழ் திரையுலகின்

பிரபல கதாசிரியர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர் என பன்முக ஆளுமையான பஞ்சு அருணாச்சலம் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2016. பஞ்சு அருணாச்சலம் கவியரசு கண்ணதாசனின் உதவியாளராக இருந்து பாடல்கள் இயற்றி 1960 முதல் பாடலாசிரியராக தனது திறமையை வெளிப்படுத்தினார். திரைத்துறையில் உதவியாளராக பணி செய்ய தொடங்கியவர் பின்னர் அத்துறையில் அனைத்து நுணுக்கங்களையும் அறிந்து கொண்டு பல வெற்றி திரைப்படங்களை அளித்த பெருமை பெற்றவர். எஸ்பி முத்துராமன் இயக்கிய ஏறத்தாழ 15 திரைப்படங்களுக்கும் மேல் பஞ்சு அருணாச்சலம்தான் கதை வசனம் எழுதியிருந்தார். அன்னக்கிளி திரைப்படத்திற்கு இசையமைக்க இளையராஜாவை அறிமுகம் செய்த பெருமை இவரை சாரும். இவர் கதை வசனம் எழுதி தயாரித்த எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படம் தமிழக அரசின் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை 1982 பெற்றது. அரை நூற்றாண்டு காலம் திரையுலகில் பல்வேறு திரைக்கதைகளின் வழியே மக்களிடையே பயணித்த பண்பான மனிதர் பஞ்சு அருணாச்சலம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கிய நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு வழிபோக்கர் ஒருத்தர் நடந்து போற வழியில வைரம் ஒன்ன எடுத்தாராம். அந்த வைரத்தோட மதிப்பு அவருக்கு தெரியாததால அத தனக்கு பொதி சுமக்கிற கழுதையோட காதுல மாட்டி விட்டாராம். போற வழியில இத கவனிச்ச ஒரு வைர வியாபாரி அந்த வழிபோக்கர்கிட்ட, இந்த கல்லை எனக்கு கொடுத்துட்டு நான் உனக்கு பணம் தரேன்னு சொன்னாராம். உடனே அந்த வழிபோக்கரும், எனக்கு ஒரு 1000 ரூபாய் தந்துட்டு இந்த கல்லை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த வைர வியாபாரி இன்னும் குறைவா வாங்குற எண்ணத்தோட, 500 ரூபாய்க்கு இந்த நான் கல்லை வாங்குறேன், இல்லனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாராம். எப்படியோ அதை தாங்கிட்ட 500 ரூபாய்க்கு தந்து விடுவாருங்கிற எண்ணத்தோட காத்திருந்த அந்த வைர வியாபாரிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. மற்றொரு வியாபாரி அத 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டாராம். ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே அந்த வழிபோக்கர்கிட்ட இந்த வைர வியாபாரி சொன்னாராம், 1,000,000 ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை வெறும் 10,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு சந்தோஷமா போறியே, நீ ஏமாந்துட்ட அப்படின்னாராம். இப்ப அந்த வழிபோக்கர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, எனக்கு இந்த கல்லோட மதிப்பு தெரியாததால இந்த தொகையே எனக்கு பெரிய தொகை தான், ஆனா அதோட மதிப்பு தெரிஞ்சும் நீங்க தான் அதை இழந்துட்டீங்க, ஏமாந்துட்டீங்க அப்படின்னு. இப்படிதான் நாமும் நேரத்தோட மதிப்பு தெரிஞ்சிருந்தாலும் அதை தொலைச்சிட்டு இருக்கோம். கிடைச்ச நேரத்தை நேர்மறையா பயன்படுத்துவோம், மகிழ்ச்சியோடு வாழ்வோம். ஞாயிற்றுக்கிழமையோட காலை வேலை அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். திருச்சி FM Rainbow 102.1 இது காலை மலர்.

0: வணக்கம் வந்தனம் நமஸ்கார்.
1: வாமா மின்னலு,
0: வாமா மின்னலு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் நேர்களே. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா பக்கத்து வீட்டுக்காரி எப்போதும் தடுத்து நிறுத்த போவாரு. ஏன்னா அப்பதான் சண்டை முடிவுக்கு வரும். அந்த சண்டையில அண்ணனுக்கோ தம்பிக்கோ அவ்வளவு அடி விழுந்திருக்காது, ஆனா தடுக்க போன மூணாவது ஆளுக்கு தான் தர்ம அடி விழுந்திருக்கும். அவரைத்தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய நேரங்கள்ல. இதே மாதிரிதான் சர்க்கரை துகளையோ உப்பு துகள்களையோ ஒரு பாட்டில அடைச்சு வச்சா துகள்களுக்கு இடையே ஒரு வகையான ஈர்ப்பு விசை ஒன்றோடு ஒன்று சேர போராடும், ஒட்டிக்கும். இந்த விசைக்கு பேரு வாண்டர்வால்ஸ் விசை அப்படின்னு சொல்றாங்க. இதுங்க சண்டை போட்டு ஒட்டிக்கிறாம இருக்கிறதுக்கு, இந்த வாண்டர்வால்ஸ் விசையை குறைக்கிறதுக்கு

0: ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ங்கிற சொல்ற ஒரு கெமிக்கல் வந்து சேர்க்கப்படுதுங்க. சர்க்கரையில ட்ரை கால்சியம் பாஸ்பேட் அல்லது கார்ன் ஸ்டார்ச்ங்கிறது சேர்க்கப்படுது. சரி, சர்க்கரையில மட்டும்தான் அப்படின்னா இல்லங்க, நீங்க பயன்படுத்துற அனைத்து விதமான மாவு பொருட்களையும் இந்த லேபிள் ஒட்டி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் இவ்வளவு கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது சிலிக்கன் டை ஆக்சைடு, மின்னட்டோல், பவுடர் ஆக்கின செல்லுலோஸ், மக்னீசியம் ஸ்டீரேட், சோடியம் பைகார்பனேட், சோடியம் ஃபெரோசைனைட், பொட்டாசியம் ஃபெரோசைனைட், கால்சியம் ஃபெரோசைனைட், போன் பாஸ்பேட், கால்சியம் சிலிகேட், டால்க், மக்னீசியம் சிலிகேட் போன்ற கெமிக்கல்களும் ஆன்டி கேக்கிங் ஏஜென்டாக செயல்படுதுங்க. அந்த பொருள்கள் கெட்டிப்படாம இருக்கிறதுக்காண்டி சேர்க்கப்படக்கூடிய ஒரு கெமிக்கல்ங்க. இந்த ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். உணவுப் பொருள்கள்ல அதிகப்படியான ஈரப்பதமும் எண்ணெயும் இருந்துச்சுன்னா இந்த ஆன்டி கேக்கிங் கெமிக்கலை வந்து உறிஞ்சி எடுத்துருங்க. ஈரப்பதமும் எண்ணெயும் இருந்தா தானே கெட்டியாகும், அந்த ஆன்டி கேக்கிங் பவுடர்கள் வந்து தடுத்துடும். சரி, இந்த ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பல விரிவான ஆய்வுகளுக்கு அப்புறமா ஒரு கிலோ அளவுள்ள உணவுப் பொருள்ல 0.5 கிராம் முதல் 2 கிராம் வரையிலும் அதை கலக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இத உணவுப் பொருள்கள் மட்டும்தான் கலக்குறாங்களா? இல்ல, உணவுப் பொருள்கள் அல்லாத ஃபெர்டிலைசரு, அழகு சாதன பொருள்கள், டிடர்ஜென்ட்களையும் கலக்குறாங்க. உணவுப் பொருட்கள் கட்டிப்படாம இருக்க கலக்கப்படும் இந்த கெமிக்கல்கள் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் பாதிப்புகளை ஏற்படுத்துறது இல்லைங்க. அதுல சிலிக்கன் டை ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடுங்கிற கெமிக்கல்கள் பெருங்குடல்ல புரதம் செரிப்பதையும் புரத சத்து உடல்ல உறிஞ்சப்படுறதையும் தடுக்கிறதா எலர் டாக்கோ அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் மேற்கொண்ட ஆய்வுல சொல்லியிருக்காங்க. சோ இந்த ரெண்டு ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட், சிலிக்கான் டை ஆக்சைடும் டைட்டானியம் டை ஆக்சைடு தான் கொஞ்சம் ஓரளவு பிரச்சனை ஏற்படுத்துங்க, மத்ததெல்லாம் ஓரளவு பிரச்சனை ஏற்படுத்துறது இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்படிதான் ஒருத்தர் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி தலையில ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு, கையில கிளவுஸ போட்டுக்கிட்டு, கிட்னி கார்டை போட்டுக்கிட்டு, தொடையில பேடை கட்டிக்கிட்டு கிளம்புனாரு. சரி, கிரவுண்டுக்கு தான் போனான்னு பார்த்தா இல்ல, வீட்டு கிச்சனுக்குள்ளதான் போறாருங்க. ஏன்னு கேட்டா, வீட்டுல சண்டேன்னு வந்துட்டா பந்து பறக்காது, பாத்திரம் தான் பறக்கும். கப்புன்னு புடிச்சு வைக்கணும்ல, நம்மளுக்கும் சேதாரம் ஆகக்கூடாது, பாத்திரத்துக்கும் சேதாரம் ஆகக்கூடாதுன்னு அவரு இந்த முயற்சி ஏற்படுறாரு. அங்க உள்ள வீட்டுக்காரமா இன்னும் கொஞ்சம் தந்திரசாலிங்க, அவங்க பாத்திரத்தை வீசல, சுடுதண்ணியை தான் வீசுறாங்க. இப்ப எப்படி தருப்பாரு?
1: நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.

0: தமிழில் செய்திகளை தொடர்ந்து கேட்கலாம். காலை மலர்.
1: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பிற நாடுகள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சுதந்திர போராட்ட தியாகிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த செல்லுலார் சிறையை பார்வையிட்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து திரு சி பி ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தம்முடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது இரு நாடுகளுடனான ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், எரிசக்தி பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசித்ததாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையிலான பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கடல்சார் நிர்வாகத்தை நவீனமயமாக்கும் வகையில் இ சமுத்ரா இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கப்பல் கட்டுமானம், கடல்சார் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகள்

அச்சமின்றி பாதுகாப்பாக பணியாற்றுவதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்று தொடங்குகிறது. நாட்டின் கலாச்சாரம், தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இம்மாதம் 17 தேதி

0: வருகிறது. இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள 200க்கும் அதிகமான இந்திய தூதரகங்களிலும் இந்த தேசிய கொடி இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: உத்தராகண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 99 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 147,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். சோனித்பூர், நகோஆன், கொலாட், சிவசாகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கிராமப்புற மக்கள் போதிய ஒத்துழைப்பு அளிக்காததன் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா கோஸ்டாரிக்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். அந்நாட்டு அதிபர் திரு அலாசானே கொத்தாராவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு பெசகிஸ்தான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்நாட்டு அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள ஷரத்துக்களை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்கா செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் நோந்தாம்புரி மாகாணத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு பொது சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் காயமடைந்த 14 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொது இடங்களில் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்த கடும் கட்டுப்பாடுகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு அனுதீன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வேலைவாய்ப்பை இழந்த வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் புதிய வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 60 அந்நாட்டில் தங்கியிருக்க அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எனினும் இது தொடர்பான விதிமுறைகள் குறித்த முழு விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் டொமாச்சு மிட்டே தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னித் ராய், சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சைனாவின் ஹஃபே நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா சீனாவின் கியூஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவின் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை, கோவை அணியையும் திருச்சி, சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும், நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு

ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. பெங்களூருவில் நடைபெற்ற மலேசியாவிற்கு எதிரான 21 வயதிற்குட்பட்டோருக்கான இரண்டாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. கொலம்பியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அந்நாடு அவசர நிலையை அறிவித்துள்ளது. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் 20,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: Rainbow FM 102.1.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் மூலமா சிறு மற்றும் குறு விவசாயிகள் பயிர்கடன் பெற அழைப்பு விடுத்திருக்காங்க. பயிர்கடன் பெற சங்கங்களை நேரில் அணுகியோ இல்லனா பொது சேவை மையங்கள் மூலமாகவோ EKCC முறையில விண்ணப்பிச்சு பயிர்கடன் பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. 7:26 ஆகுது. காலை மலர் கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இன்று காலை 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில்

0: ஒலி கேட்கிறது ஒரு வித்தியாசமான ஒலி. அடுத்த சில நொடிகளில் மரத்தில் இருக்கக்கூடிய மந்தியினுடைய குரல் இன்னொரு மாதிரி ஒலிக்கிறது. வண்டியை நிறுத்திவிட்டோம், கானக பாதை காத்திருக்கிறோம். சில நிமிடங்கள் கழித்து கானகத்தின் உள்ளிருந்து அந்த பாதைக்கு ஒரு சிறுத்தை வெளியே வருது. அந்த சிறுத்தை அங்கு இருப்பை பேசியது அந்த மான், அதை வழிமொழிந்தது அந்த மந்தி. கானகம் இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்.
1: சூழலியலாளர் ஓசை காளிதாசன் அவர்கள் இயற்கையின் குரல் எனும் பொருளில் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் வளம்பெற கேட்கலாம்.

0: கீரை தாவர அடிப்படையில ஒரு பழமா, ஆனா சமையல்ல அதை நம்ம காயா பயன்படுத்திட்டு இருக்கோம். போலாமா வானொலி வழியா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைக்கு. தக்காளி கிலோ ஒன்று 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கத்திரிக்காய் 60 ரூபாய், அவரைக்காய் கிலோ ஒன்று 80, வெண்டைக்காய் 40, கொத்தவரங்காயும் 40 ரூபாயில விற்பனை ஆகுது. சின்ன வெங்காயம் 80, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் கிலோ ஒன்று 60, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சவுச்சவ் 36 ரூபாய், புடலங்காய் 50, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோல் 40 ரூபாய், கருணைக்கிழங்கு கிலோ ஒன்று 100, சேனைக்கிழங்கு 50, சேப்பங்கிழங்கு 60 ரூபாய், உருளைக்கிழங்கு 30, கேரட் 100, முட்டைக்கோஸ் 32, பீட்ரூட் 54 ரூபாய், காலிஃபிளவர் பூ ஒன்று 45, எலுமிச்சை பழம் ஒன்று 5 ரூபாய், கொய்யாப்பழம் 100, பூசணிக்காய் பரங்கிக்காய் இரண்டு காய்கறிகளுமே 22 ரூபாயில விற்பனை ஆகுது. ஆப்பிள் 280 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 220, திராட்சை 120 ரூபாய். கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய் கனிகளோட இன்றைய விலை நிலவரம். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.
1: தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு அடிப்படை ஊட்டச்சத்து மட்டும் கிடைக்கிறது இல்லங்க, அதையும் தாண்டி குழந்தையுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் வளர்க்குது. உடல் மற்றும் உணர்ச்சி ரீதியான வளர்ச்சிக்கும் தாய்ப்பால் ரொம்பவுமே உதவுதாங்க. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள். வணக்கம் டாக்டர். சில குழந்தைங்க அடிக்கடி பால் கக்கிக்கிட்டு இருக்கும், அது எதனால டாக்டர்?
2: சின்ன குழந்தைங்க பால் குடிச்ச உடனே அது வந்து ஒரு தயிர் மாதிரி திரிஞ்சு அது கக்குறதுன்றது ஒரு நார்மல். இது வந்து என்ன ஆகலாம்னா, நம்ம வந்து ஒரு பதட்டம் உண்டாக்கலாம், என்ன குழந்தை வந்து 4 தடவை கக்குது 5 தடவை கக்குது அப்படின்ட்டு. சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா, பால் வந்து செரிமானமே ஆல, எப்போ நம்ம வந்து சேஃப்னு சொல்லலாம்னா, அந்த தயிர் மாதிரி திரிஞ்சு வர மில்க் வந்துட்டு நார்மல். ஒரு குழந்தை 3 தடவை 4 தடவை கூட கக்கலாம், அந்த குழந்தை நல்லா வெயிட் கெயின் ஆகுது, ஹாப்பியா இருக்கு, பால் குடிச்சிட்டு உங்களோட வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி நாள் ஃபுல்லா அழுவாம அந்த பால் குடிச்சிட்டு நல்லா தூங்கி எந்திரிக்குது, நடுவுல எல்லாம் நல்லா ஹாப்பியா இருக்கு அப்படின்னா அது நார்மல், நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒருவேளை உங்க குழந்தை வெயிட் கெயின் ஆகல, ரொம்ப அதிகமா கக்குது, கக்குறது இல்லாம வாந்தி எடுக்குது, பச்சை கலர்ல வருதோ மஞ்சள் கலர்ல வருதோ இல்ல அதுல ரத்தம் கலந்து வந்தாலோ, இல்ல குழந்தை யூரின் 6 தடவைக்கு கீழே யூரின் போகுது, இல்ல குழந்தை வந்து ஃபீட் பண்ணும் போதே சில குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே இருக்கும், ஃபீட் பண்ணி முடிச்ச உடனேயும் அழுதுகிட்டே இருக்கும், ஒரு வழியில இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்க உங்க டாக்டர் கிட்ட கண்டிப்பா கூட்டிட்டு போய் காமிங்க, அது என்னன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சில மதர்ஸ்க்கு என்ன ஆகலான்னா, நிறைய மில்க் சப்ளை இருக்கலாம், ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்கலாம், அதனால மில்க் லீக்கிங் வரும். பேபி வாய் வச்சு குடிக்கும் போது ஃபாஸ்ட் லெட் டவுன் சொல்லுவோம், அப்படின்னா பால் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அவங்க வாயில போய் தொண்டையில அடிக்கிற மாதிரி இருக்கும். சோ மதர்ஸே சொல்லுவாங்க, குழந்தை ஃபீட் பண்ணும்போது இரும்புது, தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கு, குழந்தை பால் குடிக்க வந்தாலே தள்ளி விடுது, ரொம்ப அதிகமா மில்க் இருந்தால குழந்தையால மேனேஜ் பண்ணி குடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஓவர் சப்ளை, ஃபாஸ்ட் லெட் டவுன், இந்த மாதிரி ஃபாஸ்டா பால் வருதுன்னா டெஃபினட்டா அவங்களும் ஃபீட் பண்ணலாம். நிறைய பொசிஷன்ஸ் டெக்னிக்ஸ் அதுக்கெல்லாம் இருக்கு, நீங்க பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்ச லாக்டேஷன் கன்சல்டன்ட்ட கண்டிப்பா விசிட் பண்ணுவேன், அவங்க உங்களுக்கு கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க எப்படி குழந்தைக்கு ஓவர் சப்ளைலயும் ஃபீட் பண்ணலாம்ன்றது.
1: தாய்ப்பாலுடைய நன்மைகள்லாம் என்னென்ன டாக்டர்?
2: தாய்ப்பால் குடுக்கறதுனால குழந்தைக்கு மட்டும் இல்ல மதர்ஸ்க்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? தாய்ப்பால் வந்து சேஃப், நேரா குழந்தை வாய் வந்து மார்புல வச்சு குடிக்கறதுனால சுத்தமா இருக்கு, எந்த கண்டாமினேஷனும் இல்ல, குழந்தைக்கு ஏத்த குவாண்டிட்டி சேஃபா வருது, தேவையான டெம்பரேச்சர்லயும் வருது. பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, தாய்ப்பால்ல நோய் எதிர்ப்பு சக்தி, இது ரொம்ப முக்கியம். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்

0: அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த டயாபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஃபியூச்சர்ல குழந்தைங்களுக்கு இதை வர வாய்ப்பையும் கம்மி பண்ணுது. சோ தாய்ப்பாலுக்கும் ஃபார்முலா மில்க் கொடுக்கும்போது நிறைய டைம் ஃபார்முலா மில்க்னா நம்ம வந்து அதுக்கு தேவையான வாட்டரை பாயில் பண்ணி எடுத்துக்கணும், பாட்டில்ஸை எடுத்துக்கணும், அதை கிளீனிங் பண்றது. சோ நம்ம வாட்டர் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் கண்டாமினேஷன் வரலாம். சோ அதனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வாந்தி, கொஞ்சம் பேதி அதெல்லாம் கூட வர வாய்ப்பு இருக்கலாம். சோ அதை கிளீனா கொடுக்கணும்ன்ற ஒரு ப்ரெஷர் நம்மளுக்கு இருக்கலாம். பிளஸ் ஃபார்முலா மில்கோட காஸ்ட், டிராவல் பண்ணும்போது ஒரு ஒரு தடவை குழந்தை அழுகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டு அதை கொடுக்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாய்ப்பால் நீங்க கொடுக்கும்போது அதெல்லாம் தவிர்க்கலாம். அம்மாக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. முதல்ல டெலிவரி ஆனவுடனே மதர் வந்து தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆக்சிடோசின் அப்படின்னு ஒரு ஹார்மோன். இது என்ன பண்ணுதுன்னா மார்பில போய் குழந்தை சக் பண்ணும்போது இந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னா மார்பிலையும் ஆக்ட் பண்ணும், அவங்களோட கர்ப்பப்பையிலும் போய் அது வந்து வேலை செய்யும். சோ மார்பில வேலை செய்யும் போது பாலை வெளியில கொண்டு வரும். கர்ப்பப்பையில போய் அந்த ஹார்மோன் வேலை செய்யும் போது அந்த கர்ப்பப்பைய சுருங்க வைக்கும். அந்த பிளாசன்டா அதை வந்து வெளியில தள்ளி கர்ப்பப்பைய சுருங்க வச்சு அந்த பிளீடிங்கையும் கண்ட்ரோல் பண்ணும். சோ அந்த போஸ்ட்பார்ட்டம் பீரியட்ல வந்து நிறைய பிளீடிங் ஆகாம அவங்களுக்கு கரெக்டா கண்ட்ரோல்டா அந்த யூட்ரஸ் சுருங்க வைக்கவும் ஹெல்ப் பண்ணும். ஒரு ஒரு தடவையும் மதர் ஃபீட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அவங்க என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை சுருங்கறதே அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க, அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் தெரியும். சோ அந்த பிளீடிங் கூட சில மதர்ஸ்க்கு வரலாம். அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல ஃபீடிங் அப்போ அந்த ஒரு பெயின், அந்த பிளீடிங் வந்து ஆஃப்டர் பர்த் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த கிராம்ஸ் வந்து இட் இஸ் நார்மல் பிகாஸ் ஆஃப் ஆக்சிடோசின் என்ற ஒரு ஹார்மோன்னால. இன்னொன்னு வந்து என்னன்னா மதர்ஸ்க்கு வந்துட்டு இந்த கேன்சர், இந்த பிரெஸ்ட் கேன்சர் அதோட ரிஸ்க ரெடியூஸ் பண்ணலாம். சில மதர்ஸ்க்கு இந்த மாத விடாய கூட லேட்டா வர வைக்கலாம். பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும் போது அது கொஞ்சம் தள்ளி வரலாம்.
1: குழந்தை பராமரிப்பு குறித்து நாளை மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள்.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.

மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 157 கிராம ஊராட்சிகள்லையும் வரும் 15 தேதி அதாவது சுதந்திர தினத்தன்னைக்கு கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்கும்னு, அது சமயம் அந்த கூட்டத்தில் பொதுமக்கள் எல்லாம் தவறாமல் கலந்து கொள்ளணும் அப்படின்னு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,900 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 250 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பெட்ரோல் லிட்டர் ஒன்று 108.23 காசுக்கும் டீசல் லிட்டர் ஒன்று 100.05 காசுக்கும் விற்பனையாகுது. ஏழு மணி 41 நிமிஷம் ஆகுது. காலை மலர் கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொள்ள ஆர்வம் உள்ளவங்களுக்கு போட்டிகள்லாம் வைக்கிறாங்களாம். ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த போட்டிகள்லாம் நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு மேலும் விவரங்கள்லாம் வேணும் அப்படின்னா tncmtrophy.sdat.in அப்படிங்கிற இணையதளத்தில் பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா 9514777 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.

இன்னைக்கு அதாவது August 9 குடும்ப அட்டைதாரர்கள் எல்லாத்துக்குமே EKYC சிறப்பு முகாம் நடைபெறுது. அனைத்து நியாய விலை கடைகள்லயும் காலை 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடைபெறுது. குடும்ப அட்டையில இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் கட்டாயம் கைரேகை சரிபார்ப்புல புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை மலர் கேட்டு இணைந்திருக்கும்.

7:58 என்றென்றும் புன்னகை படத்திலிருந்து பாடல் கேட்கிற இந்த நேரம் 7:48.

சுகாதார அலுவலக நிர்வாகத்திற்கு உட்பட்ட தேசிய சுகாதார குழுமத்தின் கீழ சுகாதார ஆய்வாளர் பணிக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தை திருச்சிராப்பள்ளி .nic.in அப்படிங்கிற இணையதளம் வழியா

0: பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 2026-27 ஆம் ஆண்டு காரிப் பருவத்தில் நெல் பயிர் காப்பீடு செய்ய August 14 வரைக்கும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா திருச்சிராப்பள்ளி வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவிச்சிருக்காங்க.
1: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிதமான மழை இன்னைக்கு பெய்யக்கூடும்னு ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. குமரி கடலோட சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்ங்கிறதால மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. காலைமலர் நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் அழகிய தீயே படத்திலிருந்து.

0: நேரம் 8 மணி. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 100.1. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குடியரசுத் தலைவரின் காவலர் வண்ண கொடிகளை புதுச்சேரி காவல்துறைக்கு இன்னும் சற்று நேரத்தில் வழங்குகிறார். புதுச்சேரி காவல்துறையின் 25 ஆண்டுகால சேவை, ஒழுக்கம், சாதனைகளை கௌரவிக்கும் வகையில் கடந்த மே மாதம் 8ஆம் தேதி குடியரசுத் தலைவர் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பொறுப்பேற்கின்றனர். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்குகிறது. வரும் 17ஆம் தேதி வரை தேசபக்தி, ஒற்றுமை, நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் பொதுமக்கள் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகம் முழுவதும் நாளையும் வரும் 17ஆம் தேதியும் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. 1 முதல் 19 வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளர் இளம் பருவத்தினர், 20 வயது முதல் 30 வயது வரையிலான 52,00,000 பெண்களுக்கும் இம்மாத்திரைகள் வழங்கப்பட இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் 53 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுப்பாராவ் ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அவர், அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் புதிய ரயில் நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றார். கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் வருகை இன்று கணிசமாக அதிகரித்துள்ளது. குணா குகை, பயன்மரசோலை, தூண்பாறை மற்றும் மோயர் சதுக்கம் ஆகிய இடங்களில் அடர்ந்த பனிமூட்டமும் மிதமான வெப்பமும் மாறி மாறி நிலவி வருகிறது. இந்த இதமான காலநிலையை அனுபவித்தவாறு சுற்றுலா பயணிகள் புகைப்படங்கள் மற்றும் செல்பிகள் எடுத்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன. நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும், ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் உற்சாகம் அடைந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: திருச்சி மாவட்டம் அன்பில் அருள்மிகு ஆச்சிராமவள்ளி அம்மன் திருக்கோவில் சண்டியாகம் தற்போது நடைபெறுகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா சீனாவின் ஹியூ யானை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 90.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம், வணக்கம், வணக்கம் மக்களே. இது இதே ராகம். ஒரு ஊர்ல ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தாருங்க. ரொம்ப நல்லவர். எந்த ஒரு செயலும் ஒரு நன்மையின் காரணமா தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்புறவரு. நிறைய குதிரைகளை வளர்க்கிறாரு. ஒரு நாள் அதுல ஒரு குதிரை ஓடி போயிருது. தேடி பாக்குறாரு, அந்த குதிரை கிடைக்கல. அவர் வீட்டை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவர்கிட்ட, உங்க குதிரை காணாம போனது உங்களுக்கு பெரிய துரதிஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க, பெரிய இழப்புன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த முதியவர், ஏன் அப்படி நினைக்கணும், அது ஒரு நாளைக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கான நேரமும் காலமும் வாய்க்கும்னு சொல்றாரு அவரு. அது போல மறுநாள் காலையில அந்த குதிரை இன்னொரு குதிரையோட வருது. ரொம்ப புஷியா பளபளப்பா பொழிவாயிருக்கு அந்த குதிரை. பார்க்க அந்த குதிரை போர்க்குதிரை மாதிரி இருக்கு. யாராவது கேட்டா வந்து கொடுக்கலாம், அதுவரையும் இந்த குதிரை இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் அந்த குதிரையை வளர்க்கிறாரு. அந்த குதிரை வந்து வந்ததற்கான மகிழ்ச்சியும் அந்த முதியவர்கிட்ட இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்ல. இதன் விளைவும் காலம் வரும்போது தெரியும் சொல்லி அமைதியா இருக்கிறாரு. ஒரு வாரம் அந்த குதிரை அவரோட வீட்டுல இருக்கு. அப்ப அவரோட பையன் அந்த குதிரை மேல ஏறி சவாரி பண்றாரு. அந்த குதிரை அவனை கீழே தள்ளி விடுது. அதுல அந்த பையனுக்கு கால் முறிஞ்சு பெரிய பாதிப்பு ஏற்படுது. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும், குதிரை வந்த நேரம் சரியில்லை, துரதிஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குதிரை வந்ததுனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லவும் அந்த முதியவர் சொல்றாரு, என் மகனுக்கு ஏற்பட்டது கெட்டதுன்னு ஏன் நினைக்கணும், இதுல நன்மை கூட இருக்கலாமே தரலாமே, இதுவும் காலம் வரும்போது எல்லாம் தெளிவா தெரியும்னு சொல்றாரு. கொஞ்ச நாள் போக முதியவர் இருக்கிற அந்த நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் வந்து பஞ்சாயத்து வருது, சண்டை வருது. வீட்டுக்கு ஒரு ஆள் போர்க்களம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த முதியவரோட வீட்டுக்கு அங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள்லாம் வராங்க. வந்து உங்க வீட்டுல இருக்கிற அந்த பையனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பார்த்தா வாசல்ல அந்த குதிரை வந்து ரொம்ப வனப்போட கட்டிருக்கதையும் பாக்குறாரு. இது பாக்குறதுக்கு போர் குதிரை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அவரோட பையன், முதியவரோட பையன் காலில் கட்டோட படுத்திருக்கதை பார்த்துடா, இவன் பெரிய வீரன் போலயே காலில் கட்டு போட்டிருக்கான், ஏதோ போரின் காரணமா தான் காலில் இந்த மாதிரி இப்ப காயம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, வேண்டாம் நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளை வச்சு நல்லது கெட்டதுன்னு தீர்மானிக்க கூடாதுங்க. காலம் தான் ஒவ்வொரு நிகழ்வின் விளைவையும் தோலுறுத்தி காட்டும். இது நம்ம ரெயின்போ 102.1 இதயராகும்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: இதே ரகம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது நம்ம டிச்சி ஃப்ரம் ரெயின்போ 102.1. அடுத்ததான் எனக்கு வாத்தி படத்துல இருந்து படம் பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குமரன் நகர்ல இருந்து லக்ஷ்மி.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் தான் கேட்டுருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல் அப்படிலாம் கேட்கணும் அப்படின்னா 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி நாம் கேட்கலாம் மார்னிங் நியூஸ்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
4: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
6: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: 8:32 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கீங்க. இது நம்ம திருச்சி FM ரெயின்போ 100.1 இதே ராகம். 938-546-102 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, யார் அப்படின்னா, எனக்கு கடாரம் கொண்டான் படத்துல இருந்து தாரமே சாங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறவங்க லால்குடி, சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, நக்ஷத்ரா, இவங்களுக்காக இதோ பாடல் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ரெயின்போ 102.1.

0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இதே ரகம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது நம்ம ரெயின்போ 102.1.

அடுத்த பாடல் கேட்டிருக்கிறாங்க. புஷ்பா படத்துல இருந்து எங்களுக்கு ஸ்ரீவள்ளி பாடல் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வடக்கு சாலைப்பட்டி, நியூட்டன், மலர்விழி, தருண், சமீதா இவங்களுக்காக பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. இது நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 104.1.

8:40 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தாங்க. அடுத்த பாடல் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட்லி கடைப்படத்துல இருந்து என் சாமி தந்தானே பாட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டை, கீரனூர், பிரகாஷ், ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ் இவங்களுக்காக இதோ பாடல் வந்துட்டே இருக்கு. இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கேட்டுக்கிறீங்க,

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: ஆந்திர நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் பேர் ராயண பாஸ்கர். அவர் ஒரு பெரிய அறிவாளி, அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த கொடையாளி. யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு தான். கடைசியில் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார். மகனும் இறந்துட்டார். அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள் ஒரு பேரன், அவ்வளவுதான். இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு. அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. அந்த பிள்ளை ஒரு பெரிய வள்ளலுடைய பேரனுங்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும். அதனால் அவங்களும் இவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார். ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னாராம். ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார், என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறார். அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு, இதை பாருங்கள், இவன் யார் தெரியுமா, நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவி பாட ஆரம்பிச்சுட்டாராம். இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான். உடனே என்ன பண்ணான் தெரியுமோ, தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையலை கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசாக கொடுத்துட்டானான். எல்லாருக்கும் ஆச்சரியம். தாத்தா இருக்கும் நிலையில் கொடுத்தார், பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான். பையனை எல்லாரும் பாராட்டினாங்களாம். இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம் எதுவாக ஆரம்பமாச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாயிட்டது. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, ஏதோ திடீர்னு தோணுச்சு வளையல கட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம். குடும்பம் இருக்கிற நிலையில் இப்படி நான் செஞ்சது தப்பா, வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறான். அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான். அம்மா இதை கவனிச்சிட்டாங்க. ஏய், உன் கையை ஏன் இப்படி வச்சுருக்கிற, உன் கைக்கு என்னாச்சு, ஏதாவது அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க. வளையலை காணலை. வளையல் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தால் சவுந்து போச்சான். முட்டாளே, என்ன காரியம் பண்ண அப்படின்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களாம். அம்மா என்னை அடிக்காத ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டுருக்கான். மகனே, வளையலை கொடுத்ததுக்காக நான் உன்னை அடிக்கலை அப்படிங்க, பின்ன எதுக்கு அடித்தேன்னு கேட்டிருக்கான். உன் பாட்டனார் வந்து ஒரு பெரிய வள்ளல், அவர் எதையும் பாதி வேலையாக செய்கிறதில்ல, அவருடைய பேரை நீ அரைகுறை வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாங்களாம். என்னம்மா சொல்கிறேன்ட்ருக்கான். நீ ஒரே ஒரு வளையலை மட்டும்தானே கழட்டி கொடுத்துருக்குற, கொடுக்கறதா இருந்தால் ரெண்டையும் சேர்த்துல கொடுத்துருக்கணும், அதுதானே உங்கள் தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம். அம்மா தெரியாமல் செஞ்சுட்டேன், உங்ககிட்டையும் அரை வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறான். இப்போ அம்மா கொஞ்சம் இருங்க, அந்த கவிஞர் இன்றைக்கி நம்ம ஊரில் தான் தங்கியிருப்பார், நாளைக்கு காலையில் தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விசாரித்து இன்னொரு வலையிலையும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுருக்கான். மகனே, நல்ல செயல்களையெல்லாம் நாளைக்குன்னு

0: போடாத, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும், இப்போவே போ, எங்கே இருக்காருன்னு பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. மகன் புறப்பட்டான், பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானா அந்த கவிஞர் எங்கே இருக்காருன்னு. அவர் சொன்னாராம், உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான். ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நீட்டியிருக்கான். அவர் திகைச்சு போய் நிற்கிறார். அவரால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனந்த கண்ணீர். இது வந்து பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு. இன்றைக்கி இப்படிப்பட்டவங்களை பார்க்க முடியுமா? வறுமை வந்து வள்ளல் தன்மையை ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா, ஏ எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கு 100 ரூபா கடன் கொடுத்துருக்கிறார், அதை எப்போ திருப்பி கொடுக்க போகிறேன்னு. கவலைப்படாத, எங்கள் பேரன் அதை உங்கள் பேரன்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு நானா அவன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.

குட்டீஸ், உங்களுக்காக 9 மணிக்கு காத்துட்டே இருக்கு வசந்த் அழைப்பு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கவிதை எது வேணா சொல்லலாம், மறந்துடாதீங்க. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிருங்க. பட்டுக்குட்டீஸ் உங்களுக்காக இது. நம்மடி செஃப் ரெயின்போ 102.1 10:30 இன்னைக்கு களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில இயற்கையின் குரல் சூழலியலாளர் ஓசை காளிதாசன் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை கேட்டு மகிழலாம்.

0: கேட்டுட்ருக்கிறீங்க இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 9 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர்களின் தியாகத்தை நாடு என்றும் நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக துணிச்சலுடன் போராடி உயிர்த்தியாகம் செய்தவர்களுக்கு இன்று அஞ்சலி செலுத்திய பிரதமர், ஒவ்வொரு இந்தியருக்கும் இது உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குடியரசுத் தலைவரின் வண்ண காவலர் விருதுகளை புதுச்சேரி காவல்துறைக்கு சற்றுமுன் வழங்கினார். புதுச்சேரி காவல்துறையின் 25 ஆண்டுகால சேவை சாதனைகளை கௌரவிக்கும் வகையில் இந்நடவடிக்கை. கடல் வர்த்தகர்களின் பாதுகாப்பில் அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் இது தொடர்பான தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், உலகளாவிய கடல் வர்த்தகத்தின் மிகச்சிறந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான முன்னோடி திட்டங்களை அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாட்டு நிறுவனங்கள் மனித ஆற்றல் பிரிவில் தமிழகத்தில் அதிக முதலீடுகளை மேற்கொள்வதால் தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பிரிவுகளில் இளைஞர்கள் திறமையை வளர்த்துக் கொள்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு இன்று காலை 8 மணி நிலவரப்படி வினாடிக்கு 5500 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.3 அடியாக உள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5 கருட சேவை இன்றிரவு நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் திரு ஆடிப்புற திருவிழாவின் 3ஆம் நாளான நேற்றிரவு ஸ்ரீ ஆண்டாள் தங்கப்பரங்கி நாற்காலி வாகனத்திலும் ஸ்ரீ ரங்கமன்னார் அனுமந்த வாகனத்திலும் எழுந்தருளினர். பக்தர்களின் கோவிந்தா கோபாலா கோஷம் முழங்க திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இன்று இரவு பாரம்பரிய 5 கருட சேவை நடைபெற உள்ளது. வரும் 14ஆம் தேதி காலை 8:45 மணிக்கு புகழ்பெற்ற ஆடிப்புற திருத்தேரோட்டம் நடைபெற இருக்கிறது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
1: கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா கைப்பற்றியுள்ளார். இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சீனாவின் கியூஹானை 14-21, 21-14, 21-14 என்ற செட்களில் அஷ்மிதா வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

வணக்கம் குட்டி சிலங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே ஓய்வான நாள் பெற்றோர்களுக்கு, ஆனா நமக்கு எப்போதுமே கொண்டாட்டம் தான். இன்னைக்கு என்ன விளையாட்டெல்லாம் விளையாட போறீங்க, என்னெல்லாம் உங்க வீட்டுல சமைச்சு தர போறாங்க, வாங்க பேசலாம். சுழி 4-3-1 இணைப்பு என்னோடு 240-102-1 இன்னைக்கான விடுகதையோட நான் காத்துட்டு இருக்கேன். பதில் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் அழைக்கலாம். வெள்ளை மாளிகைக்கு வாசலும் இல்லை வழியும் இல்லை, அது என்ன? வெள்ளை மாளிகைக்கு வாசலும் இல்லை வழியும் இல்லை, அது என்ன? இந்த விடுகதைக்கான விடையோட வாங்க குட்டி சொல்லங்களே. இது திருச்சி FM ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு, குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம்.

0: அலைய வேண்டாம் வேறிடம். டிஎன்சி அப்ளை.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர்.

0: 9:10 ஆகுது. வெள்ளை மாளிகைக்கு வாசலும் இல்லை வழியும் இல்லை, அது என்ன அப்படின்னு குட்டிச்சிலங்களுக்காக இன்னைக்கு ஒரு விடுகதை கேட்டிருந்தோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த் அழைப்பு. குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல இணைப்புல நம்ம கூட பேச போற முதல் குட்டிச்சலம் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் தம்பி? யாரு பேசுறீங்க?
1: பழனியாண்டி.
0: வடக்கு சாலைப்பட்டியில இருந்தா? சிந்தாமணியோட தம்பி தானே நீங்க? சரி, என்ன சாப்பிட்டீங்க காலையில? எத்தனை தோசை? தம்பி அக்கா இருக்காங்களா? குடுங்க குடுங்க, பேசிடலாம்
1: அக்காட்ட.
0: ஹலோ சிந்தாமணி.
1: என்ன
0: விளையாடிட்டு இருந்தீங்களா? என்ன விளையாடிட்டு
1: இருந்தீங்க?
0: யார் கூட?
1: நன்றி சிந்தாமணி இணைப்புக்கு வந்ததுக்கு.
0: இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டிச்செல்லம் யாருன்னு கேட்டுலாம். வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் விகாசினி பேசுறேன்.
0: விகாசினி தஞ்சாவூர்ல இருந்தா?
1: எஸ்.
0: தஞ்சாவூர் விகாசினி, கண்டுபிடிச்சிட்டேன். விகாசினி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்ப போன வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நம்ம குட்டிச்செல்லங்களுக்காக. ஒரே ஒரு நிறத்தை நம்மளால சாப்பிட முடியும், அது என்ன அப்படின்னு சொல்லி
1: கேட்டிருந்தேன்.
0: யோசிக்கணும்ல விகாசினி, என்ன மாதிரியே தப்பு தெரியலன்னு சொல்லிட்டா. என்னென்ன நிறங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுங்க முதல்ல. என்ன நிறங்க உங்களுக்கு? என்னென்ன நிறம்லாம் பிடிக்கும் சொல்லுங்க.
1: கலர்லயா?
0: ஆமா.
1: புதுசா
0: இருக்குது.
1: காபி கலர். சரி, தங்கச்சி பக்கத்துல இருக்கா? கிடைக்கவா?
0: முடிஞ்சிருச்சா? எத்தனை எக்ஸாம் வச்சாங்க?
1: தமிழ்,
0: உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. விகாசினியோட தங்கச்சியோட பேர் என்ன?
1: வைசிகா.

0: ஆச்சிக்கா. சரி, இப்ப எல்லா தேர்வையும் நீங்களே எழுதிட்டீங்க. சரி, இந்த எக்ஸாம்னா என்ன வைஷிகா? அது எப்படி எழுதணும்?
1: பார்க்காம.
0: ஏன் அப்படி எழுதணும்? படிச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்காம மறந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம்?
1: மறக்காது.
0: மறக்காம படிக்கணும். சரி வைஷிகா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
1: புரிஞ்சுகிட்டா எல்லாம் படிக்கலாம்.
0: சூப்பர் வைஷிகா, சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
1: Thank you.
0: வெள்ளை மாளிகைக்கு வாசலும் இல்லை வழியும் இல்லை, அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் குட்டிச்செல்லங்களுக்காக. இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டிச்செல்லம், வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: எதுமலை கிராமத்துல இருந்து தேவிகா பேசுறேன்.
0: தேவிகா, ஆறாம் வகுப்பு தானே படிக்கிறீங்க?
2: ஏழாம்
0: வகுப்பு. சரி, நான் இனிமே வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன். தேவிகா, இப்ப வைஷிகா சொன்னாங்க, தேவிகா
2: அக்கா
0: வைஷிகான்னு ஒரு பாப்பா பேசினாங்க.
2: ஆமாங்கா.
0: கேட்டிங்களா?
2: ஆ கேட்டேன்.
0: சரி, தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா நம்ம புரிஞ்சு படிச்சுக்கிட்டா நமக்கு மறக்காது அப்படி சொல்லி சொன்னாங்க.
2: ஆமாங்கா.
0: வேற என்னடா பண்ணலாம் நமக்கு வந்து மறக்கவே கூடாது அப்படின்னா? நம்ம என்ன பண்ணலாம்?
2: நல்லா படிக்கணும்.
0: எப்படி படிக்கிறது? எப்படி நல்லா படிக்கணும்னா எப்படி? நீங்க எப்படி படிப்பீங்கன்னு சொல்றீங்களா?
2: சொல்லுங்க.
0: நீங்க எப்படி படிப்பீங்க?
2: நான் நல்லா படிப்பேன்க்கா.
0: சரி, உங்களுக்கு காய்கறி பேர்லாம் தெரியுமா?
2: ஆ பிடிக்கும்க்கா.
0: என்னென்ன காய்கறி எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க.
2: கேரட்.
0: சரி.
2: பீன்.
0: ஆ
2: கத்திரிக்காய்.
0: ஆ
2: முள்ளங்கி.
0: ஆ
2: எல்லா காயுமே பிடிக்கும்க்கா.
0: எப்போதும் காய்கறின்னு குழந்தைங்கள்ட்ட கேட்டா வழக்கமா ஒரு காயில இருந்து ஆரம்பிப்பாங்க, ஆனா நீங்க அது சொல்லவே இல்லை. என்ன காய்கறின்னு தெரியுமா? அது
2: தக்காளி.
0: இல்ல, உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குன்னு ஒரு காய் இருக்கு தெரியுமா? அது உங்களுக்கு பிடிக்குமா?
2: பிடிக்கும்க்கா.
0: சரி, இதுல ஒரே ஒரு காய் மட்டும் வெட்டுமா, அது என்ன காய்ன்னு சொல்லுங்க. சரி தேவிக்கா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
3: பாப்பா
0: பேசுறேன். அம்மா செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கேரட் தான் அம்மா நல்லா செய்வாங்களா? சரி கிருத்திகா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. மூணு குழந்தைகளுமே தம்பி இல்லனா தங்கச்சியோட பேசிட்டாங்க. குடிச்சல நீங்களும் இந்த மாதிரி அழைக்கலாம். 0431 இணைப்பு எண்ணோடு தொட்டு வாங்க. 240-102-1 இல்லனா 246-102-1 எனக்கு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
4: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17.

0: வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? என்ன மித்ரா? ஹர்ஷமித்ரா. எங்க இருந்து பேசுறீங்க? முசிறியில இருந்து. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கீங்களா? சரி, ஹர்ஷமித்ரா வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அப்புறம் செடியெல்லாம் வளர்ப்பீங்களா உங்க வீட்டுல? என்ன செடியெல்லாம் இருக்கு பாப்பா வீட்டுல? அப்புறம் சரி, இந்த செடிக்கெல்லாம் யார் தண்ணி ஊத்துவாங்க? அம்மாச்சி. பேர் என்ன? அம்மாவோட பேரு? அப்பா பேரு? சூப்பர் ஹர்ஷமித்ரா. சரி, ஸ்பீக்கர் போட்டிருந்தீங்கன்னா அம்மா கிட்ட சொல்லி ஸ்பீக்கர் எடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் பேசலாமா? அம்மா வந்து கேட்கட்டும். நீங்களே சூப்பரா பேசுறீங்க, உங்களுக்கு வந்து துணைக்கு எதுக்கு அம்மா இப்ப? சரி ஹர்ஷமித்ரா, பாப்பா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்க?
1: 5 பேர்.
0: 5 பேர். பேர் சொல்றீங்களா எனக்கு? அவங்களெல்லாம் சொல்றீங்களா யார் யாருன்ட்டு?

0: 三七一。
1: 嗯。அப்புறம்?
0: 아시가.
1: 응.
0: 미라치.
1: 세리.
0: 아래 반디.
1: 아. 이분들은 உங்க கூட ஒண்ணா படிச்சிட்டு இருக்காங்களா அப்ப?
0: ஆமா.
1: 이들 உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு?
0: 아시가.
1: 얘 ரொம்ப பிடிக்கும் உங்களை?
0: ஆமா.
1: 너무 பிடிக்குமா? சரி அர்ஷமித்ரா ரொம்ப நன்றி இதைப்புக்கு வந்ததுக்கு.
2: Thank you.
0: Thank you.
1: சூப்பரா பேசுனீங்க. Thank you. முசிறியில இருந்து ஹர்ஷமித்ரா சிறப்பா பேசினாங்க. இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டிச்செல்லம் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: கண்டுபிடிச்சிட்டேன். யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்.
3: யாரு?
1: நீங்க சொல்லுங்க, நான் சரியான்னு கேட்டுக்கிறேன். மூணு எழுத்து உங்களோட பேரு. சால ஆரம்பிச்சு தாள முடியும். சரியா? நடுவுல இருக்கிற எழுத்தை மட்டும் அப்படியே நீங்களே போட்டு நிரப்பிடுங்க பாக்கலாம். கோடிட்ட இடத்தை நிரப்புங்க மாதிரி. சமிதா. என்ன சமிதா, காலையில விடுகதை கேக்க கிளம்பி வந்தாச்சா? ஒரு விடுகதையா ரெண்டு விடுகதையா இந்த வாரம்?
3: ஒன்னே
1: ஒன்னு. சரி, பொழைச்சு போங்க. ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். அதுக்கே உங்களுக்கு பதில் தெரியாதா? இதுல இன்னொன்னு வேற கேக்கட்டுமா அப்படின்னு கேக்குறீங்களா? சரி சொல்லுங்க சமிதா. நான் கேட்ட விடுகதைக்கு. சரி, இப்ப பாத்தீங்களா, ஆனா சமிதா எப்ப பேசினாலும் இந்த வடக்கு சாலை பட்டியல காத்து மட்டும் நல்லா வேகமா அடிக்குது. அது ஏன்னு தெரியல. என்னன்னு சொல்றீங்க?
3: முட்டை.
1: முட்டைன்னு சொல்றீங்க. சரி, அடுத்து நிறைய கேட்டேன். ஒரு காய் வெட்டுமா, அந்த காயோட பேர் என்னன்னு
3: கேட்டேன். கத்திரிக்காயா?
1: இல்ல, எனக்கு புரியல. எப்படி நான் கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்சா எப்படின்னு எனக்கு தெரியல. எல்லா கேள்விக்கும் இப்படி பதில் சொல்றீங்களே, யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தராங்க?
3: அப்பா.
1: சரி, ரைட். சரி சமிதா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா விளையாடி நல்லா ஓய்வா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சரியா? கேளுங்க. கேளுங்க.
3: நைட் ஜார் என அழைக்கப்படும் பறவை என்ன?
1: இன்னும் ஒரு தடவை சொல்றீங்களா?
3: நைட் ஜார் என அழைக்கப்படும் பறவை என்ன?
1: நைட் ஜாரா அப்படின்னு ஒரு பறவைய வந்து நம்ம சொல்றோம். அது என்னன்னு கேக்குறீங்க. அது வந்து நைட்டு மேலே ஆந்தையா இருக்குமோ? கரெக்டா பாத்தீங்களா? உங்க கூட பழகுறதால நம்ம குட்டிச்செல்லங்களோட பேசுறதால நானும் அறிவாளி ஆயிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி சமிதா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.

9:28 ஆகுது. வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம சமிதா வடக்கு சாலைப்பட்டியில இருந்து கேட்டிருந்தாங்க, நைட் ஜார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பறவை என்ன அப்படின்னு. நைட் அப்படின்னு இருக்கிறதால ஒருவேளை இது ஆந்தையா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா, இல்ல அது வந்து ஒரு குருவி இனத்தை சேர்ந்த ஒரு பறவை அப்படின்னும், தரையில உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளுடைய பாதுகை மாதிரி அந்த பறவை வந்து இருக்குமா, இதுக்கு வந்து ஒரு பெரிய ரெக்கையும் குட்டையான கால்களும் இருக்குமா, அது மட்டும் இல்லாம இந்த பறவை வந்து மங்கி, அதாவது ஒரு 6 மணி 5 மணி போலதான் வந்து இரைய தேடும் அப்படிங்கறதால இது நைட் ஜார் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது

0: திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NS பீரோ, திருச்சி.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
6: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
7: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
8: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: வசந்த அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம். 9:36 வெள்ளை மாளிகைக்கு வாசலும் இல்லை வழியும் இல்லை, அது என்ன அப்படின்னு குட்டிச்சலங்களுக்காக இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த விடுகதை. இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டிச்சலம் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் சிவேஷ் பேசுறேன்.
0: சிவேஷ் ஏர்போர்ட்ல இருந்து?
1: ஆமா.
0: சரி சிவேஷ், என்ன எழுந்திருச்சிட்டீங்களா காலைல சீக்கிரமா இன்னைக்கு?
1: ஆமா,
0: வச்சுக்கோங்க. காலையில எழுந்திருக்கீங்க, எழுந்திருச்சோன்னா என்ன பண்ணுவீங்க?
1: ப்ரஷ் பண்ணுவேன்.
0: எத்தனை தடவை ஒரு நாளைக்கு அது செய்யணும்?
1: ரெண்டு வாட்டி.
0: கண்டிப்பா செய்யணுமா?
1: கண்டிப்பா செய்யணும். அப்பயே நம்ம பல் வந்து நல்லா க்ளீனா நல்லா அழுக்கா இருக்கும், சூட்டபிள்.
0: இப்ப ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை செய்யணுமா இல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சா போதுமா?
1: வாரத்துக்கு எத்தனை? ரெண்டு வாட்டி பண்ணிக்கோ.
0: வாரத்துக்கே ரெண்டு நாள் பண்ணிக்கலாம்.
1: வாரத்துக்கு
0: இல்ல பரவாயில்ல, முன்னால சொன்ன டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு, நம்ம அதையே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? நான் சிவேஷ் பதிலே காணோம். சரி சொல்லுங்க என்னது.
1: தேங்காய், தேங்காய்க்குள்ள வெள்ளை கலர்ல இருக்குல்ல?
0: ஆமா. வெள்ளை மாளிகைக்கு வாசலும் இல்லை வழியும் இல்லை, தேங்காய்னு சொல்லிருக்கீங்க. சரி, இப்ப இந்த தேங்காய் வச்சு நிறைய இனிப்புகள் எல்லாம் செய்வாங்க, உங்களுக்கு தெரியுமா? சரி, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எதுன்னு சொல்லுங்க.
1: ஜிலேபி.
0: நல்லா இருக்கும்ல அது? ஒரு வீடு ஒண்ணு இருக்கு, அந்த வீட்டுல 5 மாடி வந்து இருக்கான். சிவேஷ் மாதிரி ஒரு பையன் வந்துட்டு அந்த மொட்டை மாடிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு மாடி ஏறி போக 3 படிக்கட்டு இருக்கு. இப்ப 5வது மாடிக்கு போகணும்னா அவர் எத்தனை படிக்கட்டு ஏறணும் அப்படின்னு சொல்றீங்க? எப்படி உங்களுக்கு தெரியும் 15?

0: 15.
1: சரி, ஏதோ ஃபார்முலாலாம் சொல்றீங்க, நமக்கு இந்த டேபிள்லாம் தெரியல. நான் என்கிட்ட கேட்டிருந்தா நான் என்ன தெரியுமா சொல்லிருப்பேன், எல்லா படிக்கட்டும் தானே ஏறணும். குட்டிச்சலங்களே, நீங்களும் அழைக்கலாம் 0431 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோடு. தொட்டுவாங்க 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இன்று காலை 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில்
5: மானினுடைய ஒலி கேட்கிறது ஒரு வித்தியாசமான ஒலி. அடுத்த சில நொடிகளில் மரத்தில் இருக்கக்கூடிய பந்தியினுடைய குரல் இன்னொரு மாதிரி ஒலிக்கிறது. வண்டியை நிறுத்திவிட்டோம், கானக பாதை காத்திருக்கிறோம். சில நிமிடங்கள் கழித்து கானகத்தின் உள்ளிருந்து அந்த பாதைக்கு ஒரு சிறுத்தை வெளியே வருது. அந்த சிறுத்தை அங்கு இருப்பை பேசியது அந்த மான், அதை வழிமொழிந்தது அந்த மந்தி. கானகம் இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்.
4: சூழலியலாளர் ஓசை காளிதாசன் அவர்கள் இயற்கையின் குரல் எனும் பொருளில் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் வலம் வர கேட்கலாம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த் அழைப்பு. 9:42 ஆக போகுது. இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: செல்லாங்கரையிலிருந்து ஹனிஷ்கா பேசுறேன்.
0: செல்லாங்கரையிலிருந்து ஹனி, ஹனிஷ்காவா கனிஷ்காவா?
1: ஹனிஷ்கா.
0: பேரே தித்திப்பா இருக்குதே ஹனிஷ்காக்கு. செல்லாங்கரை எந்த மாவட்டம்? நம்ம திருச்சி மாவட்டம் தானா?
1: திருச்சி மாவட்டத்துல இருந்து, மனசனூர் வட்டத்துல இருந்து பேசுறேன்.
0: ஓ, திருச்சி மாவட்டம் மன்னச்சனூர். பாருங்களேன், ஊர் பேரே செல்லமா இருக்கு. அதுல இருந்து ஹனிஷ்கா, எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: 7th ஸ்டாண்டர்ட்.
0: எப்படி படிப்பீங்க?
1: நல்லா தான் படிப்பேன்.
0: சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? ஹனிஷ்கா வீட்டுல
1: அம்மா அப்பா,
0: அப்புறம் நீங்க இருக்கீங்க.
1: ஆ,
0: உங்களோட பொழுதுபோக்கு நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: விளையாடுவேன்.
0: நாங்க எட்டு பேர் அப்படின்ட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. முதல் முறையா பேசுறீங்க இல்லையா? இதான் முதல் முறையா பேசுறீங்க. சூப்பர் சூப்பர். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுடலாமா? அருவி தெரியுமா? அருவி, அருவி. அத பத்தி ஏதாவது சொல்லுங்க பாக்கலாம்.
1: மேல இருந்து கீழே கொட்டும் தண்ணி.
0: இப்ப அந்த குருவிக்கும் அருவிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க. அருவி கொட்டுது யார? தண்ணீர் கொட்டுங்க. சரி சரி, சூப்பரா சொல்லிட்டீங்க ஹனிஷ்கா. ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.

0: வசந்த அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம கூட பேச போற அடுத்த குட்டிச்செல்லம் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் கா.
0: தம்பி வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருக்காட்டுப்பள்ளி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து.
0: திருக்காட்டுப்பள்ளியில இருந்து பேர் சொல்லுங்க.
1: பாலசுப்ரமணி கா.
0: பாருங்களேன், கூட பேசின சந்தோஷத்துல திருக்காட்டுப்பள்ளிய மாவட்டமா மாத்திட்டீங்க.
1: மீன்
0: குழம்பு அப்புறம் வேற என்ன?
1: என்ன
0: அது எல்லாமே இன்னைக்கு மீன்ல செஞ்சுட்டாங்களா அம்மா?
1: ஆமாங்க்கா.
0: சரிடா தம்பி,

0: நீங்க விளையாடுவீங்கல்ல?
1: ஆமாங்க.
0: என்ன விளையாட்டுல விளையாடுவீங்கன்னு சொல்லுங்க.
1: கபடி, கொக்கோ, வாலிபால், ஃபுட்பால், நொண்டி, கேரம் போர்டு, செஸ்.
0: தம்பி, என்னென்ன விளையாட்டெல்லாம் இருக்குன்னு கேக்கல, நீங்க என்ன விளையாடுவீங்கன்னு கேட்டேன்.
1: என்ன
0: ஆகும்? வருது. அவர் யாரு? நான் பாலசுப்ரமணி. பந்து இப்ப மேல போட்டோம்னா அது கீழே வருது. அது என்ன கிராவிட்டினா? அது
1: என்னது? ஈர்ப்பு விசை.
0: ஓ, இந்த ஈர்ப்பு விசையினால கீழே வருதுங்கிறீங்க.
1: ஆமாங்கா.
0: பாத்தீங்களா, நீங்க என்ன 7ஆம் வகுப்பா நீங்க?
1: ஆமாங்கா.
0: அதனால நீங்க அறிவியல் எல்லாம் படிச்சிருக்கீங்க சொல்றீங்க. படிச்சிருக்கீங்களா அறிவியல் புக்ல இதெல்லாம்? சூப்பர் பாலசுப்ரமணி. அப்புறம் இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம் பிளான் பண்ணிருக்கீங்க?
1: கபடிக்கா.
0: கபடி தான். எத்தனை பேர் கொண்ட குழு வச்சிருக்கீங்க? கபடி ஆடும்போது இந்த ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போணுமே.
1: ஆமாங்க.
0: சொல்லுங்க பாக்கலாம்.
1: கபடிக்கா.
0: என்ன தம்பி, ஒரு தடவை மட்டும் சொல்றீங்க?
1: கபடி கபடின்னு
0: பாடிட்டு ரைடு போயிட்டு வருவீங்க. சூப்பர் தம்பி, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
1: பாப்பாட குடுக்கோக்கா?
0: குடுங்க குடுங்க, பேசிடலாம். பாப்பா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்க பேர் என்ன?
1: ரத்னப்ரியா.
0: ரத்னப்ரியா, நீங்க எந்த வகுப்பு?
1: 5ஆம் வகுப்பு.
0: சூப்பர் பாப்பா. திருக்காட்டு பள்ளியில என்ன சிறப்பா இருக்கும் சொல்லுங்களேன்.
1: குழந்தை மாதா கோயில்.
0: போயிருக்கீங்களா நீங்க?
1: போயிருக்கோம்க்கா.
0: சரி பாப்பா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
1: ஒரு பாட்டு பாடவாக்கா?
0: பாடுங்க.
1: தமிழின் கனிடையேறிய சுவையும் முற்றல் கலையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்றும் பாதிடையேறிய சுவையும் நனிப்பசு பொலியும் பாலும் பெண்ணை நல்கிய குளியில நீரும் இங்கன என்பெண் இனினும் தமிழை என்னுயி என்பெண் கண்டீர்.
0: யார் எழுதினாங்க இந்த பாட்டை?
1: புரட்சி கவிஞர் பாரதிதாசன்.
0: சூப்பர் பாப்பா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. சிறப்பா இருந்துச்சு பாடல்.
1: நன்றிக்கா.
0: நன்றி நன்றி. அடுத்த குட்டி செல்லம் யார் எங்க இருந்துன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: எசனப்பட்டியில
0: இருந்து
2: ரமேஷா?
0: விசாகனா? விசாகன் எசனைப்பட்டியில இருந்து. பாரிக்காவுடைய தம்பியா? பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பாரிக்கா, ரொம்ப நாளா பேசவே இல்லையே. பேசினாங்களா? பாருங்களேன், மறந்து மறந்து போகுது எனக்கு. நீங்க பேசுனீங்களா போன வாரம்? அதுதான், நீங்க பேசியிருந்தா எனக்கு ஞாபகம் இருந்திருக்கும். பாரிக்கா வந்து எனக்கு ஃப்ரெண்டு, நீங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. யார்ட்டையும் சொல்லாதீங்க, பாரிக்காட்ட சொல்லிடாதீங்க. சரி தம்பி. அப்புறம் என்ன தேர்வு? இதுக்கு தான பேசுறதே இல்ல பாத்தீங்களா. சரி சொல்லுங்க.
2: பச்சவள, தென்னவள, பனவள, மேல ஏழுவள, கீழே ஏழுவள, பச்சவள, பனவள, தென்னவள.
0: இன்னும் ஒரு முறை சொல்றீங்களா?
2: பச்சவள, பனவள, தென்னவள, மேல ஏழுவள, கீழே ஏழுவள, பச்சவள, பனவள, தென்னவள.
0: இத நான் ரெண்டு தடவை சொன்னா போதுமா? சரி, நான் முயற்சி பண்றேன். பச்சை ஓலை, பனை ஓலை, தென்னை ஓலை, மேல ஏழு ஓலை, கீழே ஏழு ஓலை, பச்சை ஓலை.

0: பனைஓல தென்னஓல.
1: இப்ப
0: பாருங்க எப்படி வேகமா சொல்றேன்னு. பச்சை ஓல, தென்ன ஓல, பனை ஓல, மேல ஓல, பச்சை ஓல, சரியா
1: சொல்லிட்டேனா?
0: ரெண்டாவது முறை தப்பா சொல்லிட்டேனா? நீங்க முயற்சி பண்ணீங்கல்ல, நீங்க பிராக்டிஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க, அதனால கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, அடுத்த முறை நானும் சரியா சொல்ல முயற்சி பண்றேன். ரொம்ப நன்றி விசாக நினைப்புக்கு வந்ததுக்கு. வசந்த அளிப்பு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. வெள்ளை மாளிகைக்கு வாசலும் இல்லை வழியும் இல்லை, அது என்னன்னு கேட்டிருந்தோம். கோழி முட்டையா இருக்கும் அப்படின்னும், இல்ல தேங்காயா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டு விடையுமே சரியான விடைதான். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற குழந்தைகளுக்கும், கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், பங்கு பெற முயற்சித்த குழந்தைகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் அர்ச்சனா.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, வளங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
3: அழகும் அன்பும் சேரும் இடம், ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

போச்சு.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 10 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர்களின் தியாகத்தை நாடு என்றும் நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக துணிச்சலுடன் போராடி உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு இன்று அஞ்சலி செலுத்திய பிரதமர், ஒவ்வொரு இந்தியருக்கும் இது உத்வேகம் அளிப்பதாக கூறினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் வீடுதோறும் தேசிய கொடியை ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்குகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமானில் இந்த இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில் நிலங்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புனரமைக்கப்பட்ட கிழக்கு கோபுரத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து பேசிய அவர், ஸ்ரீரங்கம் அடிமனை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனை பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே திருக்கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தமிழக அரசின் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சார்பில் வழங்கப்படும் தொழில் முனைவோர் ஓராண்டு சான்றிதழ் படிப்பில் சேர விரும்பும் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 21 முதல் 40 வயதுடையோர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது. இதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் இன்று வந்து கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் காமையன்புரத்தில் இன்று காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காமையன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி இன்று அதிகாலை தோட்டத்திற்குள் புகுந்த யானையை விரட்ட முயன்றபோது யானை துரத்தி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை ஒட்டிய பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் யானை தாக்கி 4 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோட்டிலிருந்து பி.சி. மூர்த்தி.
1: சீனாவில் 31 வயதிற்குட்பட்டோருக்கான 9வது உலக இளையோர் டிரான்ஸ் நேஷனல் சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியாவின் சாத்விக் ராய் சயந்தன் குஷாரி இணை தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

அதிரடியான தொழிலிசை பாடல்களின் அணிவகுப்பை தான் கேட்டு ரசிக்க போறோம். போடு ஆட்டம் போடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல.

ஒலிக்க இருக்கும் இப்பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய போடு ஆட்டம் போடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்.

0: நேரம் 10:30. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்க இருப்பது களத்திலிருந்து இல்லத்திற்கு, விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.

0: அண்மையில் திருச்சிராப்பள்ளியில் களம் இலக்கிய அமைப்பு நடத்திய நிகழ்வில் இயற்கையின் குரல் எனும் பொருளில் சூழலியலாளர் ஓசை காளிதாசன் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் கேட்கலாம்.
1: இயற்கையின் குரல் எனும் என்னுடைய உணர்வுகளை உங்களோடு பதிவு செல்ல வந்திருக்கிறேன். இயற்கையின் குரல் எல்லோருக்கும் தெரியும். இயற்கையை பிடிக்காது என்று யாராவது சொல்ல முடியுமா? எல்லோருக்கும் இயற்கை பிடிக்கும். ஆனால் இயற்கை ஏன் பிடிக்கும்? அந்த கேள்வி எழுகிற போதுதான் பெரும்பாலும் இயற்கை நமக்கு பிடிப்பது இயற்கையை ஒரு ரசிக மனப்பான்மையோடு பார்ப்பது. இயற்கையின் குரல் எதுவென்று கேட்டால் குயிலின் கீதம் நமக்கு வரும். மழை பொழிவின் அந்த ஓசை நம் காதுகளை எட்டும். அலையின் ஓசை ஒலிக்கும். அருவியின் அந்த பேரொளி நம்மை இதமாக்கும். இப்படி இயற்கையின் மொழிகளை, இயற்கையின் குரலை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த குரல் எல்லோருக்கும் பொதுவானது. ஆனால் இயற்கை நம்மோடு பேசாத பல செய்திகளை அதனோடு பேசுகிற போது புரிந்து கொள்ள முடியும். இயற்கையோடு நாம் உரையாடல் நடத்த முடியும். ஒரு மரத்தோடு உரையாடல், ஒரு பறவையோடு உரையாடல், விலங்கினத்தோடு உரையாடல் நடத்த முடியும். நம்மை பொறுத்தளவில் நாம் ஆறறிவு படைத்தவர்கள். ஓரிடத்தில் பேசினால் உலகம் பூரா எதிரொலிக்கக்கூடிய வல்லமை படைத்த தகவல் தொழில்நுட்பத்தை வைத்திருக்கிறோம். ஆனால் விலங்கினங்கள் தமக்குள் பேசிக் கொள்ளுமா, பறவைகள் பூச்சிகள் தமக்குள் பேசிக் கொள்ளுமா என்றால் பேசிக் கொள்ளும். அந்த மொழியை தேடுகிற போதுதான் வியக்கத்தக செய்திகள் வருகின்றன. ஒரு சேவல் தன் பெண்டை எப்படி கூப்பிடுகிறது என்று கோழி வளர்ப்பவர்களுக்கு தெரியும், அல்லது கோழி வளர்ப்பை பார்த்தவர்களுக்கு தெரியும். ஒரு தாய்ப்பசு தன் கன்றை எப்படி அழைக்கும் என்பதையும் மாடு வளர்ப்பவர்களுக்கு தெரியும், மாடு வளர்ப்பை பார்த்தவர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு உயிரினமும் இப்படி பேசும், சில வியப்பாக பேசும். எறும்புகள் தமக்குள் பேசிக் கொள்வதற்கு அவை செல்கிற பாதைகள் எல்லாம் ஒரு வேதி வினையை உற்பத்தி செய்யும். ப்ரோமோன்ஸ் என்று சொல்கிறார்கள் அதை ஆங்கிலத்திலே. அந்த வேதிப்பொருள் மூலமாக அடுத்த எறும்புகளுக்கு தகவல்களை பரப்புகிறது. இங்கு உணவு இருக்கிறது, இங்கு ஆபத்து இருக்கிறது என்று. தேனீக்கள் எங்கே தேன் இருக்கிறது, எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதை ஒரு நடனத்தின் மூலமாக தன் குழுவுக்கு தெரிவிக்கின்றன. அந்த நடனங்களை பற்றிய ஆய்வுகள் வியப்பான செய்திகளை தருகின்றன. ஒவ்வொரு நடன அசைவுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது என்று இப்போது ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. யானை என்றால் யானை பிளிர், யானையினுடைய அந்த ஒரு ஓங்கார ஒலி நமக்கு கேட்கும். அந்த குரல் நமக்கு யானை சொல்கிற மொழி. ஆனால் யானைகள் தமக்குள் பேசுகிற மொழி ஒரு கேளா ஒளி, அல்ட்ராசானிக் வேவ்ஸ். பல கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற தன் கூட்டத்தோடு தன் செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமை யானைகளுக்கு உண்டு. புலி உருமுகிற சத்தம் நமக்கு தெரியும். தன் சகப்புலிகளோடு பேசுகிறதற்கு வெவ்வேறு மொழிகளை வைத்திருக்கிறது. போகிற இடத்திலெல்லாம் புலிகள் சிறுநீர் கழித்து விட்டு போகும். அது சிறுநீர் வந்துவிட்டது என்பதற்காக கழிப்பது அல்ல, அது ஒரு வகையான தகவல் மொழி. அது சென்ட் மார்க் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள். போகிற போது அடித்து விட்டால் இது என்னுடைய எல்லை, டெரிட்டரி மார்க், எல்லை குறியீடு. அது இந்த எல்லையை மீறி நீ வந்துவிடக்கூடாது. சில நேரத்தில் மரங்களில் கோடு கிழித்துக் கொண்டு புலிகள் செல்லும். அந்த கோடு கிழிப்பு இரண்டு காரணங்களுக்கானது. ஒன்று, தன்னுடைய நகங்களை அவை கூர்மைப்படுத்திக் கொள்ள. இன்னொன்று, நான் இங்கு இருக்கிறேன் என்பதை எச்சரிப்பதற்கு. ஒவ்வொரு உயிரினமும் இப்படி தமக்கான மொழியை வைத்துக் கொண்டே இருக்கின்றன. அது பரந்தோழி. டாக்டர் ஜான் சிங் அப்படின்னு ஒரு இந்தியாவின் மிக புகழ்பெற்ற காட்டுயிர் ஆய்வாளர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்து போனார். இந்திய காடுகளை எல்லாம் நடந்தே கடந்தவர். தமிழ்நாட்டுக்காரர், பெரும்பாலும் வட இந்தியாவில் வந்தார். ஒருமுறை அவரோடு நடக்கும்போது ஒரு 100 மீட்டர் நடந்தால் 50 தகவல்களை தந்து விடுவார். அப்படி ஒரு காணகத்தை பற்றிய பேரறிவு கொண்டவர். நடந்து கொண்டிருக்கிற போது நெல்லு அப்படின்னாரு. தலகளவில் பறவைகள் சத்தம் கேட்டுச்சு. அங்க போய் பாரு பாம்பு இருக்கும். போய் பார்த்தா பாம்பு இருந்துச்சு. அந்த பறவைகள் இந்த சத்தம் இட்டால் அங்கே தனக்கு ஆபத்து என்ற அர்த்தம். பெரும்பாலும் பாம்பு இருக்கிறது இருந்தது. காடுகளுக்குள் செல்கிற போது எந்த காடுகளுக்கு சென்றாலும் அந்த காட்டை அறிந்த உள்ளூர் மக்களுடைய உதவி இல்லாமல் போகக்கூடாது. அவர்கள் தான் வழிகாட்டுவார்கள். நமக்கு 100 முறை தெரிந்த காடாக இருந்தால் காடு ஒவ்வொரு நாளும் மாறும். ஒரு வழிகாட்டி எங்களோடு வருகிறார். நாங்கள் அப்படி காட்டுக்குள் போய் கொண்டிருக்கிறோம். திடீரென்று ஒரு குரல். அந்த குரல் ஒரு மானுடைய வீரிட்ட குரல். அந்த குரலை கேட்டவுடனே நிறுத்துங்கள் என்கிறார். நாங்கள் காடுகளுக்கு போகிறது ஆய்வுக்காக போகும், காணகத்தை பார்ப்பதற்காக. காட்டுயிர் விரும்பிகள் காட்டில் ஒரு உயிரினத்தை பார்த்தாலே மகிழ்ச்சி அடைவோம். ஒரு பறவையை பார்த்தால்

மரத்தை பார்த்தால். அதில் சில உயிரினங்களை பார்த்தால் அது பெருமகிழ்ச்சி அடைவோம். புலி, சிறுத்தை போன்றவை எல்லாம் உண்டு. அவற்றை எளிதில் காண முடியாது. மானினுடைய ஒலி கேட்கிறது ஒரு வித்தியாசமான ஒலி. அடுத்த சில நொடிகளில் மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்தி, லங்கூர் என்று சொல்வார்கள், அந்த மந்தியினுடைய குரல் இன்னொரு மாதிரி ஒலிக்கிறது. வண்டியை நிறுத்திவிட்டோம், கானக பாதை காத்திருக்கிறோம். அவர் நிறுத்தச் சொன்னதற்கான காரணம் அப்போது புரிந்தது. சில நிமிடங்கள் கழித்து கானகத்தின் உள்ளிருந்து அந்த பாதைக்கு ஒரு சிறுத்தை வெளியே வருது. அந்த சிறுத்தை அங்கு இருப்பை பேசியது அந்த மான், அலாம் கால் என்று அதற்கு சொல்வார்கள். அதை வழிமொழிந்தது அந்த மந்தி. கானகம் இப்படி பேசிக்கொண்டே இருக்கும், இயற்கை இப்படி பேசிக்கொண்டே இருக்கும். இப்படி இயற்கையின் குரலை தேடுகிற போதுதான் அதனுடைய இன்னும் வெவ்வேறு மொழிகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த மொழிகளை அறிந்து கொள்வதனால் என்ன பாடம் பெற்றோம் என்கிற உரையாடலுக்கு வருவதற்கு முன்பாக, நாம் இயற்கை என்று முன்மொழிவது நம்மை சுற்றி இருக்கிற உயிருள்ள உயிரற்றவைக்குமான உறவுதான் இயற்கை. இந்த உறவு நம்முடைய புவிக்கோளத்தை சார்ந்தது. இந்த புவிக்கோளத்தை தாண்டி ஒரு பேரண்டம் இருக்கிறது. நாம் வாழும் இந்த பூமியோடு என்றைக்காவது நாம் பேசியிருக்கிறோமா? அந்த உரையாடலில் இந்த பூமி நமக்கு என்ன செய்தி சொல்லும்? நாம் மனிதர்கள் இருமாப்பு உடையவர்கள். ஏனென்றால் இந்த பூமியின் வல்லமையான உயிரினம் நாம் தான். இந்த உலகம் நம்முடையது என்று பெருமிதத்தோடு இருப்பவர்கள் நாம். அந்த பெருமிதமிக்க மனிதர்கள் நாம் இந்த பூமியோடு என்ன பூமி நலமா, எப்படி இருக்கிறாய் என்று பேச ஆரம்பித்தால் இந்த பூமி முதலில் நமக்கு என்ன பதில் சொல்லும்? நம்மை பார்த்து மெல்ல நகும். வல்லமை குரலில் அல்லவா என்னோடு பேச வந்திருக்கிறாய், வா பேசுவோம். அதிகாரமிக்க ஆப்ஷன் மிக்க மனிதர்களே, உங்கள் வயது என்ன என்று கேட்டால் கொஞ்சம் திணறி போவோம். நிதானித்துக் கொண்டு படித்த வரலாற்றையெல்லாம் தேடிக்கொண்டு ஹோமோ சேப்பியன் என்று சொல்லக்கூடிய நவீன மனிதர்கள் நாங்கள். நாங்கள் 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வருடங்களாக இங்கு இருக்கிறோம் என்று நாம் பதில் சொல்வோம். சரி, ஒரு பூச்சியின் வயதனை என்று பூமி திருப்பி கேட்டால் பதிலை மறுபடியும் நாம் தேடினால் 40 கோடி ஆண்டுகளாக இந்த பூமியில் பூச்சிகள் இருக்கின்றன. இந்த பதிலைத்தான் நாம் சொல்லியாக வேண்டும். சரி, ஒரு பாம்பின் வயதென்ன, ஒரு பல்லியின் வயதென்ன, இப்படி பூமி கேட்டால் 30 கோடி ஆண்டுகளாக அந்த ஊர்வனவெல்லாம் இருக்கின்றன என்று பதில் சொல்வோம். பூச்சிகள் 40 கோடி ஆண்டுகளாக இருக்கின்றன, பாம்பு வகை உயிரினங்கள் 30 கோடி ஆண்டுகளாக இருக்கின்றன. ஒரு பாலூட்டியுடைய வயதை கணித்தால் நீ எந்த வயதை சொல்வாய்? உன் வயது 3 லட்சம் ஆண்டுகள் சொல்லிவிட்டாய். பாலூட்டியின் வயது 20 கோடி ஆண்டுகள் சொல்லிவிடுவேன். ஒரு பறவையின் வயதென்ன, 15 கோடி ஆண்டுகள். வரலாறு அறிவியல் அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறது. உன் வயது 3 லட்சம் ஆண்டுகள், ஒரு பறவையின் வயது 15 கோடி ஆண்டுகள், பூச்சின் வயது 40 கோடி ஆண்டுகள் என்றால் இந்த பூமியில் நீ பொடியன் என்று பூமி சொல்லும். என் வயது 450 கோடி ஆண்டுகள். 300 கோடி ஆண்டுகளாக இந்த உயிர்களை வைத்திருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் ஒரே இடம் என்னுடையதுதான். உயிர்கோளம் எனக்கு தான் பேரு. எத்தனை உயிர்கள் இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? பூமி கேள்வி கேட்டால் திணறி போவோம். யாராலும் சொல்ல முடியாது. மனித இனத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளவு கேட்டால் 800 கோடி சொல்லிவிடுவோம். ஆனால் இங்கு எத்தனை வகையான உயிர்கள் இருக்கிறது? இப்படி கேட்டோமானால் திணறி போவோம். மதிப்பிடுகிறார்கள் தோராயமாக 87 லட்சம் வகையான உயிரினங்கள் இந்த பூமியில் இருக்கின்றன. இந்த கணக்க பூமியிட்ட சொன்னோம்னா அந்த 87 லட்சம் உயிரினங்களில் நீ ஒரு உயிரினம் என்றால் உனக்கும் அந்த உயிர்களுக்குமான தொடர்பை நான் சொல்லவா? பூமியிடம் பேச ஆரம்பிக்கும் போதுதான் சொல்கிறது, நினைவில் கொள், இந்த 87 லட்சம் உயிரினங்களும் நீ இந்த பூமியில் பரிணமிப்பதற்கு முன்பாகவே இங்கு இருந்திருக்கின்றன. நீதான் புதிதாக பரிணமித்தவன். நீ இல்லாத உலகத்தில் மற்ற உயிர்கள் வாழும். பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், தாவரங்கள் வாழும். ஆனால் மற்ற உயிர்கள் இல்லாத உலகத்தில் உன்னால் வாழ முடியாது என்கிற செய்தியை இயற்கையின் மொழியாக பூமி நம்மிடம் சொல்லும். இந்த பூமியை பற்றிய மனிதர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. எல்லா விலங்குகளும் எப்படி பேசிக் கொள்கின்றன சொன்னேன். மரங்கள் பேசுமா? ஆய்வுகள் சொல்கின்றன, மரங்கள் தொகுப்பாக இருக்கிற போது அந்த மர வேர்களுக்குள்ளார பூஞ்சைகள் மூலமாக தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன. ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன. ஒரு தொகுப்பாக இருக்கிற ஒரு காட்டில் ஒரு எல்லையில் பூச்சிகளுடைய ஆதிக்கம் அதிகமானால் கடைசி எல்லையில் உள்ள மரங்கள் அந்த பூச்சி

0: எதிரான நச்சுப் பொருட்களை சுரக்க ஆரம்பிக்கின்றன. அந்த செய்தியை வேர்க்கால்களில் உள்ள பூஞ்சைகள் மூலமாக தகவல்களை பரப்புகின்றன என்று மரங்கள் தமக்குள் பேசிக் கொள்வதை ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன. இந்த இயற்கையினுடைய பேச்சை இன்னும் ஆழமாக கவனித்த சில பேர் இருக்கிறார். ரேச்சல் காசன் ஒரு அம்மா, அமெரிக்காவில் 1962 ஒரு புத்தகம் எழுதினார். அந்த நூலை தான் சுற்றுச்சூழலுக்கான ஒரு முழுமையான முதல் நூல் என்று நவீன அறிவியல் சொல்கிறது. அந்த நூலினுடைய பெயர் சைலன்ட் ஸ்பிரிங், தமிழிலே மௌன வசந்தம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த நூலுடைய முகப்புரையில் அந்த அம்மா ஒரு செய்தியை சொல்கிறார். மௌன வசந்தம்னா என்ன? அமெரிக்கர்களுக்கு குளிர்காலம் கொடுமையானதாக இருக்கும் பல பகுதிகளில். அந்த குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் எப்போது வரும் என்று அவரோடு எதிர்பார்ப்பார். வசந்த காலம் வருகிறது என்பதை முன்கூட்டியே அங்குள்ள ராபின் பறவைகள் தான் தெரிவிக்கும். ராபின் பறவைகள் குரல் கேட்க ஆரம்பித்தால் வசந்தம் வருகிறது என்று பொருள். ராபின் வந்தால் மகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள். அவர்களுக்கு பிடித்த பறவையாக ராபின் மாறிய. அவர்களுக்கு பிடித்த இன்னொரு மரம் எல்ம் மரங்கள், எல்ம் ஸ்ட்ரீட் என்று நம் கேள்விப்படும் அந்த இஎல்எம் எல்ம் மரங்கள். நம்முடைய ஆயி மரம் இங்கு இருக்கிறது நம்ம ஊர்ல. அந்த ஆயு மரம் வகையை சார்ந்தது, நிழல் தரும் மரம், வீதி எங்கும் நட்டு வைப்பார்கள். அவர்களுக்கு பிடித்த அந்த மரங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. ஒரு பூச்சி தாக்கி மரங்களுக்கு ஒரு நோய் பரவியது. அந்த நோய் பரவிய போது அமெரிக்காவுடைய அன்றைய அறிவியல் இருமாப்போடு சொன்னது, வி வில் எராடிகேட் இன் அ ஃபியூ டேஸ், சில நாட்களில் இதை நாங்கள் அந்த நோயை ஒழித்து விடுகிறோம் என்று ஹெலிகாப்டரில் வந்து அந்த மரங்களுக்கு மருந்து தெளித்தார்கள். இந்த மருந்து என்கிற வார்த்தை எவ்வளவு அயோக்கியத்தனமானது என்பதை நம்மாழ்வார் அவர்கள் ஊரெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். பூச்சிக்கொல்லி மருந்து என்று நம்மிடம் சொல்லியிருக்கிறார். மருந்துனா சாப்பிடலாம்ல, சாப்பிட முடியுமா? அது பூச்சிக்கொல்லி தான், அது ஒரு நச்சு, அது ஒரு விஷம். தெளித்த போது அவர்கள் எதிர்பார்த்ததை போலவே அந்த பூஞ்சை நோயை உருவாக்கிய வண்டுகள் செத்து மடிந்தன. அந்த வண்டுகள் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான வண்டுகள் செத்து மடிந்தன. அந்த வண்டுகள் கீழே விழுந்தன, மண்ணோடு கலந்தன. அந்த மண்ணில் உள்ள மண்புழுக்கள் அந்த வண்டுகளோடு அந்த மண்ணையும் சாப்பிட்டன. அந்த மண்புழுக்கள் ராபின் பறவைகளுக்கு விருப்ப உணவு. ராபின் பறவைகள் அந்த வண்டுகளை சாப்பிட்டன. சாப்பிட்ட பெரும்பாலான ராபின் பறவைகள் செத்து போயின. மிச்சம் இருந்த ராபின் பறவைகளுக்கு இனப்பெருக்கம் இல்லாமல் போனது. அடுத்த ஆண்டு குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் வந்தது. வசந்த காலத்தின் வருகையை சொல்லக்கூடிய கொஞ்சம் மிச்சம் இருக்கிற ராபின் பறவைகளும் வந்தன. ஆனால் குரல் வெளிவரவில்லை. அதை மௌன வசந்தம் என்று பதிவிட்டு இது ராபின்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் என்று ரேச்சல் காசன், அந்த குரல் தான் சூழலுக்கான இயற்கை பற்றிய குரலாக முதன் முதலில் வழிவந்த ஒரு நூலாக வருகிறது.
1: சூழலியலாளர் ஓசை காளிதாசன் அவர்கள் இயற்கையின் குரல் எனும் பொருளில் ஆற்றிய சொற்பொழிவினை தொடர்ந்து கேட்கலாம்.
0: ஜப்பான்ல 1950 பூனை ஒரு மொழியை சொன்னது. ஜப்பானில் மினமாட்டா என்கிற இடத்தில் இருக்கிற பூனைகள்லாம் விசித்திரமான ஒரு மொழியை பேசின. அங்கிருக்க பூனைகள் திடீர் என்று விதவிதமாக உடலை அசைத்தன. அப்படி நடனமாடிய பூனைகள் எல்லாம் செத்து போய் நாம் நடனம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு வினோத நோயினால் அந்த பூனைகள் இறந்து போனதை பின்னால் தான் தெரியும். அப்போது அது வேடிக்கை பார்த்தோம், பூனைகளுடைய நடனம் என்று நாம் பெயரிட்டோம். அவ்வளவுதான். இது நடந்த சில ஆண்டுகளில் மனிதர்கள் வினோதமான நோய்களுக்கு அப்பட்டார்கள். பார்வை இழந்தது, கை கால்கள் சூம்பி போயின, பிறக்கும் குழந்தைகள் ஊனமுற்று பிறந்தன. அப்போதுதான் மனிதர்கள் எதனால் என்று ஆய்வு செய்த போது அறமற்ற அறிவியல் அதற்கான காரணத்தை உடனே சொல்லவில்லை. நீண்ட காலம் கழித்து சொன்னது, நீங்கள் சாப்பிடுற மீன் தான் அதுக்கு காரணம் சொன்னது. மீனா? காலங்காலமாக மீன் சாப்பிடுபவர்கள் நாங்கள். இப்ப எப்படி மீன் சாப்பிட்டா பிரச்சனை? காலங்காலமாக நீங்க சாப்பிடுகிற மீன் வேற, இப்ப சாப்பிடுற மீன் வேற. இல்ல, அதே வகை மீன்களை தான் நாங்கள் சாப்பிடுறோம். நீங்கள் சாப்பிட்ட அதே மீன்கள் தான், ஆனால் இப்போது இந்த மீன்கள் நச்சை சுமந்து வருகின்றன என்று சொன்னார்கள். அந்த மினமோட்டா கடற்கரையில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பாதரச தொழிற்சாலை நிறுவப்பட்டது. பாதரச தொழிற்சாலையிலிருந்து கசிந்த பாதரசம் அந்த நீரில் கலந்தது. பாதரசத்தினுடைய தன்மை என்னவென்றால் அது பயோ அக்குமுலேஷன் என்று சொல்வார்கள். சரியாக சொன்னா ஒரு 20 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு ஏரியில ஒரு 5 கிராம் பாதரசம் கலந்துருச்சுன்னா சில ஆண்டுகளில் அந்த ஏரியில் உள்ள மீன்கள் சாப்பிட தகுதியற்றதாக மாறிப்போம். அந்த பாதரசம் கலந்து

மீன்களை சாப்பிட்டதனால் தான் பூனைகளுக்கு முதலில் வந்தது, அடுத்து உங்களுக்கு வந்தது. பூனையினுடைய குரலை நாம் கேட்கவில்லை. மனிதர்களுக்கு வந்த பிறகு போராட்டம் ஆரம்பித்தது. அந்த போராட்டத்தினுடைய அந்த தொழிற்சாலை அங்கிருந்து வெளியேற்றப்பட்டது. இது நடந்தது 50களில். இயற்கையின் மொழி இப்படி பேசிக் கொண்டிருக்கிற போதுதான், இதுதான் நவீன சூழலியல் நூல் என்று ரேச்சல் காசனுடைய சைலன்ஸ் ஸ்பிரிங்கர் சொல்லுகிற போதுதான் நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன். வீட்டுக்குள்ள கூட ஏசி போட்டுக் கொள்ளாத ஒரு கண்டம் சென்ற மாதம் தகைதகைத்து போனது. வீதியில கால் வச்சோம்னா தார் சாலை உருகி போனது. ஏர்போர்ட்ல இருக்கிற அந்த ஓடுதளம் அப்படியே உருகிருச்சு. மின் கம்பங்கள் உருகி போனதுன்னா காருடைய பேனட் உருகி போச்சு. ஒரே மாதத்தில் பிரான்ஸ்ல மட்டும் 4000 பேர் இறந்து போனார்கள். பல ஆயிரம் பேர் ஐரோப்பா முழுக்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். வெப்ப அலை வீசியது அந்த குளிர் தேசத்தில். உலகின் பெரிய பொருளாதார நாடான சீனா வெள்ளத்தில் மூழ்கி கிடப்பதாக செய்திகள் வந்தன. அதே நேரத்தில் தான் அமெரிக்காவில் இருப்பதைப் போல ட்விஸ்டர் ஒன்று இந்தியாவிலும் காணப்பட்டது என்று செய்தி வந்தது. இந்த இயற்கை சீற்றங்களை பற்றி அம்மா நீ சொல்லுமா அப்படின்னு பூமி கிட்ட கேட்கும் போதுதான் அது இன்னொரு சிரிப்பு சிரிக்கிறது. நீ உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறாய், இது என்னுடைய பிரச்சனை என்று அந்த பூமி சொல்கிறது. எல்லா நாடுகளுக்கும் வெவ்வேறு பிரச்சனைகள் உண்டு. தகவல் தொழில்நுட்பத்திற்குள்ளார போயிட்டு உலகத்தில் 1000 பிரச்சனை இருக்கு, எது முதன்மையான பிரச்சனை? இந்த கேள்வி கேட்போம். உலக அறிவியெல்லாம் திரட்டி வைத்த அந்த பேரறிவு சொல்கிறது, புவி வெப்பமயமாதல் காலநிலை மாற்றம் இரண்டு வார்த்தைகளை சொல்கிறது. ரெண்டு வார்த்தையும் நம்ம கேட்டு பழகின வார்த்தை தான், நாள்தோறும் செய்திகள்ல வருது. ஆனா இந்த வார்த்தைகளை எல்லோரும் எப்படி படிக்கிறோம்னா அது ஏதோ சுற்றுச்சூழல் பிரச்சனை. ஆனா இந்த வார்த்தைகளை பற்றி பேசுகிற போது நாம் நம் வாழ்வை பற்றிய ஒரு புரிதலோடு தான் இந்த வார்த்தைகளை பற்றி பேசணும். நம் வாழ்வின் புரிதலுக்கும் இதற்கும் என்ன அர்த்தம்னா, எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறோம், உங்கள் வாழ்வின் அர்த்தம் என்ன? நான் ஏன் ஓடுறேன், ஏன் உழைக்கிறேன், ஏன் சம்பாதிக்கிறேன், ஏன் கஷ்டப்படுறேன்? இந்த கேள்வி எல்லாம் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அது சரியானா அது சரிதான், அது மட்டுமே சரியா? இந்த கேள்வி கிடைத்தது போது பிள்ளைகள் நல்லா இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? முடிந்தவர்களும் கொஞ்சம் சொத்து சேர்த்து வைப்போம், முடிஞ்சவர்களும் கொஞ்சம் படிப்பு கொடுப்போம். இந்த சொத்தும் படிப்பும் கொடுத்துட்டா என் பிள்ளைங்க நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் நம்புறோம். அது சரியானா அதுவும் சரிதான், ஆனால் அது மட்டுமே சரியா? உலகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து விடை வெவ்வேறு விதமாக வருகிறது. நமக்கெல்லாம் அந்த பெருந்தொற்று காலத்தின் நினைவுகள் மறந்து போயிருச்சு. ஆனா அதை ஞாபகப்படுத்துற மாதிரி டெல்லியிலிருந்து செய்தி வரும், ஒர்க் ஃப்ரம் ஹோம், பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை, வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, பெரியவங்க வாக்கிங் போகாதீங்க. காரணம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், டெல்லியில காற்று கெட்டு போயிடுச்சு. காற்று கெட்டு போயிடுச்சுன்னு நம்ம அப்படியே கேட்டுட்டு செய்தியில பார்த்துட்டு பேப்பர்ல படிச்சுட்டு நம்ம போயிருவோம். காற்று கெட்டு போகுதுன்னா என்ன? கனவுகளும் ஆசைகளும் தான் நம்ம இயக்குது. ஆனா நாம் காண்கிற கனவுகளையும் ஆசைகளையும் அடைகிறோமா இல்லையா? இல்ல, அடைய முயற்சிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு நம்ம வாழணும். வாழ்றதுக்கு என்ன வேணும்? இந்த கேள்வி கேட்டா நம்முடைய பிள்ளை தண்ணி வேணும், உணவு வேணும், காற்று வேணும்னு சொல்லிடும். அதுல உணவு தண்ணீர் எவ்வளவு நாள் அவற்றை அருந்தாமல் இருக்கலாம், நாட்களை சொல்லிவிடலாம், மூச்சு விடாம எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? 10 நிமிடம் யாராவது சொல்ல முடியுமா? முடியாதே. முதன்மையானது உயிர்காற்று. அந்த உயிர்காற்று கெட்டு போயிருக்கிறது, இதுதான் செய்தி. எவ்வளவு கெட்டு போயிருக்கு? அதுக்கு அறிவியல் ஒரு தரக்குறியீடு வச்சிருக்கு, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். 50 வரைக்கும் இருக்கணும், அதான் நல்ல காற்று. 100னாவே மோசம், 150னா ஆபத்தானது, 200னா மிக மோசமானது. ஆனால் டெல்லியில் சில நேரங்களில் 700 கடந்து விடுகிறதுனா எவ்வளவு மோசமாக காற்று கெட்டு போகிறது. இப்ப பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை விட்டுட்டா வெளியே வராதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. காற்று தரமற்று போன அந்த இரவுகளில் உயிர்காற்று போதாமல் பரிதவிக்கும் குழந்தைகளை பார்த்து கண்ணீர் வடித்த அம்மாக்களை பற்றி நமக்கு தெரியாது. உயிர்காற்று போதாமல் கதறிய முதியவர்களை பார்த்து கழங்கிய இளையவர்களை பற்றி நமக்கு தெரியாது. இன்னைக்கு டெல்லியில நடக்கிறது, நாளை நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா நம் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிற சொத்தும் படிப்பு மட்டுமே அவர்களை வாழ வைத்து விடுமா? இந்த கேள்விக்கு விடை தேடுகிற போதுதான் அந்த டெல்லியில் இயற்கை சொல்லும் குரலுக்கான பதிலை நம்ம ஊர்லயும் நம்ம தேட ஆரம்பிக்கும். இது ஒரு புறம். இன்னொரு புறம், உலகம் முழுக்க இந்த காலநிலை மாற்றம் COP அடிச்சீங்கன்னா தெரியும், கான்பரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஒவ்வொரு ஆண்டும் உலகின் அறிவியலாளர்கள் ஒன்று கூடுகிறார்கள், சூழலியலாளர்கள் அல்ல. 97 ஆரம்பிக்குது, 2015 தான்
பெருமளவில் பிரான்ஸ் நாட்டில்

பாரிஸ்ல அவங்க கூடினாங்க. மாநாட்டுக்கு யாரை அழைத்தார்கள்னா உலக தலைவர்களை அழைத்தார்கள். 196 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றார்கள். அவங்கள்ட்ட இந்த அறிவியலாளர்கள் வைத்த கோரிக்கை என்னன்னா, அன்பான தலைவர்களே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து விரைந்து இயங்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது. அது என்ன இடம்னா, நாம் வாழும் பூமி ஆபத்தில் இருக்கு, இந்த பூமியை காப்பாற்றுங்கள். அறிவியலாளர்கள் தலைவர்களிடம் கோரிக்கை வைத்தார்கள். இப்பதான் இது புரிஞ்சது, இது வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனை அல்ல, இந்த பூமியினுடைய பிரச்சனைனா அது எல்லா பிரச்சனைகளுக்கும் தலையானது. அந்த பிரச்சனை தான் இந்த உலக வெப்பமயமாதல். அந்த பிரச்சனையுடைய பின்வடிவம் தான் காலநிலை மாற்றம். பூமி வெப்பம் அடைகிறது அப்படின்னா சுற்றுச்சூழல் பிரச்சனை என்றோடு நின்று விடுவோம். இந்த பூமியினுடைய வரலாறு 450 கோடி ஆண்டுகளாக இருக்கலாம், மனிதர்களுடைய வரலாறு 300,000 ஆண்டுகளாக இருக்கலாம், 200,000 ஆண்டுகளாக இருக்கலாம், ஆனால் கடந்த 150 ஆண்டுகளில் தான் இந்த பூமியில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தது. அந்த மாற்றங்கள் நிகழ்ந்ததற்கு இங்கு நடந்த தொழில் புரட்சி காரணம். ஏறக்குறைய மனிதகுல வரலாறு துல்லியமாக பதிவு செய்த வரலாறுன்னு பார்த்தா ஒரு 5000 ஆண்டுகள் இருக்கும். எல்லா நாகரிகங்களுடைய காலமும் அந்த காலம் தான் இருக்கும். அந்த காலத்திலிருந்து அப்படியே வந்தோம்னா இந்த 200 வருடங்கள் மனித குலத்தினுடைய ஒரு பெரும் பாய்ச்சல் நடந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய மன்னாதி மன்னர்களும் இந்த வரலாற்றில் வாழ்ந்த வாழ்க்கையை விட சாதாரண மக்கள் பெரும் வசதியோடு வாழ்றாங்க. இந்த வளர்ச்சியை மனிதகுலம் சந்தித்திருக்கிறது. ஆனா அந்த வளர்ச்சிக்கு சத்தமில்லாமல் கொடுத்த விடை என்னன்னு கேட்டா, இந்த புவிக்கோளம் ஆபத்தில் இருக்கிறது. இந்த பூமி ஏன் சூடாகுதுன்னா, இந்த தொழில் யுகம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக காற்றில் 230 ppm கார்பன் டை ஆக்சைடு இருந்தது, இப்போது 450 ppm நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பசுமை குடில் வாயுக்கள், இந்த வாயுக்கள் பூமியில் அதிகரிக்கிற போது பூமி சூடாகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு எங்க வருது அப்படின்னா, எங்க பெட்ரோலை எரிக்கிறோமோ, எங்க டீசலை எரிக்கிறோமோ, எங்க நிலக்கரியை எரிக்கிறோமோ, அங்கெல்லாம் கார்பன் வெளியிடும். இதுதான் காரணம். அறிவியலாளர்கள் அதை சொல்றாங்க, இந்த வெளிவந்தால் தான் இந்த பூமியை காப்பாற்ற முடியும். அதுக்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனா பூமி நம்மிடம் பேசுகிறது, தொழில்நுட்பங்களிடம் மட்டுமே நீ பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடாது. நான் வருகிற போது நண்பருடைய இ வெஹிக்கிள் வந்தேன். பச்சை வண்ணம் போர்டுல ஒரு காரை பார்க்கிற போது நான் கொஞ்சம் பரவசம் அடைவேன். குறைந்தபட்சமாக டீசலும் பெட்ரோலும் எரிக்காத ஒரு கார் ஓடுகள். உடனே ஒரு கேள்வி விடுவாங்க, சார் லித்தியம் பேட்டரி பிரச்சனை இருக்கு, இப்ப டீசல் பெட்ரோல் ஒழிச்சாகணும், அதான் உடனடி பிரச்சனை. இது தப்பித்தல். சில நம்பிக்கைகள் வருது. இப்ப வந்து ஹைட்ரஜன் ட்ரெயின் ஒன்ன போன வாரம் நம்ம திறந்திருக்கோம். அது ஒருவேளை அதுவே தீர்வாக கூட அமையலாம். தீர்வை நோக்கி போயாக வேண்டும், இதுதான் முக்கியம். ஏற்கனவே சில தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. ஒரு குண்டு பல்ப் ஏரிய தேவையான கரண்ட்ல ஏறக்குறைய 20 LED பல்ப் எரிச்சிடலாம். கரண்ட் முக்கியமான சோர்ஸ், அங்க நிலக்கரி எரிச்சதுனாலதான் கரண்ட் பெரும்பாலும் கிடைக்கும். அப்படின்னா இந்த தொழில்நுட்பங்களை மாற்ற ஆரம்பிக்கும் போதுதான் அறிவியல் இன்னொரு விஷயத்தை, இயற்கை பேசுகிறது. இது வெறும் தொழில்நுட்பங்கள் மட்டுமல்ல, உன் மனநிலையில் என்ன மாற்றத்தை வைத்து. இந்த மனநிலை மாற்றம் தான் இன்னைக்கு இயற்கை நம்மோடு பேசுகிற மிக முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டா, இந்த உலகம் இந்த தொழில் யுகம் தொடங்கிய போது ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப உச்சரித்தது, வளர்ச்சியை நோக்கி மனித குலம் அப்படியே பீரிட்டு எழுகிற போதுதான். 1972 ஸ்வீடன் நாட்டிலே ஒரு உலக மாநாடு நடத்தப்பட்டது. அதான் உலகினுடைய முதல் சுற்றுச்சூழல் மாநாடு. அந்த மாநாட்டில் தான் முதன் முதலாக, இந்த வேகத்தில் உங்க வளர்ச்சியை நிறுத்துங்க, வளர்ச்சி வேறு, நிரந்தர வளர்ச்சி வேறு, டெவலப்மெண்ட் வேறு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வேறு. இந்த வார்த்தைகளுக்கு உள்ளார வித்தியாசத்தை உணர்த்திச்சு. நீ நல்லா இருக்கணும்ன்றக்காக நீ என்ன வேணாலும் பண்ணினா அது வளர்ச்சியா இருக்கலாம், ஆனா நீ பண்றது உன் பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும், அதான் நிரந்தர வளர்ச்சி. உன் வளர்ச்சி எல்லாத்தையும் கேள்விக்குறியாக்கு. அதன் பிறகு எழுந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இப்ப இந்த செய்திகளை எல்லாம் கேட்ட பிறகு, இந்த பிரச்சனைகள் இருந்து என் பிள்ளைகளை, என் பேர பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்கிற வலி நமக்கு வரணும். ஆனா அந்த வலி வருகிற அதே நேரத்தில் உலகத்தினுடைய ஒரு சிறு கும்பல் உலகத்தினுடைய எல்லா வளங்களையும் எப்படி வணிகம் செய்யலாம் என்று ஒரு அறமற்ற வணிகத்தை இங்கே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த அறமற்ற வணிகத்தினுடைய வலைப்பின்னலுக்குள்ளார நம்ம எல்லாரும் சிக்கிட்டோம். இதிலிருந்து மீள வர வேண்டிய ஒரு கட்டத்தை அடைந்திருக்கிறோம். அந்த மொழிதான் இயற்கையும் இப்படி ஒரு பெருமொழியாக இருக்கிறது. ஒன்று, நாம் இல்லாத உலகத்தில் பறவைகள் விலங்குகள் எல்லாம் வாழும். பறவைகள் விலங்குகள் இல்லாத உலகத்தில் நம்மால் வாழ முடியாது. அது எப்படி இவ்வளவு வல்லமையான நாம் மற்ற உயிரினங்கள் இல்லாத இடத்துல ஏன் வாழ முடியாது? அந்த கேள்வி எழுமில்ல, கேள்வி கேட்டு பார்த்தோம்னா அப்பதான் பதில் இருக்கு. நான் மனுஷன் இங்க ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன் நம்ம கணக்கு, ஆனா அந்த உடம்புக்குள்ள 29,00,000 கோடி நுண்ணுயிர்கள் என் உடம்புக்குள்ள இருக்கு. ஒரு ஃபெர்டைல் லேண்ட்ல

0: இருக்கிற ஒரு டீஸ்பூன் மண்ணை எடுத்தோம்னா ஒரு கோடி நுண்ணுயிர்கள் இருக்குது. அறிவியல் சொல்லுது 20% ஆக்சிஜனை யார் உற்பத்தி பண்றாங்கன்னா கடல்ல ஒரு நுண்ணுயிர் இருக்கு, புரோக்ளோரோ காக்கஸ். கண்ணுக்கு தெரியாத அந்த உயிரினம் வெளியிடுகிற ஆக்சிஜன் தான் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன்ல 20%. நுண்ணுயிர் இல்லாத மண்ணில் தாவரங்கள் முளைக்காது. ஒவ்வொன்றும் கேள்வி கேட்கிற போதுதான் இயற்கை நமக்கு பாடம் நடத்துகிற, இயற்கை நம்மோடு பேசுகிற.
1: களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கையின் குரல் எனும் பொருளில் சூழலியலாளர் ஓசை காளிதாசன் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள். இந்நிகழ்ச்சி அண்மையில் திருச்சிராப்பள்ளியில் களம் இலக்கிய அமைப்பு நடத்திய நிகழ்வில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி வானொலி நிகழ்ச்சிகளை விரும்பி கேட்கும் நேயர்களே,
1: நிறையோ குறையோ வாழ்த்தோ வழிகாட்டுதலோ
0: நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தா எப்படி?
1: நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 முகவரிக்கு எழுதி அனுப்புங்க.
0: மின்னஞ்சலுக்கு airtrichy@gmail.com.
1: நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் குரல் எங்கள் குரலில்,
0: தினமும் பிற்பகல் 3 மணிக்கு இசைத்தூரலில்.
1: பண்பலை 102.1
0: நேர்களுக்காக நேர்களால்

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 100.1. நேரம் 11 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். அமெரிக்காவுடன் வர்த்தகம், பாதுகாப்பு, சவாலான தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர், பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சி

0: பரஸ்பர நல்லிணக்கம் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. தேசபக்தி, ஒற்றுமை, கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் பொதுமக்கள் தத்தம் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறும் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் நாளை தொடங்குகிறது. மாநிலத்தில் 1 முதல் 19 வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளரணம் பருவத்தினர் உட்பட 50,00,000-க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். 1,000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஓட்டத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்களில் ஈடுபடுவோர் மீது சிறை தண்டனை உள்ளிட்ட கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் எச்சரித்துள்ளார். மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது. இதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அரியலூர் மாவட்ட நிர்வாகம், சுற்றுலாத்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் இவ்வாண்டிற்கான மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை அரசு விழாவாக கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெற உள்ளது. இவ்விழாவில் திருவையாறு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவ மாணவிகளின் மங்கள இசை மற்றும் வீண இசை நிகழ்ச்சியும், மாவட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும், மக்கள் இசை கலைஞர்களின் நையாண்டி மேளம், கரகாட்டம், கொம்பிசை, மரக்கால் ஆட்டம், பறை இசை, சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: கனடாவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை பிரான்சினையே இன்றிரவு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: 02.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1. ஒரு நிமிஷத்தையும் கூட வீணாக்காதீங்க. காலம் விலைமதிப்பு இல்லாதது. பல காரியங்களை நாம செய்ய வேண்டியிருக்குது. வாழ்க்கையில சாதிக்க வேண்டிய குறிக்கோள்கள் நமக்கு இருக்கு. பெரும் சாதனைகளை படைக்க தான் நாம பிறந்திருக்கோம். ஒவ்வொரு நிமிஷத்தையும் உபயோகமான முறையில தான் பயன்படுத்தணும். நமக்கா பிடிச்ச பாட்டை கேட்கிற நேரம் தாங்க இது. உங்களோடு நாங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னா உடனே 0431 246 102 1 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்களை தொட்டுவாங்க. மனம் விரும்பிய அந்த பாடல்களை கேட்கலாம் நம்ம ரெயின்போ 102.1.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
3: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: ஆகி மாசத்தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே, ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே,
2: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ்

0: வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: உங்களோட நாங்க நிகழ்ச்சியில எனக்கு பிடிச்ச பாட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிற அந்த தோழி தோழர் யாரு அப்படின்னு கேட்கலாமா? வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம். திருச்சி மாவட்டம் நவுலூர்ல இருந்து சரஸ்வதி
2: பேசுறேன்
3: மேடம்.
2: எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கு மேடம். நீங்க எல்லாம் அனைவரும் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
3: வெண்டைக்காய் உடைச்சிருக்கோம் மேடம்.
2: வெண்டைக்காய் உடைச்சிருக்கீங்க? எப்படி பிஞ்சா? அப்படியா?
3: பிஞ்சா நட தரமா இருக்கும். பத்து உடைச்சி வச்சுட்டு நைட் கடைக்கு போவோம் மேடம்.
2: சரி, வெண்டைக்காயில உங்களுக்கு சாம்பார் பிடிக்குமா, பொரியல் பிடிக்குமா, பச்சடி பிடிக்குமா?
3: சாம்பார் பிடிக்கும்
2: மேடம். சாம்பார் பிடிக்குமா? வெண்டைக்காய் பிடிக்கும். சரி, இப்ப உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அந்த பாட்டை கேளுங்க, நம்ம கொடுத்துடலாம்.
3: மகாபரப்புல
2: இருந்து சொல்லவா சொல்லவா காதல் கதை. சரி, உங்களோட காதல் கதை நம்ம அப்புறம் கேட்கலாம். இப்ப பாடல் வந்துட்டு இருக்கு.

0: இருக்கிறீங்க. இது நம்ம டிச் எஃப்எம் ரெயின்போ 100.1. நேரம் 11:16 ஆகுதுங்க. கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் இருந்தீங்கன்னா உங்களோட கவனத்துக்கு தாங்க இது. 2 கால்நடை மருத்துவ ஆலோசகர் பணியிடம் இருக்கு. ஒப்பந்த அடிப்படையில 1 வருஷம் தற்காலிகமா பணிபுரிய உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா உங்களோட உரிய பட்டப்படிப்பு, கால்நடை மருத்துவ கவுன்சில் பதிவு சான்றிதழ்களோட வர்ற 13 காலையில 11 தஞ்சாவூர் நாசிக்கோட்டை சாலையில இருக்கிற ஆவின் தலைமையிடத்துல நேரடியாக நேர்முக தேர்வுல கலந்துக்கலாம். மக்கள் சேவையில் என்றும் இது நம்ம சிஃபம் ரெயின்போ 100.1 நிகழ்ச்சி வந்து உங்களோடு நாங்கள் கேட்டுட்ருக்கோம். பிடிச்ச பாடல்களை கேட்க வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்ததால் நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கிறவங்க வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: நான் பல்லவரத்துல இருந்து கவிதா பேசுறேன்
0: மேம். கவிதாம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கும் மேம். நீங்க இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கு. பல்லபுரம் எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்குங்க மேம்.
0: என்ன விசேஷம்?
1: விசேஷம் உங்க ஊருக்கு வந்திருக்கோங்க மேம், அம்மா வீட்டுக்கு.
0: சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வந்துட்டே
0: இருக்கு.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்ம டிச் எஃப்எம் ரெயின்போ 10.1 உங்களோட நாங்க அடுத்த பாட்டு கேட்க வந்திருக்கிறவங்க. வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: திருப்பத்தூர் பிரேமகுளம், சிவகுமார்.
2: சிவகுமார் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: மேடம், நிகழ்ச்சி வந்து சின்னத்தம்பி படத்துல இருந்து அரைச்ச சந்தனம்.
2: அரைச்ச சந்தனம் பாடல் கொடுத்தலாம். நன்றி, இணைப்பு வந்ததுக்கு.
3: நன்றி, நன்றி மேடம்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம். அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
3: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ணிலே.
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.
5: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: Hello!

0: கேட்டுட்டு இருக்கீங்க இது நம்ம டிச் எஃப்எம் ரெயின்போ 1.1. அரசு பணிகளில் சேர்றதுக்கான போட்டித் தேர்வுகளில் வெற்றியாளராக நீங்கள் மாறணும் அப்படின்னா உங்களுக்கான செய்தி தாங்க இது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாறு தருமை ஆதீன கட்டளை மடத்தில் தொடங்கப்பட்டிருக்கிற தருமை ஆதீனம் கெரியர் அகாடமியில் அரசு பணியில் சேர்வதற்கான போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறாங்க. சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தருமை ஆதீனம் திருநள்ளாறு trust.com அப்படிங்கிற இணையதளத்தை பார்வையிட்டு பயன்பெறலாம். கேட்டுட்டு இருக்கீங்க இது உங்களோட ரங்க. அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச வரவங்க வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: நான் திருநீர்லேருந்து பஞ்சவரணம் பேசுறேன் மேடம்.
0: ஆ பஞ்சவரணமா எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: என்ன ஊர் சொன்னீங்க? என்ன ஊர்? ஊர்
1: திண்ணியம்.
0: திண்ணியம்.
1: திண்ணியம் பஞ்சவரணம்.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: வள்ளி வள்ளி வந்தான் வடிவேலன்
0: பாட்டு இதோ உங்களுக்காக வந்துட்டே இருக்குமா. நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு.
1: தேங்க் யூ மேடம். தேங்க் யூ மேடம்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: திருச்சி எஃப்எஸ்எம் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை.

கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Upline.

0: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
2: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
3: என்ன
2: பாடல் வேணும்? நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: வணக்கம். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. தேவி ஸ்ரீதேவி கொடுத்தலாம். நன்றி ஐயா இணைப்புல வந்ததுக்கு.
6: நன்றிமா.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற 8, 10, 11, 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற தோல்வி அடைந்த மாணவர்களுக்கான செய்தி தான் இது. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில், அதாவது ITIல நேரடி சேர்க்கை நடக்குது. 2026-27 ஆண்டிற்கான ஸ்பாட் அட்மிஷனை 14 வரையில நீடிச்சிருக்கிறாங்க. மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா அரியலூர் ITI அங்க வந்து 9499555877 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆண்டிமடம் ITI அப்படின்னா 9499555779 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. தாப்பழுவில் இருக்கிற ITI அப்படின்னா 9499555779 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி மேற்கொண்டு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. காலி இடங்களுக்கு முதல்ல யார் போறீங்களோ அவங்களுக்கு மட்டுமே தான் முன்னுரிமை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது உங்களோட, நாங்க அடுத்த நம்ம கூட பேச வரவங்க வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
6: திருமணமிட்டிருந்து அம்சொல்லி பேசுறேன் மேடம்.
5: அம்சொல்லி வா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
6: பாட்டுக்கு ஒரு தலைவன் வந்து நினைத்தது யாரோ மேடம்.
5: நினைத்தது யாரோ, பாட்டுக்கு ஒரு தலைவன் கொடுத்தலாமா?
6: கொடுத்தலாமா.
5: நன்றிமா.
6: நன்றி சார். நன்றி.

0: கேட்டுட்ருக்குறீங்க. இது உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. எப்படி இந்த ஒரு மணி நேரம் போணுச்சு அப்படின்னு தெரியல. அந்தளவுக்கு அருமையான பாடல்கள் எல்லாரும் கேட்டாங்க. அவங்க கேட்ட பாடு எல்லாத்தையும் நம்ம கொடுத்தாச்சு. நிறைவாக வரக்கூடிய அந்த நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். தேவி திவ்யா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரிங்கம்மா, அப்படியே நமக்கு நேரம் இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கு. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிருங்க.
1: எங்க முதலாரி படத்துல இருந்து குங்கும மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள் பாடல் கொடுங்க. நன்றி
0: நன்றிமா. நன்றி நன்றிமா.
1: நன்றி மேடம்.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 12 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிமுகப்படுத்திய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவரின் காவலர் வண்ண விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், தொழில்நுட்பம் சார்ந்த விரைவான நீதியை வழங்க இந்த சட்டங்கள் வழிகோலுவதாக கூறினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. தேசபக்தி, ஒற்றுமை, கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் பொதுமக்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர்

0: அழைப்பு விடுத்துள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக 200க்கும் மேற்பட்ட இந்திய தூதரகங்கள், துணை தூதரகங்கள் உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் ஸ்ரீ விஜயபுரத்தில் வீடுதோறும் தேசிய கொடி இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்தார். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் வெளியிட்ட செய்தியில், இந்த இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை இளம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாக கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் தேசத்தை ஒன்றிணைத்ததாக கூறியுள்ளார். கும்பகோணம் மகாமக பெருவிழா வரும் 2028 ஆண்டு மார்ச் 9 நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு பாரம்பரிய குழுவினர் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளனர். 3 நடைபெறும் இந்த ஆய்வை மத்திய தொல்லியல் துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்துறை அதிகாரிகள் 14 பேர் மேற்கொண்டு வருகின்றனர். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா கைப்பற்றியுள்ளார். இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் சீனாவின் கியூ ஹானை 14-21, 21-14 என்ற செட்களில் அஷ்மிதா வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
1: கண்ணோட்டம் 58 அதிகாரம் முதல் குரட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இந்த உலகத்துல சாதாரணமா இருக்கிற விஷயம் அப்படின்னு எதுவும் கிடையாது. சாதாரண உயிர் தான் அப்படிங்கறது எதுவும் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருக்கையில ஒவ்வொரு உயிரினங்களையும் அவங்கவுங்க இடத்திலேயே இருக்க விடவும் நாம பண்ற ஒரு சின்ன செயல் கூட இந்த உலகத்துக்கும் சரி உயிரினங்களுக்கும் சரி எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்திடக் கூடாது அப்படின்னு உணர வச்ச ஒருத்தரை பத்தி நமக்கு இப்ப சொல்ல இருக்கிறாரு மேனாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி. சுந்தரராஜு அவர்கள்.
3: அன்புடையீர் வணக்கம். இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் பசுமை போராளி சர் டேவிட் அட்டன்பரோ அவர்கள். உலகில் மென்மையாக பேசினாலும் மிக வலிமையாக பூமிக்காக குரல் கொடுத்தவர்களில் முதன்மையானவர் டேவிட் அட்டன்பரோ அவர்கள். 7 தசாப்தங்களுக்கும் மேலாக அவர் இயற்கையின் அதிசயங்களை உலக மக்களின் இல்லங்களுக்குள் கொண்டு வந்தார். அவரது ஆவணப்படங்களும் உரைகளும் மனிதர்களுக்கு இயற்கையின் அழகு, மர்மம் மற்றும் அதன் நுட்பமான சமநிலையை உணர்த்தி பொறுப்புணர்வை வளர்த்தன. 1926 லண்டனில் பிறந்த டேவிட் அட்டன்பரோ சிறுவயதிலேயே மரங்கள், செடிகள், பறவைகள் மற்றும் உயிரினங்களை பற்றிய ஆர்வத்தோடு வளர்ந்தார். அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இயற்கை அறிவியலை பயின்றார். 1952 பிரித்தானிய ஒளிபரப்பு கூட்டு தாபனம் ஊடக நிறுவனத்தில் இணைந்தது அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக அமைந்தது. அப்போது தொலைக்காட்சி ஒரு புதிய ஊடகமாக இருந்தாலும் அதை இயற்கையின் கதை சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக அவர் மாற்றினார். அவரது முதல் தொடர் விலங்கு காட்சி சாலை தேடல், அதாவது ஜூ குவெஸ்ட் என்பதாகும். இது உலகின் பல பகுதிகளில் உள்ள விலங்குகளை மக்களிடம் அறிமுகப்படுத்தியது. பின்னர் அவர் உருவாக்கிய பூமியில் வாழ்வின் தோற்றம், நீல கிரகம், பூமி கிரகம் போன்ற ஆவணப்படங்கள் இயற்கை வரலாற்று நிகழ்ச்சிகளின் தரத்தை முற்றிலும் மாற்றின. அட்டன்பரோவின் சிறப்பு அவரது குரலிலும் கதை சொல்லும் திறனிலும் உள்ளது. அவர் அறிவியலையும் மனித உணர்வையும் இணைத்து இயற்கையை ஒரு காட்சியாக மட்டுமல்லாமல் உயிரோட்டம் நிறைந்த ஒரு குடும்பமாக காட்டினார். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு முக்கிய பங்களிப்பு இருப்பதை அவர் எடுத்து காட்டினார். ஓர் உயிரினத்தின் அழிவு மற்ற உயிர்களின் வாழ்வையும் பாதிக்கும் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். பிளானட் எர்த் 2 மற்றும் அவர் பிளானட் போன்ற தொடர்களில் பனிக்கட்டிகள் உருகுதல், காடுகள் அழிவு, கடல் மாசுபாடு போன்ற மனித செயல்களின் தாக்கங்களை மிக அழகாக வெளிப்படுத்தினார். அட்டன்பரோ ஓர் ஆவண பட தயாரிப்பாளராக மட்டுமின்றி ஒரு உலகளாவிய சுற்றுச்சூழல் போராளியாகவும் மாறினார். அவரது

0: லைஃப் ஆன் அவர் பிளானட் ஆவண படம் மனிதர்களின் செயல்கள் பூமியை எவ்வாறு பாதித்துள்ளன என்பதை உணர்த்தும் எச்சரிக்கை மணியாக அமைந்தது. அவர் ஐநா சபை மற்றும் உலக பொருளாதார மன்றம் போன்ற மேடைகளில் உரையாற்றி காலநிலை மாற்றம் மற்றும் உயிரின பல்வகை இழப்பு குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவரது செய்தி எளிமையானது. மரங்களை நட்டு வளருங்கள், கழிவுகளை குறையுங்கள், கடல்களை பாதுகாப்போம், நிலையான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள் என்பதே. பல உயிரினங்களும் தாவரங்களும் அவரது பெயரில் அழைக்கப்படுகின்றன. ஆனால் அவரது உண்மையான சாதனை அவர் மனிதர்களின் மனதில் விதைத்த இயற்கையை பற்றிய அக்கறைதான். அண்மையில் 8/5/2026 தேதியன்று அவரது 100வது பிறந்தநாளை கொண்டாடிய டேவிட் அட்டன்பரோ இன்னும் இயற்கைக்காக குரல் கொடுத்து வருகின்றார். அவரது அழைப்பு மிக தெளிவானது. இந்த பூமியை பாதுகாப்போம், இது நமக்குள்ள ஒரே வீடு. சர் டேவிட் அட்டன்பரோ இயற்கையை உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர். அவரது வாழ்க்கை அறிவும் உணர்வும் இணைந்தால் மனிதன் உலகத்தை மாற்ற முடியும் என்பதை நிரூபிக்கிறது. அவர் காட்டிய பாதை நம்மை இயற்கையோடு ஒற்றுமையாக வாழ வழிநடத்துகிறது. அவரது குரல் காடுகளிலும் கடல்களிலும் என்றும் ஒலித்து மனித குலத்திற்கு பொறுப்புணர்வை நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். ஆகவே என் அன்பு நண்பர்களே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து டேவிட் அட்டன்பரோ வழியில் நடந்தால் இந்த இனிய உலகம் இனியும் தாங்கும். நன்றி, வணக்கம்.
1: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: அடுத்தடுத்து வளம் வரக்க நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு சிறிய நினைவூட்டல். அடுத்த நிகழ்ச்சியா பகல் 12:10 சூரியகாந்தி நாடகம் கேட்கலாம். ஹனிமூன் நாடகம் எழுதியவர் முனைவர் மா ஐயா ராஜு அவர்கள். அடுத்த நாடகமாக அசோக் ஆனந்தி அவர்கள் எழுதிய வேலை வேண்டும் நாடகம் கேட்கலாம். 1 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று பால் உற்பத்திக்கு உகந்த தீவனங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் சரவணன் அவர்கள். 3 இசைத்தூரல், 4 வண்ணக்கோலங்கள், 5 பொன் மாலை, 6 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் சுரன் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7 சிறுகதை நேரம், நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் முதல் பகுதி, வாசிப்பவர் எஸ் ஜான்சன் அவர்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி புரோகிராம் நாட்டு மாடு வளர்ப்பும் நகர சந்தையும் நேர்முகம் பங்கேற்கிறார் அரியலூர் இலுப்பையூர் எஸ் காசிநாதன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. 8:15 இரவு இசை இனிமையை தொடர்ந்து 9:15 இனிய ராகம். 9:45 மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10 ஞாபகம் வருதே. நமது பண்பலையில் அடுத்தடுத்த வளம் இருக்க நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 12:10. இனி கேட்கலாம்
5: ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்

0: எழுதியவர் முனைவர் மா ஐயாராஜு அவர்கள். ஹனிமூன் நாடகம்.
1: ரோகிணி அக்கா, நான் தப்பு பண்ணிட்டேன்க்கா, நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா. யோசிக்காம அவசரப்பட்டு இந்த அம்மா பேச்ச கேட்டு என் வாழ்க்கை நாசமா போக நானே காரணமாயிட்டேன்க்கா. ரோகிணி அக்கா, நான் செஞ்சது தப்புக்கா, பெரிய தப்புக்கா.
2: ஏ அனுஷா, இது பப்ளிக் பிளேஸ்மா, நாலு பேர் வர்ற போற இடம், இப்படி அழலாமா? சரி சரி, அமைதியாருமா
1: அக்கா.
2: அனுஷா அமைதியாரு, அழாத. ஏ அனுஷா, என்ன இன்னைக்கு சீக்கிரமே ஆபீஸ் வந்துட்டேன், அவசரமா முடிக்க வேண்டிய வேலை ஏதாவது இருக்கா?
1: இல்ல ரோகிணி அக்கா, வீட்டுல இருந்தா எதையாவது நினைக்க தோணுது, அதான் முன்னாடியே வந்துட்டேன்.
2: ஆமா, ஆபீஸ்ல தான் நீ கலகலப்பா இருக்க, வெளியிலயும் சரி வீட்லயும் சரி எப்ப பார்த்தாலும் உம்முன்னுதான் இருப்ப.
1: அப்படியே பழகிடுச்சுக்கா.
2: அனுஷா, ரொம்ப நாள் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் கேட்கணும்னு நினைப்பேன், அப்புறம் கேட்கலான்னு விட்டுடுவேன். இப்பதான் யாருமே இல்லையே. சொல்லு, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 7-8 வருஷம் இருக்குமா?
1: இல்லக்கா, 10 வருஷம் ஆச்சு.
2: 10 வருஷம் ஆச்சா? ஏமா, குழந்தை குட்டி பெத்துக்கணும்னு யோசனை இல்லையா, இல்ல ஏதாவது ப்ராப்ளமா?
1: அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, ஆபீஸ்ல தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன், இதை கேட்டு என்ன இங்கேயுமா?
2: சரி சரி, விடு அனுஷா, ஸ்டாஃப் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, என்னைக்காவது வீட்டுக்கு வருவேன், அப்ப பேசிக்கலாம். இப்ப நீ வேலையை பாருமா.
1: ரோகிணி அக்கா, என்ன திடீர்னு இந்த பக்கம்?
2: இல்ல அனுஷா, எங்க உறவுக்காரங்க ஒருத்தர் நேத்து தான் இங்க குடி வந்தாங்க, அவங்கள பார்க்க வந்தேனா, அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு.
1: வாங்கக்கா வாங்க. மா மா, ரோகிணி அக்கா வந்திருக்காங்க.
3: வாமா, நல்லா இருக்கியா? அனுஷா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காமா.
1: ரோகிணி அக்கா, இவங்க எங்க அம்மா வனஜா.
2: அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
3: ஆ இருக்கம்மா, அப்பா வெளியே போயிருக்காங்க. சரிம்மா, பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துக்கிட்டு வரேன்.
1: வாங்கக்கா, மாடிக்கு போகலாம், நான் அங்கதான் குடியிருக்கேன்.
2: அப்ப இங்க
1: கீழே அப்பா அம்மா தம்பி அவன் மனைவி குழந்தைங்க எல்லாம் இங்கதான்க்கா இருக்காங்க.
2: அப்படின்னா அனுஷா, நீ தனியா வர்க்க?
1: தனியா தான்க்கா இருக்கேன்க்கா, அப்படியே பழகிட்டேங்க்கா. சரி வாங்க, மாடிக்கு போய் பேசலாம்.
2: அனுஷா, உன்னை முழுசா புரிஞ்சிக்க முடியலையேமா?
1: அது முடியாதுக்கா, அது ஒரு பெரிய கதை, சொல்லப்போனா ஒரு சோக கதை. வெளியில ஒரு வாழ்க்கை, உள்ளுக்குள்ள ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேங்க்கா.
2: என்னமா சொல்ற?
1: ஆமாங்க்கா, எனக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், ஆனா நான் ஒரு டைவர்சிக்கா, விவாகரத்தானவ.
2: என்ன நிஷா சொல்ற? கழுத்துல தாலி, நடுவகிட்ல குங்குமம்,
1: அதெல்லாம் வெளி உலகத்துக்கு நான் போட்டுக்கிற வேஷம். புருஷன் இல்லாம இருக்கான்னா இந்த சமூகம் பாக்குற பார்வையே வேறக்கா, அதுக்காக தான் இந்த வேஷம்.
2: உன் வீட்டுக்காரர் சென்னையில இருக்காரு, அப்பப்ப வந்துட்டு போவாருன்னு சொல்லுவியா அன்ஷா? அதெல்லாம்
1: சாரிக்கா, அதெல்லாம் மத்தவங்களுக்காக சொல்ற பொய்யிக்கா, மன்னிச்சிடுங்கக்கா.
2: ஏ அனுஷா, எனக்கு ஒண்ணுமே புரியல, புரிய முடியாதான் சொல்ல.
3: நான் சொல்றேம்மா, இந்தாங்க காஃபியை ரெண்டு பேரும் குடிங்க.
2: சொல்லுங்கம்மா, அனுஷா என்னமோ புதுசு புதுசா சொல்றா.
3: புதுசெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் பழசுதான். இவளுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகி 9-10 வருஷம் ஆச்சு, நல்ல வேலை நல்ல குடும்பம்னு தான் நானும் சம்மதிச்சேன். ஆனா
1: ஆனா என்ன ஆனா, அவரும் நல்லவர் தான், நீ தான் அவரை வெறுத்து வெறுத்து பேசுவ.
3: நானா வெறுத்து பேசல, உண்மை அதுதான், நல்ல வேலை நல்ல சம்பளம் தான், ஆனா ரொம்ப கௌரவம் பாக்குறவரு, அடுத்தவங்கிட்ட சேவகம் பண்ண மாட்டாராம், சுயமா தொழில் பண்ணி

0: பேருக்கு வேலை கொடுப்பேன்னு இருந்த வேலையையும் விட்டுட்டு சுகமா தூங்கி தூங்கி சோம்பேறியா ஆயிட்டாரு.
1: அப்படியெல்லாம் இல்லக்கா, அவரு பிஏ படிச்சவரு, கார் டிசைனிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவருக்கு. அதான் சொந்தமா டிசைனிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு ஒர்க் பண்ண பிளான் பண்ணிட்டு இருந்தாரு.
0: ஆமா, பெரிய பிளான். இவ எப்பவுமே அவனை விட்டு கொடுக்காம தாமா பேசுவா. ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு மூணு வருஷமா இந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்ன்னு ஆரம்பிச்சு எல்லாம் ஃபெயிலியர் ஆகி பொண்டாட்டிக்கிட்ட கையேந்தி அப்புறம் அங்கே இங்கே கையேந்தி கடைசியில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். இனிமேலும் விட்டா என் பொண்ணும் நடுத்தருவுக்கு வந்துருவான்னு நான் கூட்டிக்கிட்டு திருச்சிக்கு வந்துட்டேன்.
2: அப்புறம் அவர் இங்கே வரவே இல்லையாம்மா?
0: வருவேன் அப்பைக்கப்ப. புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், 100,000 இருந்தால் ஜெயிச்சிருவேன், 2,00,000 இருந்தால் இண்டஸ்ட்ரியே தொடங்கிடுவேன் அப்படி இப்படின்னு டயலாக் பேசிக்கிட்டு பந்தா காட்டிக்கிட்டு வருவான். வர்றவன் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு அப்படியே உக்காந்துருவான்.
1: அம்மா, அவரை நீ ரொம்ப கேவலமாக பேசுகிறம்மா.
0: ஆமாடி, வெட்டி பையன்னு சொன்னால் உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதாக்கும்.
1: ரோகிணி அக்கா, அம்மா எப்பவும் இப்படி தான்க்கா. இப்படி பேசி பேசியே அவரை அவமானப்படுத்தி விரட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வர்றதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சுக்கா.
0: காலை சுத்தின பாம்பை கழட்டி எறிய வேண்டியதான்னு முடிவு பண்ணி நான் தான் இவளை கட்டாயப்படுத்தி டிவோர்ஸ் வாங்க சம்மதிக்க வச்சம்மா.
2: அப்புறம் அவரும் ஒதுங்கிட்டாராமா?
0: அவன் எப்படி ஒதுங்குவான்? தினம் தினம் ஃபோனில் கெஞ்சுவான், அப்புறம் கொஞ்சுவான்.
1: நிறுத்துமா அக்கா. அவரும் அவமானம் தாங்க முடியாமல் 2 தடவை சூசைடு அட்டம்ப்ட் கூட பண்ணிட்டார். அப்புறம்தான் பாவம் அவர் உயிரோடவாது இருக்கட்டும்னு நானும் வெறுத்து போய் டிவோர்ஸ் வாங்க சம்மதிச்சிட்டேன்.
2: டிவோர்ஸுக்கு பிறகு அவரோட ஏதாவது கான்டாக்ட் இருந்துச்சா?
1: அதெல்லாம் இல்லைக்கா.
0: இல்லைம்மா, இவ பொய் சொல்றா. டிவோர்ஸ் ஆன பிறகும் கூட மெசேஜ் பண்ணிக்குவாங்க. அர்த்த ராத்திரியில கூட அவன் மெசேஜ் பண்ணுவான், இவ ரிப்ளை பண்ணுவா.
1: ஆமா, அது உண்மைதான். நாளாக நாளாக அம்மாவோட டார்ச்சர் ஒரு பக்கம், அப்பாவோட கோவம் வேற, தம்பி பொண்டாட்டியோட குத்தல் பேச்சு வேற. இதுல என் விதின்னு எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனா எனக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருந்துகிட்டேதான் இருக்கு.
0: அதை மாத்ததான் இப்பவும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். வயசு இவளுக்கு 35 தான் ஆகுது. இன்னொரு மேரேஜுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவ காதலியே வாங்கிக்கிறது இல்லம்மா.
1: என்னம்மா சொல்ற, இன்னொரு கல்யாணமா? அது மட்டும் நீயும் நானும் நினைக்கிற மாதிரி நல்லா அமையும்னு என்ன நிச்சயம்?
2: வில்லா இருந்தாலும் வளைக்கிற விதத்துல தாம்மா வளைக்கணும். ஒரேடியா வளைச்சா உடஞ்சு போயிடும். நீங்க விடுங்கம்மா, நான் பேசிக்கிறேன்.
0: பெத்த மனசுமா பித்தா தவிக்குது. இவளுக்கு இப்ப புரியாதுமா. சரிம்மா, நான் கீழே போய் சமைக்கிறேன், நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்.
2: சரிம்மா.
1: என்னக்கா, ஆபீஸ்ல இருந்து நேரா பார்க்குக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க?
2: உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதுக்குதான் அனுஷா. ஆமா, இன்னைக்கு ஏன் டல்லா ட்ரெஸ் பண்ணிருக்க? அன்னைக்கு அம்மா பேசினதுல இருந்து நீ இன்னும் மீண்டு வரலையா?
1: அதெல்லாம் பழகி போச்சுக்கா. இன்னைக்கு மீறி பேசுற மாதிரி அன்னைக்கு அம்மா பேச்ச மீற முடியாம இருந்துட்டேன்னு நொந்து போறேன்க்கா.
2: ஆமா, உங்க அம்மா உன் வீட்டுக்காரர இவ்வளவு இளக்காரமா பேசியும் கூட அவர் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அனுஷா, எப்படி?
1: அக்கா, எங்க அம்மா சொல்ற மாதிரி அவர் மோசமானவர் இல்லக்கா. காசு பணம் இல்லையே தவிர என்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாருக்கா. கல்யாணம் ஆன புதுசுல கூட ஹனிமூனுக்கு மால்தீவ்ஸ் போனதாகட்டும், என் கூட 2 வருஷம் இருந்ததாகட்டும், என்ன கவனிச்சுக்கிட்டதாகட்டும், இப்பவும் என்னால மறக்க முடியாதுக்கா.
2: அப்புறம் ஏன் அனுஷா அவரை விட்ட? வாழ்க்கையில காசு பணம் தான் பெருசா? உன் சம்பாத்தியத்துல வாழ்ந்திருக்க முடியாதா?
1: வாழ்ந்திருக்கலாம் தான்க்கா. ஆனா எங்க அம்மா ஒரு பண பிசாசுக்கா. பணம் பணம்னு என்னையும் அவங்க வலையில விழ வச்சுட்டாங்கக்கா.
2: சரி, இப்ப அவர் எங்கதான் இருக்காரு, ஏதாவது தெரியுமா அனுஷா?
1: 5 வருஷம் ஆச்சு, எங்களுக்குள்ள எந்த கான்டாக்டும் இல்லைக்கா. ஆனா அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இன்னைக்கு நல்லாவே இருப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குக்கா.
2: சரி,

0: அவரு என்னதான் ப்ராஜெக்ட் பண்ணாரு?
1: கார் டிசைனிங்ல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டும் திறமையும் கா. ஏதோ அவரோட போதாத காலம் தொடர்ந்து தோல்வியாவே போயிடுச்சு. ஆனா நிச்சயமா ஒரு நாள் ஜெயிப்பேங்கிற வெறி எப்பவுமே அவர்கிட்ட இருந்துச்சுக்கா.
0: ஆமா, இத்தனை பேசியாச்சு, அவர் எந்த ஊரு, பேர் என்ன, எதையுமே சொல்லலையே.
1: அவருக்கு

0: எதையுமே சொல்லலையே.
1: அவருக்கு கோயம்புத்தூர், அவர் படித்ததெல்லாம் கோயம்புத்தூரில் தான்க்கா. அவர் பேரு அருண் விக்னேஷ், அவங்க அப்பா பேரு அருண்ராஜ்.
0: ஏய், என்ன சொன்ன? அருண் விக்னேஷா? ஆமா, என்ன படிச்சாருன்னு சொன்ன?
1: பிஏ ஆட்டோமொபைல்ஸ்க்கா.
0: அனுஷா, அவரோட போட்டோ ஏதாவது மொபைல்ல இருக்கா?
1: இருக்குக்கா, இதோ பாருங்க.
0: ஏய் அருண் விக்னேஷ், அடப்பாவி, நீயா இவளோட ஹஸ்பண்ட்?
1: அக்கா, என்ன இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? இவரை உங்களுக்கு தெரியுமாக்கா?
0: ஏ அனுஷா, என் கூட படித்தவனை எனக்கு தெரியாதா? உன்கிட்ட இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இவனை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தா நீ இவன் கூட சேர்ந்து வாழ்வியா?
1: என்னக்கா இப்படி கேட்குறீங்க? இத்தனை வருஷமா இதுக்காகத்தானே நான் தவமாக தவம் இருக்கேன்க்கா.
0: ஓகே அனுஷா, யாருக்கும் தெரியாமல் நாம் நாளைக்கு சென்னை போகிறோம், ஓகேவா?
1: ஆ, ஓகேக்கா.
0: மேடம், இது அருண் விக்னேஷ் வீடு தானே?
2: வாங்க வாங்க, கேட்லேயே நேம் போர்டு இருக்கே, படிக்கலையா? அருண் விக்னேஷ், எம்டி, அனுஷா ஆட்டோ டிசைன்ஸ், சென்னை. பார்த்தீங்க தானே?
1: ஆ, நான் பார்த்தேன். அக்கா தான் பார்க்கல.
0: மேடம், என் பேர் ரோஹிணி, அருண் விக்னேஷோட காலேஜ் மேட், திருச்சியிலேருந்து வரோம். இவன் என் ஃப்ரெண்ட் அனுஷா.
2: அப்படியா, உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க, காஃபி இல்லை டீ?
0: அருண் விக்னேஷ் இண்டஸ்ட்ரி போயிருந்தோம், அங்கே எல்லாமே சாப்பிட்டாச்சு. அவங்க தான் வீட்டு அட்ரஸ் கொடுத்தாங்க, நேராக இங்கே வந்துட்டோம். ஆமாம், அருண் எங்கே?
2: கொஞ்சம் போகிறேங்க, நான் யாருன்னு முதல்ல சொல்கிறேன். நான் அருணோட சித்தி, பத்மான்னு பேர். நாங்கள் ஃபேமிலியோட யூஎஸ்ஏல இருந்தோம். விக்னேஷ் அப்பா அம்மா எல்லாம் கிராமத்தில் இருக்காங்க, விக்னேஷ் மட்டும்தான் சென்னையில் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரின்னு 100 பேர் வச்சுக்கிட்டு தனியாக அல்லாடிட்டு கிடக்கான். யாரோ அனுஷாங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆயிடுச்சான். இதெல்லாம் எனக்கு தெரியாது, நாங்கள்லாம் அப்போ யூஎஸ்ஏல இருந்தோம். இப்போ தான் 2 வருஷமாக நான் தான் விக்னேஷுக்கு எல்லாமா இருந்து பார்த்துட்டு இருக்கேன்.
0: மேடம், இப்போ விக்னேஷ் எங்கே இருக்காரு?
2: அவசரப்படாதம்மா, சொல்கிறேன். நான் 2 வருஷமாக எவ்வளவோ சொல்லியும் கல்யாணம் பண்ணிக்கல. ஒரு 3 மாதம் முன்னாடி ஒரு விபத்து, வலது காலில் எலும்பு முறிவு, எழுந்திருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான்.
1: ஐயோ, அப்புறம் என்னாச்சுமா?
2: அவனோட பர்சனல் செக்ரட்டரி தான் அவனுக்கு எல்லாமுமா இருந்து பார்த்துக்கிட்டா. அவளுக்கு இவன் மேல ஒரு அஃபெக்ஷன் இருந்திருக்கும் போல. போன வாரம்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூனுக்காக அவன் முத பொண்டாட்டி கூட போன மாலத்தீவுக்கு இன்னைக்கு காலையில தான் போயிருக்கான். இதோ பாருங்க, இதுதான் அவங்க கல்யாண ஆல்பம்.
0: அனுஷா, ஏன் இப்படி மலைச்சு போய் நிக்கிற? ஹனிமூன்கிறது யாராவது ஒரு சிலருக்குதான் 2வது தடவை வாய்க்கும்.
2: என்ன, அனுஷாவா? இவதான்?
0: இல்ல மேடம், இவ அனுஷா இல்ல, மோனிஷா. டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்ப நாங்க வரோம் மேடம்.
1: அக்கா, நான் தப்பு பண்ணிட்டேன்க்கா, பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா. யோசிக்காம அவசரப்பட்டு அம்மா பேச்சு கேட்டு என் வாழ்க்கையே நாசமா போக நானே காரணம் ஆயிட்டேன். ரோகிணி அக்கா, நான் செஞ்சது தப்புக்கா, பெரிய தப்புக்கா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 நாடக போட்டியில் தேர்வான ஹனிமூன் நாடகம். எழுதியவர் முனைவர் மா ஐயா ராஜு அவர்கள். இதில் நடித்தவர்கள் எம் அன்புமணி, எம் ராஜேஸ்வரி, டி கேத்லன் புளோரா, கே ஷர்மிளா பர்வீன் ஆகியோர். அமைப்பில் உதவி தனலட்சுமி மயில்வாகனன். அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன்.

0: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி
1: வேலை வேண்டும் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் அசோக் ஆனந்தி அவர்கள்.
2: வணக்கம் தம்பி. வணக்கம்.
3: வணக்கம். நீங்க
2: என்ன தம்பி? நீங்க என்ன தெரியலையா?
3: தெரியலீங்களே.
2: என்ன தெரியாதவங்க இந்த ஏரியாவில யாருமே இருக்க முடியாத.
3: அட என்ன சார் நீங்க, உங்களை தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல, யாருன்னு நீங்களே சொல்ல வேண்டியதானே.
2: தம்பி, கமிஷன் வண்டி தனபால் அப்படின்னு கேள்விப்பட்டது இல்லையா?
3: ஆமா,
2: அந்த தனபால் சாட்சாத் நானே தான்.
3: ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இங்க பாருங்க, ரேஷன்ல அரிசி கோதுமை எல்லாம் போட போறோம், மக்கள் எல்லாம் இப்ப வாங்க வந்துருவாங்க. உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் சீக்கிரமா சொல்லுங்க.
2: நானும் ரேஷன் சாமான் வாங்கத்தான் தம்பி வந்திருக்கேன்.
3: சரி, ரேஷன் கார்டு கொடுங்க.
2: தம்பி, கிலோ கணக்கில் வாங்கணும்னா ரேஷன் கார்டு வேணும், மூட்டை கணக்கில் வாங்க கார்டு எதுக்குப்பா?
3: என்னது மூட்டை கணக்கிலயா? நீங்க என்ன சொல்றீங்க?
2: உழைக்க தெரிஞ்சுக்கீங்கன்னு சொல்றேன், புரியுதா?
3: புரியலையே.
2: தம்பி, நீங்க இந்த கடைக்கு வேலைக்கு வந்து ஒரு மாசம் தானே ஆகுது.
3: ஆமா, அதுக்கு என்ன? இப்ப
2: இதுக்கு முன்னால இங்க இருந்தவர் ரொம்ப தங்கமானவர். மாசம் மாசம் எனக்கு தேவையான சக்கரை ரவா எல்லாம் மூட்டை மூட்டையாவே கொடுத்துருவாரு.
3: இங்க பாருங்க சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல.
2: புரியும்படியாவே சொல்றேன் தம்பி. இந்த ரேஷன் சக்கரை ரவா அரிசியை எல்லாம் அப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மாசம் மாசம் எனக்கு நீங்க மூணு மூட்டையோ நாலு மூட்டையோ கொடுத்தீங்கன்னா
3: கொடுத்தேன்னா
2: நான் மூட்டைக்கு 200 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தருவேன். நாலு மூட்டைக்கு 800 ரூபாய் அதிகமா கிடைக்கும். அதே 5 மூட்டைன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாய். இது எப்படி இருக்குது?
3: இங்க பாருங்க சார், ரொம்ப அக்கிரமமா இருக்கு. பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எல்லாம் இப்படி கருப்பு மார்க்கெட்ல விக்கிறதுக்காக கேக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல?
2: தம்பி, வெக்கத்தை எல்லாம் பார்த்தா முடியுமா? அது வந்து
3: உங்களோட எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. நீங்க இங்க இருந்து இப்ப கிளம்பலாம்.
2: தம்பி யோசிங்கப்பா, யோசிங்க தம்பி.
3: சார், நீங்களா போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா?
2: ஓஹோ, யோ, உம்மை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியாதா? மடக்கி காட்டுறேன், வர்றேன் வர்றேன்னு.
4: என்னது, நீங்க சொல்றது உண்மையா சார்?
2: அட ஆமாம்மா, உங்க வீட்டுக்காரருக்கு முன்னால வேலை பார்த்த எல்லாரும் அப்படித்தான் நடந்துகிட்டாங்க. சக்கரை ரவா அரிசி மைதா இப்படி ஒன்னொன்னையும் மூணு நாலு மூட்டை மாசம் மாசம் கொடுப்பாங்க. நானும் மாசம் மாசம் அவங்க சம்சாரத்துக்கிட்ட டான்னு 1ஆம் தேதி 1000 ரூபாய் கரன்சியாவே அடிச்சுடுவேன்.
4: அட நிஜமாவா? என்னால நம்பவே முடியலையே சார்.
2: என்னம்மா நம்ப முடியல? என்னையா?
4: இல்லங்க சார், நீங்க சொல்ற விஷயத்த
2: இதுக்கெல்லாம் நீங்க புதுசு இல்லையா? நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நானும் தெரியாம தான் கேக்குறேன். மாசம் 2000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வர்றாரு சங்கர், அந்த சம்பளம் உங்க குடும்ப செலவுக்கு போதுமாமா?
4: எப்படிங்க சார் போதும்? 15ஆம் தேதிக்கு பிறகு இழுபறிதான். தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கடன் வாங்கி காலம் தள்ள வேண்டிய நிலையில தான் இருக்கும்.
2: சரி, இப்பவே இந்த நிலைன்னா உங்களுக்குன்னு 2-3 புள்ள குட்டிங்களா ஆயிட்டுச்சுன்னா பிறகு என்னமா செய்வீங்க?
4: அத நினைக்கவே பயமா இருக்குங்க சார்.
2: அதிர்ஷ்ட தேவதை, நம்ம வீட்டு கதவை எப்போதுதான் தட்டும். இப்ப உங்க வீட்டு கதவை அந்த தேவதை சார்பா நான் தட்டி இருக்கேன். புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க, சரிதானா?
4: சரி, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க.
2: உங்க கணவரோட மனச மாத்துங்க, நான் சொன்னபடி செய்ய சொல்லுங்க, அவ்வளவுதான்.
4: முயற்சி பண்றேன் சார்.
2: ஒரு பொண்ணு நினைச்சா இந்த உலகத்துல முடியாத காரியம் எதுவுமே இல்லம்மா. இந்தாங்க, இத பிடிங்க முதல்ல.
4: அட பணமா? அட 50 ரூபாய் நோட்டு கட்டு, புத்தம் புதுசு. எதுக்குங்க சார் இது?
2: அட்வான்ஸா இத வச்சுக்கங்க. உங்க புருஷன் நடந்துக்கறத வச்சு அப்பப்ப இது போல கொண்டாந்து தர்றமா.
4: சரி, நீங்க போயிட்டு வாங்க சார், மேல நடக்க வேண்டியத நான் பாத்துக்கறேன்.
2: அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குமா, நான் வர்றேம்மா.
4: சரி சார்.
3: அனிதா, அனிதா, அனிதா.
4: இங்கதான் இருக்கேன்.
3: என்ன ஆச்சு உனக்கு, ஏன் படுத்துருக்க?
4: ஒரே தலைவலி, எழுந்திருக்க முடியல.
3: ஓஹோ, ஏதாவது மாத்திரை சாப்பிட வேண்டியதானே?

0: அது ஒண்ணுதான் குறைச்சல்.
1: ஹே, உனக்கு என்ன ஆச்சு?
0: எனக்கு மனசு சரியில்ல, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக போறேன்.
1: ஏன், எதுக்கு?
0: காரணம் சொல்ல நான் தயாரா இல்ல.
1: அட, புரியும்படியாத்தான் சொல்லி தொலைய.
0: நானும் தெரியாம தான் கேக்குறேன். நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது?
1: 4 வருஷம் ஆகுது.
0: இந்த 4 வருஷத்துல எனக்கு ஒரு குண்டுமணி பவுன் வாங்கி கொடுத்திருப்பீங்களா, இல்ல ஒரு பட்டுப்படவைதான் வாங்கி தந்ததுண்டா?
1: அது வந்து அனிதா, அது
0: சம்பளம் பத்தலன்னு பல்லவி பாட போறீங்களா? உங்களை போல வேலை பாக்குறவங்க எல்லாம் எப்படி வசதியோட இருக்காங்க, அத பார்த்தாவது உங்களுக்கு புரிய வேணாம்.
1: ஓஹோ, புரிஞ்சிருச்சு. தனபால் இங்க வந்தாரா?
0: ஆமா.
1: ஓஹோ, அதனாலதான் நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கியா?
0: அப்படிதான் வச்சுக்கங்களே, அதுல என்ன தப்பு இருக்கு? அவர் சொல்றதுலயும் நியாயம் இருக்கே. நீங்க ஒருத்தர் உத்தமரா இருந்து இந்த உலகத்தை திருத்திட முடியுமா?
1: இங்க பாரு அனிதா, உலகத்தை திருத்துறோமோ இல்லையோ, ஆனா நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல.
0: அந்த மனசாட்சி என் கழுத்துக்கு தங்கச்சங்கிலி வாங்கி போட போகுதா, இல்ல வைரத்தோடு தான் செஞ்சு போட போகுதா?
1: என்ன இருந்தாலும் நம்ம செய்யறது தப்பு இல்லையா?
0: தப்புதான், ஆனா இந்த தப்ப நம்ம நிரந்தரமா செய்ய போறது இல்லையே.
1: அப்புறம்
0: கொஞ்ச நாளைக்கு நம்ம குடும்ப பொருளாதாரம் ஓரளவு சரியானதும் இந்த தப்ப செய்ய வேண்டாமே.
1: அனிதா, அது வந்து அது வேணுமா? அதெல்லாம்
0: உங்க தயக்கம் எனக்கு புரியுது. நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல எனக்குன்னு நான் ஏதாவது வேணும்னு உங்ககிட்ட கேட்டிருக்கேனா?
1: இல்ல,
0: இந்த ஒரு தடவை மட்டும் நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. அந்த தனபால் கேக்குறத கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கறேன்.
1: அது வந்து அனிதா,
0: சரின்னு சொல்லுங்க.
1: சரி.
0: அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதி. வாங்க சாப்பிடலாம். பால் பாயசம் வச்சிருக்கேன், வாங்க.
1: என்னது பால் பாயசமா? இதுக்கெல்லாம் ஏதுமா பணம்?
0: எல்லாம் அந்த தனபால் கொடுத்ததுதான்.
1: ஓ, அதுக்குள்ள அட்வான்ஸ் கூட வாங்கிட்டியா? இது எங்க போய் முடிய போகுதோ? ஆண்டவா,
2: இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம்.
3: வணக்கம், உட்காருங்க. உங்களுக்கு என்ண வேணும்
2: சார்? என் பேரு சண்முகம். உள்ளூர்ல உபயோகிப்பாளர் சங்கத்துல செயலாளரா இருக்கேன்.
3: ஓ,
2: ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் சார்.
3: என்ன கம்ப்ளைண்ட்
2: சார்? நம்ம ஊர் ரேஷன் கடையில
3: சொல்லுங்க
2: நிறைய தவறுகள் நடக்குது சார். மக்களுக்காக அரசாங்கம் தர்ற ரேஷன் பொருட்களை எல்லாம் கள்ள மார்க்கெட்ல வெளியில வித்துக்கிட்டு இருக்காங்க சார்.
3: ஓ, அப்படியா? மிஸ்டர் சண்முகம், இது உங்களுக்கு நல்லா தெரியுமா?
2: நல்லாவே தெரியும் சார்.
3: அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, உரிய நேரத்துல நிச்சயமா நடவடிக்கை எடுக்கிறோம்.
2: ரொம்ப நன்றி சார்.
3: யோ 402, நாளைக்கு காலையில நாம ரெய்டுக்கு போகணும். நம்ம ஆளுங்க எல்லாரையும் தயாரா இருக்க சொல்லு.
4: தம்பி சங்கர், கடைக்கு பின்னால லாரி நிக்குது. வழக்கம் போல மூட்டையை தூக்க சொல்லலாம்ல?
1: சீக்கிரமா தூக்கி விடுங்க, சீக்கிரம் சீக்கிரம்.
4: ஏய் காளி, சீக்கிரம் தூக்கி லாரில போடுங்கடா.
1: இங்க பாருங்க சார், 3 மூட்டை சக்கரை, 2 மூட்டை ரவா, 2 மூட்டை மைதா, 4 மூட்டை அரிசி. சீக்கிரமா தூக்க சொல்லுங்க.
4: ஒண்ணும் பயப்படாதீங்க தம்பி. சரி, டேய் சீக்கிரம் ஆகட்டும், சீக்கிரம்.
3: ஏட்டையா, நீங்க கடையோட பின்வழியா வாங்க. 402, நீங்க இந்த பக்கம் நில்லுங்க. 613, நீ என் கூட வாங்க. அவசரப்படாது, நான் சிக்னல் கொடுத்த உடனே ஒரே நேரத்தில் உள்ள வாங்க. ரேஷன் மூட்டை எல்லாம் வெளியில வந்து லாரியில ஏத்தும் போது கையங்களவுமா பிடிச்சிடணும், தெரியுதா?
4: ஐயோ தம்பி, போலீஸ், போலீஸ்.
1: போலீஸா? எங்க எங்க?
4: ஆமா தம்பி, அந்த பக்கத்துல பாருங்க.
3: மிஸ்டர் சங்கர், மிஸ்டர் தனபால், ரேஷன் கடை பொருள் எல்லாம் கள்ள மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறதா உபயோகிப்பாளர் சங்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தது. ரொம்ப நாளா நாங்க இதை கவனிச்சுட்டு தான் வந்தோம். இன்னைக்கு கையங்களவுமா பிடிச்சிட்டோம். உங்க ரெண்டு பேரையும் கைது செய்யறேன்.
1: ஐயோ வேணா சார், என்ன விட்டுருங்க சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார், எல்லாம் இவர் தான் சார்.
4: ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சார்.
1: சார் சார் சார், விட்டுருங்க சார்,
4: ஒரு தடவை மட்டும் விட்டுருங்க சார்,
1: ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார்.
4: பண்ணிருங்க சார்,
1: மன்னிச்சு, இந்த மாதிரி தப்பு நடக்காது சார்.
4: உங்க தம்பி மாதிரி நினைச்சிடுங்க சார்.
3: அதெல்லாம் முடியாது, நடங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு.
4: சார், நான் உங்களை கவனிச்சுக்கிறேன் சார்.
3: முடியாது மிஸ்டர், நடங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு.
4: ஐயோ, கட்டுக்கட்டா கரன்சி நோட்டு கொடுத்த கைக்கே இப்ப காப்பு மாட்டிட்டீங்க. கள்ள மார்க்கெட் காரனுக்கெல்லாம் இது சரியான பாடம்.
1: ஐயோ அனிதா.

0: உன் கழுத்துக்கு பவுன் சங்கிலி வேணும்னு என்ன தப்பு செய்ய சொன்ன? நான் செய்த தப்புக்கு பரிசா என் கைக்கு இரும்பு சங்கிலி கிடைச்சிருக்கு பார். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே?
1: இதுவரை வேலை வேண்டும் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் அசோக் ஆனந்தி அவர்கள். நடிப்பு முத்துப்பேட்டை என் ராஜமோகன், எஸ் ஜானகிராமன், விராச்சலை முனிஸ், எஸ் ஜான்சன், சுஜாதா முரளி ஆகியோர்.

0: இனிமையான நினைவுகளை தரும் காலத்தை வென்ற பாடல்கள்.
1: பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு,
0: மனதை தாளாட்டும் அற்புத கீதங்கள்.
2: காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன்.
0: சுவையான தருணங்களை இன்றும் தரும் இதமான கானங்கள்.
3: மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிமாளிகை தான் கண்ணே.
0: இப்படி நமக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம பெயரோட தினமும் கேட்கலாம் மதுரகீதம் நிகழ்ச்சியில பகல் ஒரு மணிக்கு. அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்க பெயர் ஊரோட சேர்த்து நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு கடிதங்கள் மூலமா அனுப்பலாம். காற்றலையில நம்ம பெயரோட நமக்கு பிடிச்ச பாடலும் விளம்பர கேட்டு ரசிக்கலாம். திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
4: திருச்சி வானொலி நிகழ்ச்சிகளை விரும்பி கேட்கும் நேயர்களே,
5: நிறையோ குறையோ வாழ்த்தோ வழிகாட்டுதலோ
4: நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தா எப்படி?
5: நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 முகவரிக்கு எழுதி அனுப்புங்க.
4: மின்னஞ்சலுக்கு atrichy@gmail.com.
5: நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் குரல் எங்கள் குரலில்,
4: தினமும் பிற்பகல் 3 மணிக்கு இசைத்தூரலில்.
5: பண்பலை 102.1
4: நேயர்களுக்காக நேயர்களால்.

நிறைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் பால் உற்பத்திக்கு உகந்த தீவனங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் சரவணன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்களை கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பேரணிகள் நடத்தப்படுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமானில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என

0: மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டில் தொடங்கிய இந்த இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் இல்லங்களில் தேசியக் கொடி ஏற்றி வருவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு சூரியபாத் திட்டத்தின் கீழ் உலகின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்திய தூதரகத்தில் தொடங்கி மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து தூதரகங்களிலும் தேசியக் கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் இல்லந்தோறும் தேசியக்கொடி பேரணியை இன்று தொடங்கி வைக்கிறார். இதனிடையே உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் இல்லந்தோறும் தேசியக்கொடி இயக்கப் பேரணி இன்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 20 மாவட்டங்களிலும் இல்லந்தோறும் தேசியக்கொடி இயக்கம் தொடங்கியுள்ளது. இதனையொட்டி வந்தே மாதரம் பாடல், பேரணி, கண்காட்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழில்நுட்பம், நம்பகத்தன்மை, காலக்கெடு ஆகியவற்றின் அடிப்படையில் குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை இன்று வழங்கி பேசிய அவர், இந்த குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி காவல்துறையில் 5000 குறைவானவர்களே பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். அப்பகுதியின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். பல்லாண்டுகளாக பிரான்ஸ் ஆட்சியில் புதுச்சேரி இருந்தபோதிலும் இந்திய கலாச்சாரத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் பேணி காத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு 13,762 கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல் ஜீவன், ஆயுஷ்மான் பாரத், நேரடி பண பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் புதுச்சேரியில் 770,000 பேர் பயனடைந்துள்ளதாக திரு அமித்ஷா கூறினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இவர்களின் தைரியமும் தியாகமும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஊக்கசக்தியாக விளங்குவதாக தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தொடங்கிய வெள்ளையனே வெளியேறு நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு புதிய உத்வேகம் அளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான சுதந்திர போராட்டத்திற்கு இந்த இயக்கம் வலு சேர்த்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடர்பாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் தைரியத்தையும் தேசப்பற்றையும் நினைவு கூறுவதாக கூறப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என ஐக்கிய ஜனதாதளம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 15 மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்களுடன் கலந்து ஆலோசித்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் அதில் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என இளைஞர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் முதலமைச்சர் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என பிஜேபி கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: சீனாவில் டால்பின் புயல் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் 3,00,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஷாங்காயில் உள்ள 2 விமான நிலையங்களில் 1,300 மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இந்த புயலால் சீனா மற்றும் வடக்கு தைவான் பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜீசியாங், ஃபியூஜியன் மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அமெரிக்கா இடையே பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் திரு விளாதிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். செர்பியா தலைநகர் பெல்கிரேடில் செய்தியாளர்

0: செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின்படி மாதந்தோறும் அமெரிக்கா தடுப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்க உள்ளதாக கூறியுள்ளார். செர்பியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டு அதிபர் திரு அலெக்சாண்டருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஐரோப்பிய யூனியனில் இணைவது குறித்தும் தடையற்ற வர்த்தகம் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். ஒடிசாவின் சம்பல்பூர், சுந்தர்கர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் பைத்ராணி, சலந்தி ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. பாபரக் மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழை வெள்ளத்தால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், நைனிடால், ஹரித்வார் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் எச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. கேரளத்தில் வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டயம், பந்தனம்திட்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயத்தில் 129 நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகேயுள்ள பகுதிகளில் பயிர் நிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருகின்றன. பயிர்களை காப்பதற்கான காவலில் இருந்த விவசாயி ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காமையன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பசுவ செட்டி தனது தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளார். இரவு நேரத்தில் வரும் காட்டு யானையிடமிருந்து பயிர்களை காப்பதற்காக காவலில் இருந்தார். இன்று அதிகாலை தோட்டத்திற்குள் புகுந்த யானையை விரட்ட முயன்றபோது யானை துரத்தி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை ஒட்டிய பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் யானை தாக்கி 4 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி.
0: விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் அவர் 14-21, 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹாங் கியாங் ஜியை வென்றார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி பயிற்சி ஆட்டத்தின் 3வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இலங்கை கிரிக்கெட் 11 அணி 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 106 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை கிரிக்கெட் 11 அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று ஹாங்காங் சீன அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றிருக்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: கேட்டுட்ருக்குறீங்க தினமிட்டு ரெயின்போ 102.1. நேரம் 1 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் ஸ்ரீ விஜயபுரத்தில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்தார். வரும் 15ஆம் தேதி நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் தேசபக்தி, ஒற்றுமை, கலாச்சார பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில் நிலங்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புனரமைக்கப்பட்ட கிழக்கு கோபுர வாசலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்து பேசிய அவர், ஸ்ரீரங்கம் அடிமனை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனை பெறப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.

என்றார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை அனைவரும் ஒருங்கிணைந்து முறியடிக்க வேண்டும் என மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் மதுரை தூய்மை மாரத்தான் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்திற்கான மக்களவைத் தொகுதிகள் குறைய வாய்ப்புள்ளதாக அச்சம் எழுந்துள்ள நிலையில் 39 தொகுதிகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு தனது கடமையை செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் 35வது ஜோதி யாத்திரையை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு கூறினார். நீலகிரி கூடலூர் அருகே தனியார் காபி தோட்டத்தில் புலி தாக்கி முதியவர் உயிரிழந்த நிலையில் வனத்துறையினர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5 கருட சேவை இன்றிரவு நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெறும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா 3 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இன்று நடைபெற்ற உயரம் தாண்டுதலில் வசந்த்குமார் மெஹ்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ்கான் வெண்கலப்பதக்கத்தையும் கைப்பற்றினார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும் பழைய துறைச பாடல்கள் காற்றலைகளில் மதுரகீதமாய். இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியிலும் முதல் பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் குமாரமங்கலம், லோகநாதன், புஷ்பலதா, லக்ஷப்பிரியன், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா, சுந்தர், திருமணமேடு, அம்சவல்லி, குமார், பிருந்தா, ரிதீஷ். இந்த படம் 1963 எம்ஜிஆர் சரோஜாதேவி நடிக்க, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். படத்திலிருந்து பாடலை கேட்கலாமா?

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: பிரிந்த காதலை, மறந்த நட்பை, கழிந்த இனிய நாட்களை தேடும் பாடல்கள் காற்றலைகளில். இது மனதை மயக்கும் மதுர கீதம். நம்ம திருச்சி பண்பலை 102.1 நிகழ்ச்சியில தொடர்ந்து ஊட்டி ஒரே உறவு இந்த படத்திலிருந்து பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. புலிவளம், கேசவன், சுப்பலட்சுமி, குமரவேல். ஊட்டி ஒரே உறவு இந்த படம் 1967 சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா நடிக்க. படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், இயக்கம் ஸ்ரீதர், பாடல்கள் கண்ணதாசன். இதோ பாடல் நடிக்கிறது.

மணி 15 நிமிஷம் ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மனதை மயக்கும் ஒரு கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பெற்ற மகனை விற்ற அன்னை இந்த படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள். திருச்சி கல்லுக்குழி உலகநாதபுரம் முருகீசன் அம்பிகா காயத்ரி காமாட்சி. இந்த படம் 1958 வி ராமநாதன் இயக்கத்தில் எஸ்எஸ் ராஜேந்திரன் சிஆர் விஜயகுமாரி நடிக்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் மருதகாசியோட வரிகளில் பாடலிதோ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: நிமிஷத்துக்கு நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம். நிகழ்ச்சியில தொடர்ந்து அமுதவள்ளி படத்துல இருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மேலமாங்காவிடம் தேவேந்திரன், உஷாராணி, அஜய், மனோஜ், அண்ணாவளிவு, ராஜா. அமுதவள்ளி இந்த திரைப்படம் 1959 டி ஆர் மகாலிங்கம், எம் என் ராஜம் நடிக்க வெளிவந்த திரைப்படம். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வரிகள்ல பாடலிதோ உங்களுக்காக.

நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கருமண்டபம், தெருக்கு தரு, வேலாயுதம், துறவிய மலர், துர்காதேவி, தன்விக், சந்துரு, ஜெயசுதன், முத்து, விஸ்வா, அருண், கண்ணன், சிவகாமி, குருப்ரியா, பிரணீத், நல்லுச்சாமி, வீரமுத்து, பெரியக்கால். இந்த படம் 1963 சிவாஜி கணேசன், சரோஜா தேவி நடிக்க, எல் வி பிரசாத் இயக்கிய திரைப்படம். படத்திற்கு இசை கே வி மகாதேவன், கண்ணதாசனின் வரிகளில் பாடலிதோ.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
6: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
7: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
9: நெஞ்சில் நிறைந்த பாடல்கள், நினைவில் நின்ற பாடல்கள், மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும் பாடல்கள், காற்றலைகளில் மதுர கீதமாய் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நெஞ்சிருக்கும் வரை படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் லால்குடி, லட்சுமி நாராயணபுரம், துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் இவர்களுக்காக பாடலடிக்கிறது.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
5: 1:35 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடிமைப்பெண். இந்த படம் 1969 MGR, ஜெயலலிதா மற்றும் பலர் நடிக்க கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த காத்திருக்கும் நேர்கள் காஞ்சிபுரம், தாயார்குளம், ராணி, ஆனந்தன், சதீஷ்குமார், புகழேந்தி இவர்களுக்காக பாடலிதோ.

my dream on.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நேர்கள் கட்டரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சங்கமம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேர்கள் மணப்பாறை, காமராஜ் நகர், வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, யாகவி, வர்ஷா, ஹேமா, சபரிவாசன், ஹரி, ஹரிணி, லக்ஷா, லக்ஷ்மி, லிசாந்த் இவர்களுக்காக பாடல் ஒலிக்கிறது.

நிகழ்ந்து வரை கேட்ட ரசித்ததோ மனதை மயக்கும் மதுர கீதம். மீண்டும் மதுர கீதம் நாளை பகல் ஒரு மணிக்கு. எங்கேயும் எப்போதும் இணைந்தே இருங்கள் நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அறிமுகப்படுத்திய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவரின் காவலர் வண்ண விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், தொழில்நுட்பம் சார்ந்த விரைவான நீதியை வழங்க இந்த சட்டங்கள் வழிகோலுவதாக கூறினார். காலத்திற்கு பொருந்தாத ஆதிக்க சட்டங்களை களைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அமைச்சர், புதிய குற்றவியல் சட்டங்களின் மூலம் பொதுமக்களுக்கான நீதி உறுதி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். முன்னதாக புதுச்சேரி கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளியில் இவ்விருதை வழங்கி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் ஸ்ரீ விஜயபுரத்தில் இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 15 தேதி நாட்டின் 80th சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் தேசபக்தி, ஒற்றுமை, கலாச்சார பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை

மாறு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள 200 மேற்பட்ட இந்திய தூதரகங்களிலும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், இந்த இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை இளம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் தேசத்தை ஒன்றிணைத்ததாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர்களின் தியாகத்தை நாடு என்றென்றும் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தகம், பாதுகாப்பு, சவாலான தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர், பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சி, பரஸ்பர நல்லிணக்கம் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தற்போது 51 அதிகரித்துள்ளது. இந்த பதவியேற்பு விழாவில் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில் நிலங்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புனரமைக்கப்பட்ட கிழக்கு கோபுர வாசலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்து பேசிய அவர், தமிழக திருக்கோவில்களின் திருப்பணிகள், கோவில்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி, குளங்களை சீரமைப்பது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் அடிமனை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனை பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே வரும் 1 முதல் திருக்கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் மதுரை தூய்மை மாரத்தான் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்திற்கான மக்களவைத் தொகுதிகள் குறைய வாய்ப்புள்ளதாக அச்சம் எழுந்துள்ள நிலையில் 39 தொகுதிகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். அரசு பேருந்து சேவைகளை பொதுமக்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்திலிருந்து தவசலிங்கபுரம், கந்தசாமிபுரம் வரை செல்லும் புதிய பேருந்து சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றார். MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 72,627 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 13 தொடங்குகிறது. நாமக்கல்லில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ் செல்வன் இன்று தொடங்கி வைத்தார். 1000 மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஓட்டத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு தனது கடமையை செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் திரு கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் 35வது ஜோதி யாத்திரையை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் நாளை தொடங்குகிறது. மாநிலத்தில் 1 முதல் 19 வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளர் இளம் பருவத்தினர் உட்பட 50,00,000 மேற்பட்ட பெண்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்களில் ஈடுபடுவோர் மீது சிறை உள்ளிட்ட கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் எச்சரித்துள்ளார். கும்பகோணம் மகாமக பெருவிழா வரும் 2028 ஆண்டு மார்ச் 9 நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு பாரம்பரிய குழுவினர் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளனர். மத்திய தொல்லியல் துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 14 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது.
நீலகிரி கூடலூர் அருகே தனியார் காபி தோட்டத்தில் புலி தாக்கி முதியவர் உயிரிழந்த நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காமையன்புரத்தில்

0: காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் யானை தாக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதால் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். குற்றால அருவிகளில் வார விடுமுறையொட்டி இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குற்றாலத்தில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் இன்று வார விடுமுறையை கொண்டாடிட சுற்றுலா பயணிகள் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, 5 அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் மிகுந்து காணப்படுகிறது. பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: கபினி அணையிலிருந்து காவிரிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணை முழு கொள்ளளவை 8 தருவாயில் உள்ளதால் உபரிநீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு இன்று வினாடிக்கு 5,500 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.3 அடியாகும். ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 5,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலுக்கு ஆடி அமாவாசையொட்டி பக்தர்கள் பூஜை பொருட்கள் கொண்டு செல்ல இன்று 1 நாள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பகம் பாவநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட காரையார் அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஆடி அமாவாசை திருவிழா முன்னேற்பாடு பணிகள் காரணமாக பாவநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட புகழ்பெற்ற அகஸ்தியர் அருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த 7ஆம் தேதி முதல் வருகின்ற 16ஆம் தேதி வரை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு இன்று அவர்கள் பூஜைக்கான பொருட்களை கொண்டு செல்ல தனியார் வாகனங்களுக்கு 1 நாள் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5 கருட சேவை இன்றிரவு நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெறும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. உயரம் தாண்டுதலில் வசந்தகுமார் மெக்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கான் வெண்கலப்பதக்கத்தையும் கைப்பற்றினார். ஈட்டி எறிதல் போட்டியில் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலியா கைப்பற்றியுள்ளார். கனடாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை பிரான்ஸ் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: In the Strait of Hormuz, Security Chief of Iran Mohammad Bagheer Jolgar has issued a list of demands for the U.S. to fulfill before Iran would reopen the Strait of Hormuz. Published by state media, the list includes measures such as lifting the U.S. naval blockade, withdrawing military forces, and permanently ending the war. Secretary of Iran's Supreme National Security Guard, Zolgadr, has also called for the U.S. to compensate Iran for damage caused by the conflict and release frozen Iranian assets. In Canada, the westernmost province of British Columbia has declared a state of emergency as a fast-moving wildfire destroyed homes, trapped residents, and forced more than 20,000 people to flee communities. Premier David Eby announced the emergency as more than 100 wildfires burned across the province. Nearly half of them were out of control. Eby said that some residents were trapped and had to be rescued. The entire community of Summerland, home to about 12,000 people, was ordered evacuated overnight, along with about 8,000 people in and around nearby Peachland. In badminton, India's Ashmita Chalia has clinched the women's singles champion at the Korea Masters tournament today. Ashmita defeated China's Han Qianxi. The shuttler recovered from losing the opening game to prevail 14-21, 21-14, 21-14 in 53 minutes. With this win, she claimed her first BWF title. She has also become the first Indian to win the Korea Masters, and it's a second consecutive women's singles title for India after Tanvi Sharma's victory at the Taipei Open last week. India's medals tally rises to 3 at the World Athletics Under-20 Championship in the United States. Basant Kumar Meghwal won a silver in high jump, while Shahnawaz Khan wins a bronze in the long jump today. In men's high jump, 19-year-old Meghwal cleared his personal best of 2.21 meter to win a silver medal. And now, before we end the bulletin, the headlines once again. Har Ghar Tiranga campaign begins with multiple events across the country to celebrate patriotism and national unity. Home Minister Amit Shah says three new criminal laws introduced by government are aimed at providing time-bound justice through technology-driven mechanism. NIA arrests one more accused in connection with seizure of huge consignment of illegal explosives in Mallappuram, Kerala. Fresh rains revive floods concerns in Odisha, with water level rising in several rivers. Alert issued for very heavy rainfall of Uttarakhand and Chhattisgarh today. In China, more than 1,300 flights cancelled and over 3 lakh people relocated ahead of Typhoon Dolphin. And in badminton, Ashmita Chalia clinches her first BWF World Tour title at the Korea Masters 2026. And with that, we end the Midday News.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 2:15.
2: வேளாண் அரங்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கறவை மாடுகள்ல பால் உற்பத்தியை அதிகரிக்கவும், வருடம் ஒரு கன்று பெறவும் தீவனங்கள் எந்த அளவுக்கு முக்கியம், கால்நடை வளர்க்கிறவங்க தீவன மேலாண்மையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் பகிர்ந்துக்கிறாங்க கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் சரவணன் அவர்கள்.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ கால்நடை வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு சரியான முறையில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு பால் உற்பத்தி இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. நம்ம ஒரு நல்ல மாடு வச்சிருப்போம், அதோட முழுமையான உற்பத்தி திறனை நம்ம பயன்படுத்துகிறோமா, அந்த முழுமையான உற்பத்தி திறனுக்கு நம்ம என்னென்ன விஷயம்லாம் செய்யணும், அதில் தீவனத்தோட பங்கு என்ன, தீவனத்துக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், நம்ம பகுதியிலே இருக்கிற நமக்கு கிடைக்கிற தீவனங்களை எதை பயன்படுத்தலாம், அடர் தீவனம் கொடுக்கறது எந்த அளவுக்கு அவசியமானது, இந்த ஒட்டுமொத்தமாக நம்ம கொடுக்கற இந்த தீவனங்கள் வந்து நமக்கு எப்படி பாலாக நம்ம நினைக்கிற மாதிரியான உற்பத்தி திறனோட அமையுது அப்படின்ற தகவலை சொல்றதுக்கு நம்ம கூட கரூர்ல இருக்க புழுதேரி வேளாண் அறிவியல் நிலையத்தோட கால்நடை மருத்துவ அறிவியலுக்கான தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் சரவணன் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம்.
4: வணக்கங்க.
3: பொதுவாக பாத்தீங்கன்னா, பால் மாடு வளர்க்குறோம் அப்படின்னாலே ஒரு நல்ல கறவை இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு தான் நம்ம வளர்க்குறோம். அதனாலதான் நிறைய நம்ம இந்த கலப்பின மாடுகளுக்கு போறோம், அது HFR இருக்கட்டும் இல்ல JCR இருக்கட்டும், அதை வந்து நம்ம வச்சிருக்கிறது வந்து ஒரு சரியான பால் உற்பத்தி நமக்கு இருக்கணும். ஏன்னா பால் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வருமானமா இருக்கு. அவங்க என்ன வேணாலும் விவசாயம் பண்ணட்டும், அவங்களுக்கு தினசரி வருமானம் அப்படிங்கிறது இந்த பால் தான். பால் கொண்டு போய் சொசைட்டில ஊத்தினோமா, ஒரு 10 நாளைக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கான ஒரு வருமானம் வந்து தொடர்ச்சியா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சரியான பால் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது.

0: அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சிருக்க மாட்டோட முழுமையான ஒரு உற்பத்தி திறன் என்ன அப்படிங்கறத நிறைய நேரத்துல விவசாயிகளுக்கு தெரியாம போயிடுது. ஒரு மாடு வச்சிருப்பாங்க, அது கறக்குதுங்க, ஒரு 6 லிட்டர் கறக்குதுங்க, 7 லிட்டர் கறக்குதுங்க அப்படின்றதான் இருக்கும். ஆனா அந்த மாட்டோட கெப்பாசிட்டி இன்னும் கூட அதிகமா கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த தீவனம் அப்படிங்கறது இந்த மாடு வளர்க்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவசியமானது, தீவன உற்பத்தி பொறுத்த வரைக்கும் விவசாயிங்க என்ன தப்பெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க?
1: இப்போ நம்ம கறவை மாடு வளர்ப்புல வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து தீவன மேலாண்மை தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு மாடை வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 100ல் ஒரு 70% நம்ம தீவனத்துக்கு மட்டும் தான் செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்படி செலவு பண்ணும்போது அதுல இருந்து ஒரு வருமானம் நம்ம வந்தா மட்டும்தான் வந்து நம்ம லாபகரமாக எடுக்க முடியும். ஏன்னா நீங்க தீவனத்துக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு உற்பத்தி இல்லாம போகும்போது என்னன்னா நீங்க அதை கணக்கு போடும்போது அது நஷ்டத்தை தான் வந்து கொண்டு போய்விடும். அப்படின்றப்போ நம்ம கிராமப்புறத்துல வந்து பொதுவா வந்து 2-3 மாடு வச்சிருப்பாங்க ஒரு ஒரு வீட்லயும். பால் உற்பத்தி தான் வந்து அவங்களுக்கு முக்கியமான குறிக்கோளா இருக்கும். இன்னொன்று பாத்தீங்கன்னா கன்றுக்குட்டி வளர்ப்பு, இது ரெண்டு தான் வந்து கறவை மாடு வளர்ப்புல இருந்து எடுக்கிறது ஒரு வருமானமா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா பால் கறக்குது, பொதுவாக வந்து நம்ம சொசைட்டில நிறைய பேர் பால் ஊற்றுவாங்க, இல்ல வந்து வீட்டில் பால் கறந்துட்டு பால்காரங்க எடுத்துட்டு போவாங்க. ஸோ இப்படி நீங்க ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம். இப்ப நீங்க சொசைட்டில பால் ஊத்துறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிகிரி ஏத்தினப்பதான் உங்களுக்கு வந்து ரேட் வந்து தருவாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து அந்த டிகிரி அதிகப்படுத்தணும், அதான் நம்மளோட முக்கியமான குறிக்கோளா இருக்கும். அப்ப நம்ம என்னன்னா தீவனம் கொடுத்தா டிகிரி அதிகமாகவும் நீங்க அதை கடைபிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து ஒரு லாபகரமா கிடைக்கும். பொதுவா வந்து இப்போ எல்லா மாட்டுக்கும் போற மாதிரி தீவனம் போட்டீங்கன்னா உங்களுக்கு பால் அதிகரிக்குமே தவிர உங்களுக்கு டிகிரி கூடாது. அப்ப டிகிரி அதிகப்படுத்தணும்னா அது முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து காஞ்ச தீவனம். வர தீவனம் எந்த அளவுக்கு நம்ம வந்து கூடுதலா மாட்டுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து டிகிரி பால் அதிகரிக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பசுந்தீவனம் நீங்க போடும் போது வந்து பால் உற்பத்தி அதிகமாக தவிர உங்களுக்கு டிகிரி வந்து வராது. அப்படின்னா முக்கியமா அதுக்கு வந்து வர தீவனமும் அடர் தீவனம், அடர் தீவனம் கொடுக்கற அளவு முக்கியம். ஏன்னா தீவன விலை வந்து ரொம்ப அதிக விலையில போயிட்டு இருக்கு இப்போ. அதனால வந்து நீங்க அடர் தீவனம் எந்த அளவுக்கு போடணும்னா 1 லிட்டர் பால் கறக்குதுன்னா 1/2 கிலோ அடர் தீவனம் தான் நீங்க வந்து மாட்டுக்கு கொடுக்கணும். அதிகமா கொடுத்துட்டு நீங்க பால் எதிர்பார்த்தீங்கனால உங்களுக்கு வந்து மாடோட தன்மை பொறுத்து சில டைம் அதிகமாகவும் இல்ல பால் வந்து அதே நிலைமையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் மாடு வந்து காலையில ஒரு 10 லிட்டர் கறக்கும் அப்படின்னா அதுக்கு 5 கிலோ அடர் தீவனம் கண்டிப்பா நீங்க கொடுத்தே ஆகணும். இது போக கூடுதல் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா பசுந்தீவன அளவு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மேய்ச்சலுக்கு மாட்டை விடுவாங்க. அப்ப மேய்ச்சலுக்கு விடும்போது என்னன்னா அது எவ்வளவு அளவு சாப்பிடுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. சோ நீங்க வந்து இப்போ வீட்டுல வச்சு பசுந்தீவனை வெட்டி போடுறீங்க அப்படின்னா வந்து ஒரு மாட்டுக்கு வந்து அதிகபட்சம் வந்து நீங்க வந்து ஒரு 15 கிலோ தான் நீங்க போட முடியும். ஒரு நாளைக்கு சராசரியா மாட்டுக்கு வந்து பசுந்தீவனம் 15 கிலோக்கு மேல நீங்க போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வயிறு ஃபுல்லாயிருச்சு, சாப்பிட்டு வந்து இறப்பை ஃபுல்லாயிருச்சுன்னா மத்த அடர்த்திவனமோ அதோட வரத்தீவனமோ எடுக்கிறது வந்து கம்மியாயிடும். அப்ப என்னன்னா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகும் போது என்னன்னா செரிமான பிரச்சனை உண்டாக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பசுந்தீவனத்துல நிறைய இருக்கு, பல வகையான தீவனம் கொடுத்தீங்கனாலும் அது செரிமான தன்மை குறையும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த பசுந்தீவனம் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த சாணம் மூலியமா வெளியே வந்துடும். அப்போ வந்து சத்துக்கள் எதுவுமே வந்து உடம்புல சேராது. அப்படின்றப்போ நீங்க தீவனம் கொடுத்துமே அது வந்து பயனில்லாம போயிடும். அப்படின்றப்போ அளவு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வரத்தீவனம். ஏன் அந்த வரத்தீவனம் அவ்வளவு முக்கியம் சொல்றோம் பாத்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு அந்த செரிமானத்தை அதிகப்படுத்தும், சத்து உடல்ல போய் உங்களுக்கு வந்து நல்லா சேரும். அப்ப என்ன பண்ணுங்க, வரத்தீவனம் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ ஒரு இடத்துல தனிமைப்படுத்தி வச்சு நீங்க சேகரிச்சு கொடுக்கலாம். அப்புறம் அளவு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 கிலோ நீங்க கொடுத்தீங்கனாலே போதும் வரத்தீவனம். அதுல நீங்க என்ன வேணா கொடுக்கலாம், நீங்க சோள தட்டை கொடுக்கலாம், வைக்கோல் கொடுக்கலாம், கடலை கொடி கொடுக்கலாம். உங்க இடத்துக்கு ஏத்த போல என்னென்ன கிடைக்குதோ அதை நீங்க கொடுத்தாலே போதுமானது. இதுல கூடுதலா பாதுப்பு கலவை, ஏன்னா இது வந்து நம்ம நிறைய பேர் கிராமத்துல பண்றது இல்லை. என் மாடு நல்லா தான் தீனி சாப்பிடறோம் நாங்க வைக்கிறோம், இதுக்கு நாங்க கூடுதலா கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. ஏன்னா நம்ம போற தீவனத்துல வந்து அந்த அளவுக்கு சத்து கிடைக்காது. ஏன்னா நம்ம வந்து நம்ம மண்ணில என்ன இருக்கோ அதுதான் நம்ம புல்லுலையோ இல்ல வைக்கோலையோ நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம மண்ணில ஆல்ரெடி வந்து சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த சத்து குறைபாடு தான் அந்த புல்லுலையும் இருக்கும், மாட்டிலையும் வந்து உங்களுக்கு சென்றடையும். அதனால என் தாதுப்பு கலவை வந்து ரொம்ப முக்கியம். நீங்க கறவை மாடுக்கும் போடும்போது ஒரு நாளைக்கு வந்து 30-50 கிராம் நீங்க தினமும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மத்த சத்து குறைபாடுலாம் உங்களுக்கு நீங்கிட்டு பால் அதிகரிக்கும், கொழுப்பு சத்தும் வந்து உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும்.
0: சரி, இப்போ நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கொழுப்பு சத்துக்கு வந்து இந்த வரத்தீவனங்கள் வந்து ரொம்ப அவசியமானது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இருந்தாலும் இந்த பசுந்தீவனங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் என்னென்ன விஷயங்கள்ல ஞாபகத்துல வச்சுக்கணும், என்னென்ன மாதிரியான பசுந்தீவனங்களை கொடுக்கறது ரொம்ப அவசியமானது, ஒரே வகையான பசுந்தீவனமே நிறைய இடத்துல கொடுப்போம், அப்புறம் ரெண்டாவது நீங்க இன்னொன்னு சொன்னீங்க மேய்ச்சலுக்கு சில சமயம் அமைச்சுடுவோம், அது என்ன சாப்பிட்டு வந்திருக்குன்னு தெரியாதுன்றனாலே நம்மளால சரியான முறையில
1: வரும் இப்ப மர வகைன்னு பாத்தீங்கன்னா அகத்தி, இந்த சூபாபுல், இந்த கிளைசிரியான்னு சொல்லிட்டு இது எல்லாமே மர வகை தீவனமா வரும். உங்க இடத்துல நீங்க என்னென்ன போட்டிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க கணக்கிட்டு இது எல்லாமே நீங்க கலந்துதான் கொடுக்கணும். நீங்க ஒரே வகையான பசுந்தீவனம் கொடுத்தீங்கனாலும் என்ன பண்ணும், அது சத்து குறைபாடு மாறும். ஏன்னா இப்ப தானிய வகை கொடுத்தீங்கன்னா அதுல வந்து புரந்து சத்து கூடுதல் கூடுதலா இருக்கும், நார்ச்சத்து சில இதில் கூடுதலா இருக்கும்,

0: இன்னொன்று பார்த்தீங்கன்னா மர வகை கொடுத்தீங்கன்னா அதில் இரும்பு சத்து மற்ற சத்துக்கள் தேவையானது எல்லாமே வந்து கூடுதலாக இருக்கும். அப்போ என்னன்னா நீங்கள் அந்த பசுந்தீவனமே நீங்கள் எல்லாமே கலந்து கொடுத்தா மட்டும்தான் சத்து குறைபாடு நீக்க முடியும். இன்னொன்று பொதுவாக வந்து ஒரு மாட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்ட்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு. கால்நடை பல்கலைக்கழகத்திலேயே வந்து பரிந்துரை பண்ணி நம்ம கிராமத்திலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10 சென்ட்ல நீங்கள் பல பயிர் நீங்கள் தீவனம் பண்ணீங்கன்னா
1: இப்போ என்னென்ன ரகங்கள் அந்த பயிர்கள் அவங்களுக்கு அதற்கான அந்த கரணைகள் எங்க கிடைக்கும் அது பற்றியும்
0: இப்போ நீங்கள் அந்த பசுந்தீவனம் போற

0: நம்ம இந்த மாதிரியான தீவனங்கள் கொடுக்கும் பொழுது முறையா அந்த தீவனங்கள் வந்து மாட்டுக்கு போகுதா சரியா எடுத்துக்குதா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம அப்படியே போடுறத விட இப்ப இந்த சாப்பிட்ற மாதிரியோ இது மாதிரியோ நம்ம கட் பண்ணி போடுறது அவசியமா? அதை பத்தி
1: இப்ப நம்ம தீவனம் கொடுக்கற முறையில வந்து நம்ம நிறைய நம்ம தப்பு பண்றோம். எப்படின்னா இப்ப தட்டை வெட்டுறோம் அப்படின்னா முழுசே நம்ம மாட்டுக்கு வந்து போட்டுருவோம். அப்ப போடும் போது என்னன்னா அது பாதி சாப்பிடும், மீதி வந்து உங்களுக்கு வேஸ்டா தான் வைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து நம்ம குப்பையில போடுவோம். அப்ப போடும் போது நம்ம என்னன்னா அங்கே வந்து வசந்தியோட பற்றாக்குறை உண்டாயிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த தீவன புல் நறுக்கிற மிஷின் நம்ம சாஃப் கட்டர்னு சொல்லுவாங்க, அதை நீங்க வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அது உபயோகப்படுத்தி நீங்க சைஸுக்கு ஏற்ற போல நீங்க வெட்டி மாட்டுக்கு வந்து நீங்க இவ்வளவு அளவு தினமும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கிலோ கொடுத்தாலே போதுமானது.
0: சரிங்க சார், இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த பசுந்தீவனம் நம்ம கொடுக்கும்போது அது சரியான வயதுல நம்ம வெட்டி இது கொடுக்கறது ரொம்ப அவசியமானது, இல்லைன்னா சில சமயம் அதுல அந்த நஞ்சுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதுல என்ன விஷயம் நம்ம கவனத்துல வச்சுக்கோங்க?
1: பொதுவா நீங்க பசுந்தீவனம் நம்ம கொடுக்கும் போது என்னன்னா இப்ப முதல் வாட்டி விதை போட்டு உள்ள அறுக்க போறோம் அப்படின்னா வந்து 60 நாள்ல வந்து டைம் கொடுக்கணும். ஏன்னா அந்த பூ பூக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அறுக்கணும். இப்ப ஏன்னா அந்த பூ பூக்குது அப்படின்னா அதுல வந்து சில டைம் முதிர்ச்சி அடைஞ்சிரும். இன்னொன்னு 60 நாள் கம்மியா அறுத்தீங்கன்னா சில நச்சுத்தன்மெல்லாம் இருக்கும். அப்ப அது உடலுக்கு போகும்போது செரிமான பிரச்சனை உண்டாக்கும். அப்ப வந்து உங்களுக்கு வயிறு உப்பசம் ஆகுறது, உங்களுக்கு மாடு வந்து சோர்ந்து படுத்துரும், இதெல்லாமே வந்து பிரச்சனை இருக்கும். அடுத்து 1 மாசம் இடைவெளி நீங்க அறுத்தீங்கன்னா அதுக்கேத்த சத்து எல்லாமே கிடைக்கும், மாடு எல்லாமே விரும்பி சாப்பிடும் உங்களுக்கு.
0: ரெண்டாவது இந்த கட் பண்ணி வச்சிருக்கும் போது சில சமயம் இந்த பூஞ்சானம் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வைக்கும் போது நம்ம ஸ்டோரேஜ் எப்படி வைக்கணும் அதையும் சொல்லுங்க.
1: இப்ப பசுந்தீவன அதிகமா இருக்கு, உங்களுக்கு வந்து கூடுதலாவே நீங்க வந்து பயிர் போட்டிருக்கீங்க, மாட்டுக்கு அதிகமா போட்டோம் தீவன புல் மீதம் உள்ள இருக்குன்னா நீங்க வந்து ஊர்காப்புல் தயாரிக்கலாம். அது நம்ம சைலேஜ் சொல்லுவாங்க. கூடுதலா இருக்கு அப்படின்னா அத நீங்க சாஃப் கட்டர்ல வந்து தீவனத்தை நறுக்கிட்டு சைலேஜ் நம்ம ஊர்காய்ப்புல் பேக்னே தனியா கிடைக்கும். அதுல வந்து சேகரிச்சு வச்சீங்கன்னா வறட்சி காலம் அதிகமா இருக்கு, பசுந்தீவனம் கிடைக்காத போது நீங்க அதை பயன்படுத்தும் போது அந்த பசுந்தீவன குறைபாடு நீங்க நீக்கலாம், மாட்டுக்கான தேவையான சத்துக்களும் உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கும்.
0: ஆமா, பசுந்தீவனம் மட்டும் கொடுத்தா போதுமா? இப்ப அடர்தீவனம் கொடுக்கறது எந்த அளவுக்கு அவசியமானது, அடர்தீவனத்தோட பங்கு அப்படிங்கறது பால உற்பத்தியில என்ன, ஒரு மாட்டுக்கு எத்தனை கிலோ நம்ம அடர்தீவனம் கொடுக்கணும்?
1: நம்ம அடர்தீவனம் நம்ம கொடுக்கற அளவு பாத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 1/2 கிலோ அடர்தீவனம் நம்ம கொடுக்கணும். இது வந்து பால் உற்பத்திக்கு சொல்றது. அது போக வந்து அடர்தீவனோட முக்கிய பங்கு என்னன்னா அதுல வந்து உங்களுக்கு தானியம் இருக்கும், புண்ணாக்கு வகைகள் இருக்கும், தவிடு வகைகள் இருக்கும், உங்களுக்கு வந்து தாது உப்பு இது எல்லாமே கலந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னன்னா மாடு வந்து அது அன்றாட காலையில இருந்து சாய்ந்தரைக்கும் அதோட உடல் உழைப்புக்கு வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜிக்கு தேவை, அதுக்காக ஒரு அடர்தீவனோட பங்கு இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அசை போடுறது மற்ற உடல் உழைப்புக்கு எல்லாமே இதுதான் தேவைப்படும். அப்படின்றப்போ அதோட முக்கிய பங்கு அதிகமா இருக்கும். அது போக தான் வந்து உங்களுக்கு பால் உற்பத்திக்கோ இல்ல வந்து கர்ப்பப்பைக்கு சத்து கொடுக்கறதோ சினையா இருக்கு அப்படின்னா அதுக்கு சத்து கொடுக்குறது எல்லாமே வந்து இந்த உடல் உழைப்பு போக மீதி தீவனம் மாட்டுக்கு வந்து ரொம்ப கிடைக்கும். அதனால என்ன பண்ணும், அந்த அளவு வந்து குறைஞ்ச அளவுலையும் கொடுக்க கூடாது, அதிகமாவும் கொடுக்க கூடாது. ஏன்னா இப்ப அதிகமா கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், உங்களுக்கு செரிமானம் சரியாகாம உங்களுக்கு சாணம் மூலியமா வந்து அந்த சத்து எல்லாமே வெளியில போயிடும் உடம்புல தங்காம. அதனால என்ன பண்ணும், ஒரு மாடு இவ்வளவுதான் கறக்குது அப்படின்னா அதுக்கேத்த நீங்க அடது ஒன்று கொடுத்தாலே ரொம்ப போதுமானது.
0: இப்போ இது இல்லாம இந்த நுண்ணுட்ட சத்துக்களும் ரொம்ப அவசியமானது. அதுக்கு வந்து நம்ம சில சமயம் வந்து இந்த தாது உப்பு கட்டி இது மாதிரிலாம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. நுண்ணுட்ட சத்துன்றது எந்த அளவுக்கு இந்த பால் உற்பத்திக்கு அவசியமானது அப்படின்னு சொல்லிடு.
1: இப்போ நம்ம கறவை மாட்டில் பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகுது அப்படின்னா மொத்தம் 4 வயிறு இருக்கும். இப்போ அந்த 1 வயிறில் என்னன்னா 1 நுண்ணுட்ட கலவை நுண் உயிர்கள் இருக்கும். ஏன்னா நம்ம தாது உப்பு நம்ம தனிப்பட்ட முறையில் கொடுக்குறோம், அந்த நுண் உயிர்கள் வந்து அந்த மாட்டோட வயிற்றுல இருக்கும். அப்படின்றப்போ அதுக்கு வந்து சத்து கொடுக்கணும். அப்போ என்னன்னா நம்ம தீவனம் கொடுக்கறதோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாது உப்பு கலவை இது கொடுக்கறது மேலே என்னன்னா அதில் உடம்புல வந்து உற்பத்தி ஆகாத சத்து நம்ம வந்து வெளியிலேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வெளியிலேருந்து கொடுக்கும்போது என்னன்னா உடம்புல சத்து குறைபாடு நீங்கி உங்களுக்கு பால் உற்பத்திக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு. அது
0: இப்ப விவசாயிகள் ஒரு நல்ல பால் உற்பத்தியை அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சரியான மாட்டு தொடர்ச்சியாக எடுப்பதற்கும் நீங்க சொன்ன அப்பல பால் உற்பத்தி மட்டும் இல்ல வருஷத்துக்கு ஒரு கண் எடுக்கணும்ன்றது ரொம்ப அவசியமானது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தீவனங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு உறுதியா இருக்கும், இதை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ச்சியா செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற.
1: இப்ப நம்ம பொதுவா நம்ம கால்நடை வச்சிருக்கோம் அப்படின்னா முக்கியமா வந்து நம்ம பால் உற்பத்தி தான் பெரிய பங்கு வகிக்கும். அப்படின்றப்போ நம்ம சீரான பால் உற்பத்தி வரணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பசுந்தீவனம் வரத்தீவனம் அடர்தீவனம் இது எல்லாமே வந்து நீங்க சமச்சீர் முறையில நீங்க கொடுத்தா மட்டும்தான் வந்து பாலா கிடைக்கும். நீங்க இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலுமே என்னன்னா அது மாட்டோட உற்பத்தி குறையும். அதனால என்ன பண்ணும், முடிஞ்ச அளவுக்கு இந்த தீவனம் வந்து சமச்சீரா கொடுங்க. கூடுதலா தாது உப்பு கலவை இது வந்து ரொம்ப முக்கியமானது. செரிமான பிரச்சனை அதிகமா வர்றதுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா வயிற்றுல பூச்சி அதிகமா இருக்கும். அப்ப அதுக்காக நம்ம வந்து கீரி பூச்சி மாத்திரம் சொல்லுவாங்க, நம்ம டிவாமிங் சொல்லுவாங்க, குடல் புழு நீக்கும். வருஷத்துக்கு 2 வாட்டி நீங்க ரெகுலரா கொடுக்கும்போது என்னன்னா பூச்சிகள்லாம் விலகி கொடுக்கற தீவனம் வந்து முழுமையா வந்து மாட்டுக்கு சென்றடையும். அப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து உற்பத்தி அதிகமாகவும் உங்களுக்கு மாடு வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு செழிப்பாவே இருக்கும். உங்களுக்கு
0: இது சம்பந்தமா விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம்?
1: 63 80 44 0 7 0 1 63 80 44 0 7 0 1
0: நன்றி.

இதுவரை கறவை மாடுகள்ல பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் வருடம் ஒரு கன்று பெறவும் உகந்த தீவனங்கள் என்னென்ன, கால்நடை வளர்க்கிறவங்க கவனிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள்லாம் பகிர்ந்துகிட்டாங்க. கரூர் புழுதெறி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் சரவணன் அவர்கள்.

0: மாணவர் அழைப்பு மையம்,
1: கிசான் கால் சென்டர்,
0: 1800 1855 1551.
1: வேளாண்மை தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும்
0: தொடுங்கள் 1800 1855 1551.
1: வாரத்தின் எல்லா நாட்களிலும்
0: காலை 6 மணி தொடங்கி இரவு 10 மணி வரை
1: 22 இந்திய மொழிகளில் ஆலோசனைகள்.
0: உழவர் அழைப்பு மையம், கிசான் கால் சென்டர், 1800 1855 1551.
1: தொட்டதும் கிடைக்கும்
0: சட்டண தீர்வு.
2: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் ஹர்கர் திரங்கா, 12வது தேசிய கைத்தறி தினம், வேளாண் நிதிநிலை அறிக்கை, விபி ஜிராம்ஜி, வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம், தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிப்பு, சேதுராப்பட்டி அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பணிமனை கட்டிட திறப்பு விழா, வெப்ப அலை எல்லினோ, மழைநீர் சேகரிப்பு ஆகியவை இடம்பெறுகின்றன. நாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடியை ஏற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் இதயங்களில் தேசபக்தி உணர்வை தூண்டுவதோடு தேசிய கொடி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே ஹர்கர் திரங்கா இயக்கத்தின் நோக்கமாகும். இதுகுறித்து திருச்சி தேசிய கல்லூரி ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் வி ஸ்ரீவித்யா பேசுகையில்,
4: நம் நாட்டின் பெருமை, சுதந்திரத்தின் அடையாளம், ஒற்றுமையின் சின்னம் நமது மூவண்ண தேசிய கொடி. அந்த தேசிய கொடியை ஒவ்வொரு இல்லத்திலும் பெருமையுடன் பறக்கவிடும் உயரிய மக்கள் இயக்கம்தான் ஹர் கர் திரங்கா. நமது சுதந்திர போராட்ட வீரர்கள் எண்ணற்ற தியாகங்களை செய்து பெற்றுத்தந்த சுதந்திரத்தின் மகத்துவத்தை இன்றைய தலைமுறையினரும் உணர வேண்டும் என்பதற்காக இந்திய அரசு இந்த இயக்கத்தை முன்னெடுத்து வருகிறது. நம் தேசிய கொடி என்பது வெறும் ஒரு துணி அல்ல, அது ஒரு உணர்வு, ஒரு வரலாறு, ஒரு பொறுப்பு. நம்மை இந்தியர் என்ற பெருமையுடன் தலைநிமிர செய்யும் தேசிய அடையாளம். நமது தேசிய கொடியின் ஆரஞ்சு நிறம் தியாகத்தையும், துணிச்சலையும், வெள்ளை நிறம் அமைதி, உண்மை, நேர்மையின் பாதையை சுட்டிக்காட்டுகிறது. பச்சை நிறம் வளமான இந்தியாவையும் நம்பிக்கையையும் பிரதிபலிக்கிறது. நடுவில் உள்ள அசோக சக்கரம் இடையறாத முன்னேற்றத்தையும் நீதியையும் எடுத்துரைக்கிறது. இந்த ஆண்டு நடைபெறும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தில் ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் இல்லங்களில் தேசிய கொடியை மரியாதையுடன் ஏற்றி தேசப்பற்றை வெளிப்படுத்துவோம். சுதந்திரம் என்பது நாம் அனுபவிக்கும் ஒரு உரிமை மட்டுமல்ல, அதை மதித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்புமாகும். இந்த பொறுப்பை உணர்த்தும் ஒரு மக்கள் இயக்கமாகவே ஹர்கர் திரங்கா திகழ்கிறது. எனவே இந்த இயக்கத்தில் நாம் அனைவரும் குடும்பத்தோடு இணைந்து பங்கேற்போம். நமது தேசிய கொடியை பெருமையுடன் ஏற்றுவோம். சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நன்றியுடன் நினைவு கூர்வோம்.
3: 12வது தேசிய கைத்தறி தினம் நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்டது. இந்த தினம் குறித்து திருச்சி மாவட்ட கைத்தறித்துறை உதவி இயக்குநர் திரு ரவிக்குமார் பேசுகையில்,
5: 1905ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தின் நினைவாக இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. வெளிநாட்டு பொருட்களை தவிர்த்து இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தப்பட்டது. அந்த இயக்கத்தின் கைத்தறி முக்கிய பங்கு வகித்தது. சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாகவும் பன்னிறைவு இந்தியாவின் சின்னமாகவும் கைத்தறி திகழ்ந்தது. தமிழ்நாடு இந்தியாவின் முக்கிய கைத்தறி மாநிலங்களில் ஒன்றாகும். காஞ்சிபுர பட்டு புடவைகள், மதுரை சுங்கடி, பவானி ஜமுக்காலம், சின்னாலப்பட்டி சேலைகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி உற்பத்திகள் உலக புகழ் பெற்றவை. ஒவ்வொரு கைத்தறி துணியும் நெசவாளர்களின் திறமை, பொறுமை, அர்ப்பணிப்பு

0: கலைப்பு மற்றும் கலைநயத்தை எடுத்து வைக்கிறது. கைத்தறி என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரமாகவும் கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் பாரம்பரிய தொழில்களை பாதுகாப்பதற்கும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கும் கைத்தறி தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தமிழ்நாடு அரசு கைத்தறி கூட்டுறவு சங்கங்களின் நெசவாளர்கள் நலத்திட்டங்கள், திறன் மேம்பாடு, வடிவமைப்பு மேம்பாடு, சந்தைப்படுத்துதல், உதவி நவீனமயமாக்கல் மற்றும் இணையவழி விற்பனை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கைத்தறி துறை வலுப்படுத்த தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. மேலும் திருச்சிராப்பள்ளி சரகத்தில் 21 கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் கைத்தறி புடவை மற்றும் கைத்தறி வேட்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இவற்றில் உறையூர் பருத்தி சேலை, மணமேடு டையண்டை சேலைகள் மற்றும் தாத்தேங்காரப்பேட்டை வேட்டிகள் சிறப்பு வாய்ந்ததாகும். மேலும் உறையூர் காட்டன் சேலைகள் புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது.
1: தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை கடந்த வியாழக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது. இதன் முக்கிய அம்சங்கள் குறித்து தஞ்சாவூர் புதுக்குடி விவசாயி திரு ராஜா.
2: வேளாண் பட்ஜெட் வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. தஞ்சை மாவட்டத்தில் தூர் வாடுறதை பத்தி போட்டிருக்காங்க. மேற்கொண்டு இதை வந்து அதிகப்படுத்தி இன்னும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை சீர் பண்ணணும் எதிர்பார்க்குறோம். மாம்பழத்துக்காண்டி கொள்முதலுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன்ட்டு இருக்காங்க. விவசாயிகளுடைய பாதிப்பு கம்மியாகுங்கிறத எதிர்பார்க்குறோம். வேலை வாய்ப்பு வந்து 150 நாளாக ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். விவசாய நேரங்கள் இல்லாத நேரத்தில் இவங்களை அந்தந்த விவசாயத்துக்கு உபயோகப்படுத்திக்கிற மாதிரி விவசாயியோட பங்களிப்பும் அரசாங்கத்தோடைய பங்களிப்புலையும் பண்ணோம்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். விவசாயமும் பாதிப்பு இல்லாம நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மின்சாரம் 3 phase சொல்றத குடுக்கறேன்னு இருக்காங்க. தட்டுப்பாடு இல்லாம கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். மண்புழு உற்பத்தி பண்றதுக்கெல்லாம் மானியங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. மண் வளத்தை மேம்பாடு படுத்தணும். இந்த மண் வள அட்டை கொடுக்கறதுல பார்த்து நம்ம அதுக்குண்டான குறைபாடுகள் இருக்கு, நிவர்த்தி எது இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல சில இயற்கை உரங்களோ இல்ல செயற்கை உரங்கள்ல எதை மாற்றி கொடுக்குமோ அப்படிங்கறத நம்ம செய்யலாம். இயற்கை விவசாயத்துக்கு 20,000 acres டெவலப் பண்றதுக்கு 4,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து போதாது. மக்களுடைய ஆரோக்கியம் நல்லா வரணும் அப்படின்னா இயற்கை விவசாயத்துக்கு மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். நச்சுத்தன்மை எவ்வளோ நம்ம மண்ணில் இருக்குது, பயிரில் இருக்குங்கிறதுக்கு ஒரு மதிப்பீடு சொல்லியிருக்காங்க. என்ன தவறுதல் பண்ணியிருக்கோங்கிறது தெரியப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். சேமிப்பு கூடம் போட்டிருக்காங்க, பெரிய வரவேற்க வேண்டிய விஷயம்.
1: திருவையாறு வாழை விவசாயி திருமதி அழகன்.
3: சிறந்த விவசாயிக்கான பரிசு மாவட்டந்தோறும் வழங்கப்படும் என்பதை மிகவும் வரவேற்கத்தக்கது. வாழைக்கு சூறாவளி காற்றினால் சேதமடையாமல் இருக்க 6.25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதுக்கு மிகவும் பாராட்டத்தக்கது. சத்துணவில் குழந்தைகளுக்கு தினந்தோறும் வாழைப்பழம் கொடுப்பார்கள் என்று 10 வருடமாக நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். அந்த கோரிக்கை ஏற்கவில்லை. உயிர்ம உரம் கொடுப்பதற்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் ரூபாய் 4,000 கொடுப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. இதனால் ரசாயன பொருள் கலக்காமல் விவசாயம் செய்து பொதுமக்களுக்கு நல்ல தரமான உணவு வழங்கப்படும்.
1: புதுக்கோட்டை மாவட்ட இயற்கை விவசாயி திரு ஜி எஸ் தனபதி.
4: வேளாண் இயந்திரங்கள் விவசாயிகளுக்கு வாங்கி கொடுப்பதற்கு ஒரு 277 கோடி ரூபாய், மண்வள பாதுகாப்பு திட்டத்துக்கு 600 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். பயிர் வகை பெருக்க திட்டம், எண்ணெய் வித்துக்கள் பெருக்க திட்டம் திட்டங்களுக்கு 203 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். வேளாண் காடுகள் வளர்ப்பதற்கு ஒரு 17.7 கோடி ரூபாய், சூரிய சக்தி மின்சார மோட்டார்களுக்கு 2.23 கோடி ரூபாய், உணவு உற்பத்தியாளர் நிறுவனங்கள் புதிதாக துவங்குவதற்கு 12 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். உயிர்ம வேளாண்மை ஊக்குவிக்கும் விதமாக நம்மாழ்வார் பெயரிலே ஈச்சங்கோட்டையிலே ஒரு பட்டய கல்லூரி அமைப்பதற்கு 15 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். பாசன வாய்க்கால்களை தூர்வாருவது, பண்ணை குட்டைகள் வெட்டுவது திட்டங்கள் எல்லாம் நல்ல சிறப்பான திட்டங்கள். வெங்காயம் போன்ற தோட்டக்கலை பயிர்களுடைய சேமிப்பு கிடங்குகள் கட்டுவதற்கு திட்டம் ஒதுக்கி இருக்கிறார்கள். இருந்தாலும் பல இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களில் சேமிப்பு கிடங்குகள் இல்லை. வட்டாரத்துக்கு ஒரு சேமிப்பு கிடங்கு என்ற விதத்தில் செயல்படுத்த வேண்டும். தார்பாய்க்காக வேண்டிய ஒரு 8 கோடி ரூபாய் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். மழைநீர் சேமிப்பு திட்டம் இல்லாத வருத்தமாக இருக்கிறது. பழைய பண்ணை குட்டைகள், பழைய கசிவுநீர் குட்டைகள் எல்லாம் தூர் வருவதற்கு 70 மானியம் விவசாயிகள் பெறலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மிக மிக குறைந்த அளவில் தான் தொகைகள் சொல்லியிருக்கிறார்கள். அம்பேத்கர் வேளாண்மை வளர்ச்சி திட்டத்துக்கு 56 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். நெல்லுக்கு ஊக்கத்தொகை 919 கோடி ரூபாய் பத்தாது. நெல் குவிண்டாலுக்கு 3,500, கரும்பு டன் ஒன்றுக்கு 4,500 ரூபாய் வீதம் விலை வழங்க வேண்டும் என்பதே விவசாயிகளுடைய கோரிக்கை. தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையில் விநியோகிப்பதற்கான

0: பாதுகாப்பு முயற்சிகள், கிராம சாலைகள் அமைத்தல், வாழ்வாதாரத்திற்கு அத்தியாவசியமான உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குதல் மற்றும் வறட்சி நெருக்கடி காலங்களில் பணிகளை மேம்படுத்துதல். நீர்வள பாதுகாப்பின் ஒரு அம்சமாக குளம் குட்டைகள் தூர்வாறுதல், தடுப்பணைகள் கட்டுதல், மழைநீர் சேகரிப்பு போன்ற பணிகளை ஏற்படுத்தவும் இத்திட்டத்தின் கீழ் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று அடிப்படை கிராமப்புற உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் சமுதாய கட்டிடங்கள் கட்டுதல், வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துதல் ஆகிய பணிகளை மேற்கொள்வதற்கு வழிவகை செய்துள்ளது. விவசாயிகளுக்கு பண்ணைக்குட்டை அமைத்தல், மாட்டுத் தொழுவம், பழத்தோட்டங்கள் அமைத்தல் போன்ற பணிகளுக்கும் இத்திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பினை உறுதி செய்துள்ளது. கிராமப்புறங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் வயது வந்த உறுப்பினர்கள், தன்னார்வமாக உடல் உழைப்பு செய்ய முன்வருபவர்கள் ஆகியோருக்கு இப்பணியினை வழங்குவதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் வேலை செய்த 15 நாட்களுக்குள் அவருக்கு தேவையான ஊதியத்தை வழங்க வேண்டும். அப்படி தவறும் பட்சத்தில் அவர்கள் இழப்பீடு தர வேண்டும் என்றும் இதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது.
1: தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிப்பு குறித்து திருச்சி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக உதவி இயக்குநர் திருமதி எம் முத்தழகி பேசுகையில்,
2: 2026 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரவும், அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் சுயநிதி தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றில் அரசு ஒதுக்கீடு இடங்களில் சேர்ந்திடவும் நேரடி சேர்க்கை 14/8/2026 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் விண்ணப்பத்திற்கு உதவும் வகையில் மாவட்டம் முழுவதும் அனைத்து அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்கள் மற்றும் மாவட்ட திறன்பயிற்சி அலுவலகங்களில் சேர்க்கை உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தோல்வி, விண்ணப்ப கட்டண தொகையாக ₹50, விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதில் ஏதேனும் ஐயம் ஏற்படும் நேர்வில் திருச்சி மாவட்டத்தில் திருவரம்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் தொலைபேசி எண் 90 42 41 13 48 என்ற அலைபேசி எண்களும் தொடர்பு கொள்ளலாம்.
1: திருச்சி சேதுராப்பட்டியில் உள்ள அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் 6,25,00,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தொழில் 4.0 திறன்மிகு மைய பணிமனை கட்டிடத்தை முதலமைச்சர் திரு விஜய் கடந்த செவ்வாய்க்கிழமை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதுகுறித்து சேதுராப்பட்டி அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் திருமதி விஜய வெங்கடேஸ்வரி,
3: இம்மையத்தில் வளர்ந்து வரும் தொழில்துறைகளின் தேவைகளுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை நேரடியாக பயிற்சி பெறுவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மாணவர்கள் தங்களது பாடத்திட்ட அறிவுடன் தொழில்துறைக்கு தேவையான நடைமுறை திறன்களையும் பெற்றிடும் வகையில் நேரடி செயல்முறை பயிற்சி வழங்கப்பட உள்ளது இம்மையத்தின் முக்கிய நோக்கமாகும். இம்மையத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சிகளில் அரசு மற்றும் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள், பொறியியல் கல்லூரி மாணவர்கள், தொழில்துறை பணியாளர்கள் மற்றும் பணிபுரியும் பொறியாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் தொழில் நிறுவனங்களின் தேவைக்கேற்ப அவர்களது பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான தனிப்பயனாக்கப்பட்ட பயிற்சி திட்டங்கள் நடத்தும் வசதியும் உள்ளது. தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து தேவைக்கேற்ற பாடத்திட்டம் வடிவமைத்தல், வார நாட்கள் அல்லது வார இறுதி அல்லது மாலை நேர பயிற்சி வகுப்புகள், தொழில்துறை 4.0 உபகரணங்களில் நேரடி செயல்முறை பயிற்சி மற்றும் பயிற்சி நிறைவு சான்றிதழ் போன்ற வசதிகள் வழங்கப்பட உள்ளது.
1: வெப்ப அலை எல்லினோ குறித்து திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் ஜி சதீஷ்குமார்,
4: நார்மலா இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட ஒரு 2-4 டிகிரி அதிகமாகும் போது அதனால் வரக்கூடிய விளைவுகள் தான் கடல் வெந்நீரோட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதான் எல்நினோ விளைவு. 1982, 1997, 2015 போன்ற பல வருடங்களாகவும் அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்ததுதான். புவி வெப்பமடைதல், வறட்சியும் அதிகமாகலாம், பலத்த மழையும் பெய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பகல் நேரத்துல வந்து நார்மலா இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட 40 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கான வெயில நம்ம உணர்ற அளவுக்கு போயிருது. 1-2 டிகிரி போனா நார்மலா எல்நினோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2க்கு மேல போய் 2.5-3 போனா சூப்பர் எல்நினோ அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தாங்க. முதியோர்கள் இணை நோய்களோட இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள். நீர் சத்து குறைபாடு அதிகமாகிறதுனால சர்க்கரையோட வேரியேஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதிகமான வறட்சினால கிட்னியோட பாதிப்பு அக்யூட்டா ஏற்படாத, அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்னு சொல்லக்கூடியது, பிபியோட வேரியேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு வெப்பநிலை மாற்றம்னால வறட்சிங்கும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சோடியம், கால்சியம் போன்ற தாது உப்புகளோட வேரியேஷன் நிறைய வர ஆரம்பிக்கும். மூளை பாதிப்பு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை தவிர்ப்பதற்கு நீர் சத்தை கவனமா பார்த்துக்கணும். தண்ணி குடிக்கிறது மட்டும் பத்தாது, அதுக்கு பதில் மோர் அருந்தலாம், ORS மாதிரி லிக்விடா குடிச்சுக்கலாம், லெமன் ஜூஸ், சாத்துக்குடி, நெல்லிக்காய் இது மாதிரி ஜூஸ் அருந்திக்கலாம். தாது உப்புகள் பற்றாக்குறையினால வரக்கூடிய எல்லாமே தடைபடுவதற்கு சரியாக இருக்கும்.
1: மழைநீர்

0: சேகரிப்பின் முக்கியத்துவம் குறித்து திருச்சி தண்ணீர் அமைப்பு செயலாளர் பேராசிரியர் இ சதீஷ்குமார்.
1: மழைநீர் சேகரிப்பு ஒவ்வொரு இல்லந்தோறும் தொடங்க வேண்டும், ஒவ்வொரு தனி மனிதன் தொடங்க வேண்டும். விழிப்புணர்வு தொடர்ந்து நாம் செயல்படுத்த முன்வர வேண்டும். கிராமப்புற கோயில்கள், காட்டு கோயில்கள் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மழைநீரை சேமிப்பதற்கான குளங்களோ குட்டைகள் இருக்கும், சின்ன ஏரிகள் இருக்கும், நீரை சேமிப்பதற்கான பசுமை தாவரங்களாக இருக்கும். இதை ஒட்டித்தான் நம்முடைய வழிபாட்டு தலங்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கும். எனவே நீர்நிலைகளோடு தான் நாம் தெய்வத்தை வணங்கிய மரபு தமிழர் மரபு. தமிழர்களுடைய வழிபாட்டு முறையிலும் பண்பாட்டு முறையிலும் இயல்பாகவே மழைநீர் சேகரிப்பு தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. நீர்நிலைகளுக்கான வரத்து வாய்க்கால்கள், போக்கு வாய்க்கால்கள் எல்லாம் நாம் இன்றைக்கு நெகிழி குப்பைகளால் கொட்டி திறந்தவெளி குப்பை தொட்டியாக கழிவு நீர் சாக்கடையாக மாற்றி இருக்கிறோம் என்பது இந்த நூற்றாண்டினுடைய பேரவலம். கோயில் எவ்வளவு தூய்மையாக புனிதமாக போற்றி நாம் பாதுகாக்கிறோமோ பராமரிக்கிறோமோ அதே போல நீர்நிலைகளை பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து சேர வேண்டும். மழைநீரை சேகரிப்போம், மனித குலத்தை காப்போம்.
0: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்திப்பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் வசுந்தரா முரளிதரன்.

0: நினைக்கிறது.
1: முத்தண்ண, என்ன இது, அந்த ஒரு பெட்டியை மட்டும் இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்களே?
2: அதுவா தம்பி, 1980-90களில் வந்த பாடல்களோட கேசட்டு, சிடிஸ், பாட்டு புக்கு, அதுல எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இருக்குப்பா.
1: அப்படியா? அப்ப உங்களை மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு தானே இந்த நல்ல செய்தி. நம்ம திருச்சி பண்பலை 102.1 தினமும் இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமையில லிசனர் சாய்ஸ்ல 80s 90s பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். போன போடுங்க, பாட்டை கேளுங்க.
2: ஆமா, எந்த நம்பர்ல?
1: திருச்சியோட முன்னிணைப்பு என்னான சுழி 431 104-102-1. அது மட்டும் இல்லாம இன்னொரு நம்பர் 240-102-1.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 3 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். இந்தியா அமெரிக்காவுடன் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர், பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சி, பரஸ்பர நல்லிணக்கம் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அறிமுகப்படுத்திய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவரின் காவலர் வண்ண விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், தொழில்நுட்பம் சார்ந்த விரைவான நீதியை வழங்க இந்த சட்டங்கள் வழிகோலுவதாக கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் வலியுறுத்தியுள்ளார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் மதுரை தூய்மை மாரத்தான் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்திற்கான மக்களவைத் தொகுதிகள் குறையும் என்ற அச்சம் எழுந்துள்ளதாக கூறினார். MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 72,627 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 13 தொடங்குகிறது. தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் நாளை தொடங்குகிறது. மாநிலத்தில் 1 முதல் 19 வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர் உட்பட 50,00,000 மேற்பட்ட பெண்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் மகாமக பெருவிழா வரும் 2028 மார்ச் 9 நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு பாரம்பரிய குழுவினர் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளனர். மத்திய தொல்லியல் துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 14 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது. கபினி அணையிலிருந்து காவிரிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணை முழு கொள்ளளவு 8 தருவாயில் உள்ளதால் உபரிநீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா கைப்பற்றியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது உங்கள் அபிமான இசை தூரல் நிகழ்ச்சி. சுவாரஸ்யமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் நேர்களின் அன்பு மின்னஞ்சல்கள் கடித அணிவகுப்போடு தான் வலம் வர காத்திருக்க இன்றைய இசை தூரல் நிகழ்ச்சி. திருச்சி FM ரெயின்போ 102.1 இல்லை.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேயர்களுடைய அன்பு மின்னஞ்சல் பகுதிக்கு முதல்ல போகலாம். இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். நேற்றைய தினம் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பான காலை மலர் நிகழ்ச்சியில் தகவல்கள் சிறப்பு, பாடல்கள் இனிமையோ இனிமை. 9 மணிக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில நாட்டுப்புற இசையும் நாதமும் என்ற தலைப்புல நையாண்டி மேள கலைஞர் எம் ஐயப்பன் ஐயா அவர்கள் நையாண்டி மேளம் வாசிப்பு

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

மணி 18 நிமிஷம் ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இசை தூரல். அடுத்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க குமரன் நகர்ல இருந்து எஸ் லக்ஷ்மி அவர்கள். வணக்கம். இன்னைக்கு சரிகமா ரசிகமா நிகழ்ச்சியில, அதாவது இன்னைக்கு நான் உங்க குறிப்பிட்டது நேற்றைய தினத்தோட நிகழ்ச்சியை பத்தி. சரிகமா ரசிகமா நிகழ்ச்சியில சென்ற வார தொடர்ச்சியாக ஹமீர் கல்யாணி ரகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள் 3 இசைந்து வந்தது காற்றலையில். தகவல்கள் பரிமாறிய விதம் சுவையோ சுவை. எந்த பாடல் வழங்க போகிறார்கள் அப்படிங்கிற ஆர்வம் பொங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருந்தோம். ஏணிப்படிகள் பல பாடல்கள் கண் இழந்த பிள்ளைக்கு சுசீலாவின் தேன் குரலில் என் மனதை சுண்டி இழுத்தது. கேட்டு வெகு நாளாயிற்று, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா இனிய உலகம் இனியும் தாங்குமா பகுதியில அபிராமி நீலவண்ணன் தமிழ் மாநில பூச்சி தமிழ் மரவன் பட்டாம்பூச்சியை பற்றிய சுவையான தகவல்களை பகிர்ந்தது சிறப்பு, வாழ்த்துக்கள். மங்கீர் உலகம் பகுதியில பொறுமை பற்றி பேச அழைத்த ராஜலட்சுமியுடன் தமிழ்ச்செல்வி பத்மாவதி வசந்தி இணைப்பில் வந்து பொறுமையை பற்றி பெருமையா பேசினாங்க. நாம பொறுமைனா கிலோ என்ன விலைன்னு கேட்கிற ஆளுங்க என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவங்க கருத்தையும் அதுல போட்டிருக்காங்க. குட்டி கதை சூப்பர், வாழ்த்துக்கள் ராஜலட்சுமி அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க குமரநகர். லட்சுமி அவங்களுடைய மின்னஞ்சலுக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். நீங்களும் இவங்கள மாதிரி மின்னஞ்சல் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா @trichy@gmail.com, மீண்டும் ஒரு முறை @trichy@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்களும் உங்களுடைய அந்த மின்னஞ்சலை தட்டிவிடுங்க.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம். அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.

8:31 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இசை தூரல். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா பெண்களுக்கு குறிப்பா பொறாமை ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே வந்து பரிச்சயமான ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா பெண்களுடைய கூந்தல்ல இயற்கையாவே மனம் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பழைய திரைப்படங்கள் திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வசனம்லாம் கூட இடம்பெற்றிருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் பொறாமை கொள்ளும் தகவல்களில் ஒன்றான உலகிலே நீளமான தலைமுடியை கொண்ட பெண் நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்தான். இதற்கு முன்னாடி உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த லலிலா நஸ்வரோவோ அப்படிங்கிறவங்க தான் நீண்ட தலைமுடிக்கு சொந்தக்காரவங்களாக இருந்தாங்க. இவங்களுடைய முடி நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 257.33 சென்டிமீட்டராக இருந்துச்சு. இவங்களுடைய இந்த கின்னஸ் சாதனைய முந்தி அடிக்கிற மாதிரி நம்ம நாட்டில் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த ரேணு தரியால் அப்படிங்கிறவங்க தான் இப்போ வந்து ஜெயிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா 8 அடி 10 அங்குலம் அதாவது 221 சென்டிமீட்டர் 271.50 சென்டிமீட்டர் நீளமுள்ள அப்படி ஒரு தலைமுடியை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம்லாம் எடுத்துக்கலாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2015 அப்புறம் தான் இதில் தனி கவனம் செலுத்தி வளர்க்கவே ஆரம்பிச்சிருக்காங்களாம். அவங்க கிட்ட போய் கேட்டிருக்காங்க நீங்கள் கின்னஸில் இடம் பிடிக்கத்தான் இப்படி முடியெல்லாம் வளர்த்தீங்களா அப்படின்னு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்திய பாரம்பரியத்தில் வந்து முக்கிய காரணமாக வந்து பெண்கள் தலைமுடி நீளமாக இருக்கணும் அப்படின்னு எங்கள் பாட்டி சொன்னதை ஞாபகம் இருந்துச்சு, அதனால நம்மளும் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாமேன்னு வளர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கையாக எந்த விஷயத்தையும் சேர்க்காமல் இயற்கை முறையிலேயே வந்து அந்த முடியை வந்து நான் வந்து வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன மாதிரி செஞ்சாங்க நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க கின்னஸில் இந்த விஷயத்துக்கு இடம் பிடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட தகவலோட இசைதூரல் நிகழ்ச்சியில் அருமையான ஒரு பாடலை கேட்டு வந்துடலாமா?

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: மணி 40 நிமிஷம் ஆயாச்சு. இசைத்தூரல் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். வானளாவிய கட்டிடங்கள் இல்லாத நாடுன்னு இப்ப எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இல்லையா. ஒவ்வொரு நாடுகளும், நாட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு மாநிலங்களும் போட்டி போட்டு வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்க இந்த நேரத்துல பூட்டான் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வானளாவிய கட்டிடங்களே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதார பலவீனமோ தொழில்நுட்ப வசதி இன்மையோ காரணம் இல்ல, தங்களது பாரம்பரிய கட்டிடக்கலை கலாச்சாரத்தை அடையாளத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற அரசோட நீண்டகால கொள்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிற பின்னணி மட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. பூட்டான்ல வந்து புதிய கட்டிடங்கள் கட்டும் போது பாரம்பரிய பூட்டான் கட்டிடக்கலை பாணியை பின்பற்றணும் அப்படிங்கிற விதிமுறை இன்றளவும் நடைமுறையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இன்னைக்கு நீங்க அங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரியான பாரம்பரிய அந்த தன்மையை வந்து மாத்தாத வகையில தான் கட்டிட அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கறத அவங்க ரொம்ப மனசுல வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். சோ பூட்டான் நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட இந்த தகவலோட இணைஞ்சிருப்போம் இசைத்தூரல் நிகழ்ச்சியில.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 3:45. இனி கேட்கலாம்.
1: பழங்குடிகள் நாளையொட்டி எழுத்தாளர் கோ நடராசன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, இன்று ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினர் தினம். வெகு தொலைவில் இருந்து பார்த்தாலும் நீல நிறத்தில் மலைகள் காட்சியளிப்பதால் நீலகிரி என்ற பெயர் ஏற்பட்டது. நீலகிரி என்றதுமே நமக்கு நீலக்குறிஞ்சிதானே நினைவுக்கு வரும். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகதப்புறா. இவை நீலகிரியிலும் அதையொட்டிய மேற்கு மலை தொடர்ச்சியில் மட்டுமே காண கிடைக்கக்கூடிய அரிய உயிரினங்களாகும். நீலகிரியில் பல்வேறு பழங்குடியினர்கள் வாழ்ந்தாலும் கூட அவர்களில் தனித்துவமானவர்கள் படகர்கள். மலைபடுகடாம் என்ற சங்க இலக்கியம் விருந்து ஓம்புவதில் இவர்களுக்கு ஈடு இணையற்றவர்கள் யாரும் இல்லை என்று குறிப்பிடுகிறது. படகர்கள் வாழும் சிற்றூர்கள் ஹட்டி என்றும் அழைக்கப்படும். அவர்கள் தங்கள் வீடுகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து நீண்ட தெருவாக இடைவெளி இல்லாமல் கட்டியிருப்பார்கள். ஊரில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் சேர்ந்து சமைத்து வெளியூரிலிருந்து வரும் விருந்தாளிகளுக்கும் உணவிடுவது அவர்களது வழக்கம். வெள்ளை நிற ஆடைகளே அவர்கள் விரும்பி அணிவது. ஆண்கள் வேட்டி கட்டுவார்கள், தலைப்பாகை அணிவார்கள். அவர்கள் போர்த்தி கொள்ளும் மேலாடையின் பெயர் துப்பட்டி. பெண்கள் வெள்ளை நிறத்தில் சேலை அணிந்து தலைக்கு வெள்ளை நிறத்தில் முக்காடு அணிந்து காட்சியளிப்பார்கள். இவர்களின் தாய் தெய்வம் ஹெத்தையம்மன். ஆண் தெய்வமாக ஹிரியோடையா என்ற தெய்வத்தையும் வணங்குகிறார்கள். இவர்களின் அடிக்கு சென்று பார்த்தால் சிவன், முருகன், மாரியம்மன் போன்ற தெய்வங்களுக்கு ஆலயங்களும் வழிபாடுகளும் நடைபெறுவதை காணலாம். தீமிதித்தல் வழிபாடும் உண்டு. திருவிழா நாட்களில் ஆணும் பெண்ணும் வட்ட வடிவமாக நின்று ஆயிரக்கணக்கில் நடனம் ஆடுவார்கள். அந்த நடனம் பார்ப்பதற்கு மிகவும் உயிரோட்டமாகவும் நளினமாகவும் இருக்கும். இவர்களுடைய மொழி படக மொழி, கன்னடம் சார்ந்த திராவிட மொழி. இவர்களுக்கு எழுத்து பயன்பாடு இல்லை என்றாலும் நிறைய வாய்மொழி இலக்கியங்களை படைத்திருக்கின்றனர். நிகழ்காலத்தில் இவர்களுடைய பாடல்கள் ஆயிரக்கணக்கில் யூடியூபில் கொட்டி கிடக்கின்றன. இவர்கள் அடிப்படையில் உள்ளுகுடி மக்கள். ஆங்கிலேயர் வருகைக்கு முன் சாமை, ராகி, கோதுமை போன்றவற்றை பயிரிட்டனர். தற்பொழுது உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் போன்ற மேற்கத்திய காய்கறிகளை உற்பத்தி செய்வதில் வல்லவர்களாக இருக்கின்றனர். தேயிலையும் பயிரிட்டு வருகின்றனர். அதனால் இவர்கள் தங்கள் வாழும் பகுதியை செல்வ செழிப்பாக மாற்றியுள்ளனர். இவர்களுடைய தொழில் நேர்த்தி மற்றும் கடின உழைப்பு, தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் திறன் ஆகியவை தான் இவர்களுக்கு இந்த மிகப்பெரும் வெற்றியை ஈட்டி தந்திருக்கின்றன. படகர்கள் கல்வி அறிவு பெற்று பல துறைகளில் முன்னேறி வாகை சூடியிருக்கின்றனர். ஆயிரக்கணக்கானவர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்கின்றனர். ஆனால்

0: தங்கள் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் விடாமல் பாதுகாத்து வருகின்றனர். இன்னொரு முறை உங்களுக்கு உதவி செல்ல வாய்ப்பு கிடைத்தால் இவர்களோடு உரையாடி பாருங்களேன். நன்றி, வணக்கம்.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இசை தூரல். வணக்கம். நேற்று இணையதளம் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசிய முனைவர் இதே கீதம் ராமானுஜம் அவர்கள் படிப்பின் முக்கியத்துவம் பற்றி சிறப்பா பேசினாங்க. மடல் மாணிக்கம் நிகழ்ச்சியில நேர மேலாண்மை பற்றி கூறிய விதம் ரொம்பவும் சிறப்பா இருந்தது. உழவர் உலகம் நிகழ்ச்சியில மேச்சேரி ஆடுகள் வளர்ப்பு பற்றிய தகவல்கள் அருமையா இருந்தது. ஆடு வளர்ப்பில பதிவேடுகளின் பராமரிப்புகளின் அவசியம் பற்றிய தகவலும் ரொம்ப பயனுள்ள வகையில இருந்தது. இரவு இசை இனிமை அருமை வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு அப்படி எதுக மோனையா அருமையா அனுப்பியிருக்காங்க ஜிமெயில. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டை திருவானைக்கோவில் பகுதியில இருந்துதான். இவங்களுடைய மின்னஞ்சலுக்கு நம்ம ஒரு நன்றி வாழ்த்துக்களை சொல்லலாம். இவங்கள மாதிரி நீங்களும் வந்து airtrichy@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய மின்னஞ்சலை தட்டி விடுங்க. கிட்டத்தட்ட இசை தூரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நெருங்கிட்டே இருக்கும். ஒரு அழகான பாடலோட நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இதுவரை உங்களோட நான் அன்புடன் மரியா. இணைந்திருங்கள் நேர்களே திருச்சி FM Rainbow 102.1.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. வரும் 15ஆம் தேதி நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில், தேசபக்தி, ஒற்றுமை, கலாச்சார பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார். வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை இளம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் தேசத்தை ஒன்றிணைத்ததாக தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில் நிலங்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் புனரமைக்கப்பட்ட கிழக்கு கோபுர வாசலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்து பேசிய அவர், தமிழகத்தில் திருக்கோவில் திருப்பணிகள், கோவில்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி, குளங்களை சீரமைப்பது உள்ளிட்டவை தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்றார். நாமக்கல்லில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இன்று தொடங்கி வைத்தார். 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஓட்டத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்களில் ஈடுபடுவோர் மீது 2 ஆண்டு சிறை உள்ளிட்ட தண்டனைகள் விதிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் எச்சரித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5 கருட சேவை இன்றிரவு நடைபெறுகிறது. அமெரிக்காவில் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. உயரம் தாண்டுதலில் வசந்தகுமார் மெஹ்வால் வெள்ளிப்பதக்கத்தையும், நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ்கான் வெண்கலப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். ஈட்டி எறிதல் போட்டியில் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும் போதும், நம்ம இருட்டுல நடந்தாலும் இமயத்துக்கே போயிடலாம் அப்படின்னு நான் சொல்லல, எங்கேயோ யாரோ சொன்னதை கேட்டு வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தா இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க. இது என்ன நிகழ்ச்சி? வண்ண கோலங்கள். வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு நம்ம குறுக்கெழுத்து போட்டி விளையாட காத்திருக்கோம். நமக்காக கேள்விகளை கொண்டுட்டு சூப்பரா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன மாதிரி கொண்டு வர்றாங்க அப்படிங்கறது அவங்க சொல்லி நம்ம கேட்போம்.
1: வணக்கம் வணக்கம் நேயர்களுக்கும் வணக்கம், உங்களுக்கும் வணக்கம். எனக்கு புரியல, சூப்பரா கேள்விங்களா? அந்த சூப்பர் யாருக்கு?
0: அந்த சூப்பர் நீங்க
1: அந்த நம்பிக்கை வந்து நேயர்களுக்கு இருக்கணும் அப்படின்ற நம்பிக்கையோட நானும் ஆரம்பிக்கிறேன். அது இன்னைக்கு குறுக்கெழுத்து போட்டி வந்து பொதுவா இது இந்த மாதிரி கேள்வியில யாராவது கேட்டு அதுக்கு வந்து பதில் நம்ம தேடி கண்டுபிடிச்சு எழுதும் போது செம்ம சுவாரஸ்யமா இருக்கும். இன்னைக்கு கேள்வியவே நம்ம எடுக்கணும் அப்படிங்கும் போது அது வேற லெவல்ல இருந்தது. சரி, இப்ப வந்து நேயர்களுக்கு எப்படி நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து சொல்லிடலாம். மூணு, அதாவது மூணு பாக்ஸ், மூணு அதாவது ஒன்பது கட்டம் மொத்தமா. நான் நம்பர் வந்து எழுதிக்கோங்க. மே அதாவது இடம் இருந்து வளமா 1 2 3, திரும்ப கீழே வந்து 4 5 6 7 8 9 அப்படி வந்து நீங்க எழுதிக்கோங்க. இதுக்கான கேள்விகளை நான் கேட்டுறேன். கேள்வி எல்லாமே நான் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு பாட்டுக்கு அப்புறமா நீங்க பதில் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வரலாம். அதாவது முதல்ல வந்து 1 2 3 அதாவது ஒன்பது கட்டம் போட்டுக்க போறீங்க. இதுல மேல் இருந்து கீழ் ஒன்னா நம்பர்ல வந்து முருகனோட இன்னொரு பெயர், கடவுள் முருகருடைய இன்னொரு பெயர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடம் இருந்து வளம் அதே ஒன்றுக்கு வந்து என்ன அப்படின்னா கொக்கரக்கோ பறவை, அதோட பேரு அங்க எழுதிக்கோங்க. அடுத்ததான் இடம் இருந்து வளம்லயே நான்காவது நம்பருக்கு வந்து அதிர்ஷ்டம்.
0: சரி,
1: அப்புறமா வளம் இருந்து இடம்க்கு ஒன்பதாவது கட்டத்துல குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பல வண்ணங்கள்ல இருக்கும், விளையாடுவாங்க இதை வச்சு. புரிஞ்சுதா?
0: எனக்கு நல்லாவே புரிஞ்சுது, இது நேயர்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இன்னும் கூடுதல் என்னன்னா அந்த ஒன்பது கட்டம் எப்படி போடணும் அப்படின்னா மூன்று மூன்றா போடணும். எங்கிட்ட பார்த்தாலும் மூணு தெரியணும். அந்த மாதிரி மூன்று மூன்றா போட்டு ஒன்பது கட்டத்தை வந்து நீங்க முதல்ல போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நாம சொன்ன அந்த கேள்வியை சார்ந்து நீங்க அப்படியே ரொம்ப ஆரம்பிச்சீங்க அப்படின்னா விடை அழகா உங்க கையில வந்து உட்காந்துரும். அப்படியே அந்த கையோடயே நீங்க வந்து தொலைபேசி அலைபேசி எடுத்து 4431 என்ற எண்ணில் அறிமுக நேரிலும் மற்ற நேர்கள் 246 102 1 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். திருச்சி FM ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சிக்கு விளையாடலாம் வாங்க.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: வண்ணக்கோலங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு குறுக்கெழுத்து போட்டி விளையாண்டுட்டு இருக்கோம். நம்ம கூட விளையாடுறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்திரலாம்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். சொல்வது யாருங்க?
2: மணப்பாறல இருந்து சுதா பேசுறேன்.

0: சுதா, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் துணி பேசிட்டு இருக்கேன், டெய்லரிங் ஒர்க்.
0: நல்ல வேலை, உங்க கூட தான் பேசிட்டு இருக்கேன்னு என்ன மாதிரியே நகைச்சுவை பண்ணிருவீங்களோன்னு பயந்துட்டு.
2: ஓ, அது நகைச்சுவைங்களா?
0: ஆமா ஆமா.
2: சரி, சொல்லிட்டீங்கல்ல, இனிமே சிரிச்சிடுறேன்.
0: அவ்வளவுதான்.
2: சரி சுதாமா, நீங்க வந்து கட்டம்லாம் கட்டி அதுக்கு நிரப்பி எல்லாம்
1: விட்டுட்டீங்களா?
2: நிரப்பியாச்சுங்களா? சரி, ஓகே. அப்ப ஒன்னு மேலிருந்து கீழ் முருகனின் ஒரு பெயர். சூப்பர். அப்ப ஒன்னு இடம் இருந்து வளம் கொக்கரக்கோ பறவை. சரி, ஓகே. அதே மாதிரி ஒன்பது வளம் இருந்த இடம் குழந்தைகளுக்கு பிடித்தது பல வண்ணங்கள்ல இருக்கும். எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்களோ. நாலு வந்து இடம் இருந்த வளம்ல அதிர்ஷ்டம்.
0: இப்ப தெரியுதுங்களா என் நகைச்சியோட பவர் உங்களுக்கு? வாழ்த்துக்கள் சுதா, வாழ்த்துக்கள்
2: சுதாவா, வாழ்த்துக்கள். இதே மாதிரி வந்து இப்ப அடுத்த நேயர்களுக்கான கட்டத்தை வந்து கட்டிடலாம்.
0: நகைச்சுவை சொல்லவா?
2: சொல்லுங்க,
0: சொல்லுங்க. நேயர் வந்தாதான் சொல்லுவேங்க, உங்களுக்கு சொல்ல மாட்டேன்.
2: போங்க. என்னங்க நீங்க எனக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே கடைசியில நீங்க. சரி, அடுத்த நேயர்களுக்கான கட்டம் வந்து எப்படின்னா இதே தான், இதே பேட்டர்ன் தான். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு ஒன்பது நம்பருக்கு கட்டம் போட்டுருங்க. என்னமா
0: இல்ல, எங்கிட்டு பார்த்தாலும் மூணு மூணா தெரியும்னாதான்.
2: இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று மேலிருந்து கீழுக்கு வந்து கரைந்து அழைக்கும் ஒரு பறவை.
0: சரி,
2: மேலிருந்து கீழ. அதே மாதிரி மேலிருந்து கீழுக்கு இரண்டு, இரண்டாவது நம்பர் இருக்கு இல்லையா, அதுல மேலிருந்து கீழுக்கு வந்து சுவடு. இதுக்கு மறுபெயர் என்னவோ அது.
0: சரிங்க.
2: இடம் இருந்து வளம் ஒன்றாம் நம்பருக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரத் சந்தியா நடிச்ச ஒரு திரைப்படம்.
0: சரிங்க, சொல்லும் போதே சிரிப்பு சிரிப்பா வருது.
2: அதே மாதிரி ஒன்பது கீழ் இருந்து மேல், ஒன்பதாம் கட்டத்துல இருந்து கீழ் இருந்து மேலுக்கு வந்து அலைகள் இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க கட்டத்துல நிரப்பி நீங்க எங்களுக்கு பதில் சொல்லலாம். சுழி நான்கு மூன்று ஒன்று அப்படின்ற இந்த முன்னிலை பெண்ணோட 246 102 1 240 102 1 அப்படின்ற இந்த எங்களுக்கு அழைத்து

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC apply.
4: எல்லாரும் விரும்பும்படி உண்மையான தள்ளுபடி, சேவிங்ஸ் பண்ணும்படி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

0: 4:21 தாண்டி போய்கிட்டு இருக்கோம். நம்ம வண்ண கோலங்கள் கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னைக்கு குறுக்கெழுத்து போட்டியில மூணு மூணு கட்டங்களா கொடுத்துருந்தோம் இல்லையா? இப்ப யாரு வந்து விளையாடுறதுக்கும் பதில் சொல்றதுக்கும் காத்திருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சக்கரமணி பேசுறோம்.
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? விளையாட தயாரா?
2: சூப்பரா இருக்கும் சக்கரபாணி. இப்பதான் கேக்கலாம் நினைச்சீங்க, நாங்களும் இருக்கோம் அப்படின்னு தப்பிச்சிட்டீங்க, சிரிச்சிட்டீங்களா? சரி, எப்படி இருக்குது அந்த பகுதியில? மழை வர மாதிரி இருக்கா இல்லையா? வெயில் தான் அடிக்கு. வருமா வராதா? வராது. ஆனா விடை இப்ப வரும்ல உங்கள்ட்ட இருந்து. கொடுங்க பாப்போம் அந்த விடைய.
1: கரையும் பறவை காகம். பரத்து சந்தியா எடுத்து காதல் புறம்.
2: அப்படியா?
0: நன்றி
2: நன்றி.
0: ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டோம்.
2: அது ஒரு பக்கம். நம்ம வேற நகைச்சுவை பண்றோம்ல, இந்த பதிவை வேற தவிர்த்தீங்களா? அடுத்து வேற நம்ம சொல்லிருக்கோம் நம்பிக்கை அப்படிங்கறது ஒண்ணு வேணும்னு. அதனால நேயர்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையோட வர்றாங்க. அந்த நம்பிக்கை அவங்கள காப்பாத்துது அப்படின்னு சொல்லலாம்.
0: ஓகேங்க, அந்த நம்பிக்கையை வந்து அவங்க காப்பாத்துவாங்க. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்றோம்.
2: அடுத்த கட்டத்துக்குன்றது வந்து அடுத்த கேள்விக்கு.
0: அடுத்த இல்லங்க, அடுத்த கட்டம் அப்படின்னா கட்டமே எக்ஸ்ட்ரா போடணும். நாலு கட்டம்
2: போடு.

16, 7, 8, 16 கட்டங்கள் நம்ம வந்து இதுல நிரப்ப போறோம். சரிங்களா? இதுல வந்து முதல் கேள்வி வந்து என்ன பாத்தீங்கன்னா, முதல் கட்டத்துக்கானது இடம் இடந்து வளம், அதுக்கு வந்து மலர் அப்படின்ற வார்த்தைக்கு

0: அதுக்கு வந்து மலர் அப்படின்ற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல என்னவோ அது.
1: சரிங்க,
0: ஓகேங்களா. அதே மாதிரி மேலிருந்து கீழ், அதுல மூன்றாவது கட்டத்துல வெளியூர் செல்லுதல்.
1: சரிங்க,
0: எதுல அது? அது அவ்வளவுதாங்க, வெளியூர் செல்லுதல்ங்க.
1: சரி,
0: கீழிருந்து மேல், அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூணாவது கட்டத்துல இருந்து கீழிருந்து மேல் வந்து டேஷ் ஊர கல்லும் தேயும். ஓகேங்களா. அடுத்து கீழிருந்து மேலே தான் திரும்பவும் பதினாறாம் எண்ணுக்கானது இது. பதினாறு கீழிருந்து மேல வந்து சமையல் உப்பு அப்படிங்கறத விட வேதியியல் பெயர் என்ன அப்படிங்கறது தான் டேஷ் குளோரைட் அப்படிங்கறது தான்.
1: விரும்புற நேர்களும் வாங்க விளையாடலாம். பண்ண கொளங்கள் நிகழ்ச்சி, திருச்சி FM Rainbow 102.1.

0: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
1: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 4:30 ஆயிடுச்சு, அரை மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க வண்ண கோலங்களில். இன்னைக்கு குறுக்கெழுத்து போட்டி.
1: ஆமாங்க, குறுக்கெழுத்து போட்டியில இப்ப அடுத்த கட்டமா நம்ம வந்து 4x4 வந்து நம்ம விளையாண்டுட்டு இருக்கிறோம். அதுக்கான கேள்விகளையும் நம்ம கொடுத்துட்டோம். நேர் யார் இருக்கிறாங்க விளையாடுறதுக்கும் பதில் சொல்றதுக்கும் அப்படின்றத பாத்துலாம். வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம், நான் சென்னையில இருந்து அந்தோணி ராஜ் பேசுறேன்.
0: அந்தோணி ராஜ் அவர்களே,
1: இருந்தேன்
0: நினைப்பீங்க. தப்பு பண்றீங்க, நாங்க வந்து கொஞ்சம் இறங்கி வரோம். 3x4 போனீங்க, திருப்பி அப்படி ரிவர்ஸ் கியர் போட்டு 3x3 நாங்க வர்றோம். அதாவது அந்த 3 இல்லங்க, வாய்ப்பு இல்ல ராஜா. ஆமா, இது வந்து 9 கட்டம், கட்டங்களோட எண்ணிக்கை 9. 3x3 எந்த பக்கம் பார்த்தாலும் 3x3 கட்டம் இருக்கணும் அப்படிங்கறது தான் சொல்லிட்டேன். இப்ப வந்து 1, 2, 3 அதாவது இடம் இருந்து வளம், 1, 2, 3 அப்படிங்கிற அந்த பாக்ஸ்குள்ள என்னென்ன எழுத்துக்களை போடணும் அப்படிங்கறதுக்கான குறிப்பு. இது ஒரு நாடு, ஆனா அந்த நாடு நான் சொல்ல மாட்டேன், அதான் விடை நீங்க சொல்லணும். அந்த நாட்டோட தலைநகர் மாஸ்கோ. இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்க 7th எண், அந்த 7th எண்ணும் எப்படின்னா இடம் இருந்து வளம், இடம் இருந்து வளம் அந்த 3 டப்பாக்களை இருப்பணும். அதுல ஒரு ஒரு ஆமா, அத நான் டப்பாவே மாத்திட்டு கட்டறது
1: கடுகு சீரகம் சோம்பு
0: அதெல்லாம் போற அஞ்சல பெட்டி மாதிரி நினைச்சுக்கங்க. இது வந்து 9.5 பெட்டிங்க, சரிங்களா?
1: 9.5
0: கீழ இருந்து 7, 8, 9 அப்படிங்கிற கட்டங்கள் அரப்புறதுக்கு வந்து திரை அல்லது ஓவியம் அப்படி கூட சொல்லலாம். இது வந்து நீங்க அப்படி யோசிச்சீங்கனாலே இந்த 3 எழுத்து கொண்ட அந்த ஒரு சொல் கிடைச்சிரும். அடுத்துதான் மேலிருந்து கீழ் 3rd எண், 3 என்ற

ஒரு கட்டத்துல இருந்து அப்படியே அடுத்தடுத்து கீழே கீழே மேலிருந்து கீழே அப்படி இறங்கி வந்தீங்கன்னா டேஷ் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு சொல் அடல் இருக்கு இல்லையா, அது யார் சொன்னான்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல முத வார்த்தை வந்து என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுல போட்டீங்கன்னா ஃபில் ஆயிடும். அடுத்ததா வலம் இருந்து இடம், ஆறாம் எண் இடைப்பட்ட கட்டம் இருக்கும் நினைக்கிறேன். அந்த இதுல வந்து ஆறு ஐந்து நான்கு அப்படி எடுப்பீங்களா? இல்ல இல்ல, வலம் இருந்து இடம் ஆறுல ஆரம்பிச்சு அப்படி போகணும். அப்ப வந்து அது என்னன்னா மழைக்கு முன் பறக்கிற ஒரு பூச்சி, விடை தெரிஞ்சா வாருங்கள். சுழி 4 3 1 240 102 1 அல்லது 246 102 1. இது திருச்சி FM ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: நீங்க டீ குடிச்சிட்டீங்களா?
4: நீங்க விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: அது ஒண்ணு வந்து ஈசன்மா, இன்னொன்னு யாரும் உரை யாரும் கேடி, ரெண்டுதான் தெரியும்.
4: யாரும் இல்ல, என்ன வார்த்தை அது?
3: கரெக்ட்டா சொல்லுங்க.
5: யாரும் உரை யாரும்னு போடணும்.
3: யாரும்
5: யாரும்
3: ரூவா
5: யாரும் ஊரே யாரும் கேடி.
3: அடுத்த பதில் என்ன சொன்னீங்க?
5: ஈசன். ஈசல் அது ஈசன் மலைக்கு
3: முன்னாடி. அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கா? மழைக்கு முன் வர பறக்கிற பூச்சி என்ன? ஈசலுக்கு பதிலா இப்ப நீங்க வந்து சொல்லிட்டீங்க. இப்ப வந்து அந்த கட்டத்துல ரூ கிடையாது, தூ வந்துருச்சு இல்லையா? இப்ப மழைக்கு முன் பறக்கும் பூச்சி என்ன? அப்படி யோசிங்க.
4: தூள ஆரம்பிக்க கூடிய ஒரு பூச்சி.
3: சரி சரி, நல்லது நல்லது, நல்ல முயற்சி. இணைப்புலதுக்கு நன்றிங்க. அடுத்த வர நேயர் வந்து கரெக்டா சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி பாப்போம். வருக வணக்கம்.
6: நல்லா
3: இருக்கும். யாருங்க?
6: நான் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு திருவாளம்பொழி சாந்தி ரமேஷ்.
4: ரமேஷ் ஐயா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதாவது என்னன்னா, இது 9 கட்டமா. இதுல வந்து முதல் இது இடமிருந்து வளம்க்கு வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு நாடு. இந்த நாட்டோட தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்கோ. இடமிருந்து வளம் 3 எழுத்து. இந்த நாட்டோட தலைநகரம் மாஸ்கோ.
6: 3 எழுத்துங்களா?
4: ஆமா.
3: நீங்க இனிமேல் தான் கட்டமே போட போறீங்களா?
4: இவங்கதாங்க மாட்டி விடுறாங்க, பாத்துக்கோங்க. நான் நல்ல பிள்ளை, எல்லாருக்கும் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாமே கொடுத்திருந்தேன். மாட்டி விடுற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைதான் மாறியாங்க. இப்ப யாரு வந்திருக்காங்க இணைப்புல, பதில் தெரியுதா அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம். இருவருக்கும் மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம். யாருங்க?
7: பெரம்பலூர் தர்மராஜ்.
3: தர்மராஜ் ஐயா விடையோட வந்திருக்கீங்க
7: அப்படித்தானே?
3: சொல்லுங்க
4: சொல்லுங்க.
7: ரசியா தும்பி.
3: சூப்பர்.
4: யாதும் வந்து சொல்லிட்டாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், அது சொல்லிட்டாங்க. இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. 7 வந்து இடமிருந்து வளம், அதுக்கானதுதான். ஓகேங்களா? ஒரு ஓவியம் இதெல்லாம் இருக்குன்னா அத வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஒரு ஓவியத்தை
3: படம். நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: பாருங்க, இந்த மாதிரி ஈஸியா,
3: அதாவது நீங்க வந்து இருங்க.

0: பிசி அப்படின்னா ஒரு நேயர் தான் ஜெயிக்க முடியும். இப்ப நாங்க மாடரேட்டா ஒரு க்வெஸ்சன் கொடுக்கறோமா, மூன்று பேர் இணைப்பு கிடைச்சு மூன்று பேர் வெற்றி வாய்ப்பை பகிர்ந்துக்கிற ஆனந்தம் இருக்கே, அழாது இன்பம் போங்க.
1: யாருக்கு மொத்தத்துல நீங்க கேட்டு கேள்வி கஷ்டங்கறதெல்லாம் இல்ல, எல்லாரையும்
0: எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல, அந்த ஒரு உயர்ந்த நோக்கம் தான். வேற ஒண்ணு,
1: அடுத்த உயர்ந்த நோக்கம் என்னவா இருக்கு அப்படிங்கறத பாக்கலாமா? அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து நான்கு கட்டம், இதுவும் அடுத்து நாங்க வந்து ஒரு படி மேலதான் எப்பயுமே.
0: சரிங்க சரி,
1: நாலு கட்டம், நாலு புள்ளி நாலு நாலு வரிசை வச்சு நீங்க மொத்தமா வந்து எத்தனை போடுவீங்க? பதினாறு கட்டம் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இதுல வந்து என்னன்னா பத்தும் பதினொன்னும் நீங்க வந்து அதுல எதுவுமே இருக்காது கட்டத்துல. பத்தாவது கட்டமும் பதினோராவது கட்டத்தையும் நீங்க கிராஸ் பண்ணிருங்க, அதுல வார்த்தைகள் கிடையாது, எழுத்து இல்லை. சரியா? இப்போ ஒன்றாவது எண்ணுக்கான மேலிருந்து கீழ்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 60 வினாடிகள் கொண்டது.
0: சரிங்க,
1: என்னது அப்படிங்கறத நீங்க வந்து பண்ணணும். சாரி, இது வந்து இடம் இருந்து வளம். பதிமூன்றாவது கட்டத்துக்கு இடம் இருந்து வளத்துல திரிகடுகத்துல இது ஒண்ணு.
0: சரிங்க,
1: ஓகேங்களா. அடுத்து கீழிருந்து மேல் வந்து என்னன்னா கோவில்ல வழிபடக்கூடிய சிவ வடிவம், அது
0: எந்த எண்?
1: இது வந்து 16
0: அப்படி சொல்லுங்க,
1: 16. சரியா? அடுத்தது வடம் இருந்து இடம் வந்து என்ன அப்படின்னா ஒரு ராசி, இது வந்து 8வது எண்ணுக்கானது.
0: சரிங்க,
1: சரியா, அவ்வளவுதாங்க. இதுல மேலிருந்து கீழ் வந்து 1வது எண்ணுக்கு ஒண்ணு இருக்கும். நீங்க இதெல்லாத்தையும் ரொப்புனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வார்த்தை வந்து நிக்கும். அது என்ன வார்த்தைங்கறத சஸ்பென்ஸா நம்ம வச்சிருக்க போறோம், அதுக்கு கேள்வி கிடையாது. ஆனா அதுவே ஃபார்ம் ஆனதுனால அதுக்கான பதில நீங்க வந்து சொல்ல போறீங்க. சொல்லி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு எண்ணோட 246-102-1, 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாலு மணி 50 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு, கேட்டடைஞ்சிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது வண்ண குழந்தைகள்ல குறுக்கெழுத்து போட்டி விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கேட்ட அந்த கேள்விக்கான பதில்களோட யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்துலாம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். இணைப்பு கிடைச்சிருச்சு, பேசுங்க.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க? சரவணன் சார் விளையாட தயாரா? நீங்க பதில்கள்லாம்
5: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: சரி, ஓகே. அதாவது ஒன்று வந்து இடமிருந்து வளம்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 வினாடிகள் கொண்டது ஒரு என்னவோ அது, சரிங்களா?
4: கடிகாரம். ஐயா, எத்தனை எழுத்து வருது? கடிகாரம் 5 இல்லையா? எழுத்துக்கள் நமக்கு 4 தானே வேண்டும்.
3: 60 சேர்ந்தது ஒரு
4: என்ன?
3: என்ன
4: என்ன? கடிகாரத்தை விடுங்க, கடிகாரத்துக்குள்ள போங்க. அதுல ஒரு வினாடி என்பது, அதாவது 60 வினாடி என்பது ஒரு என்ன? ஒரு டாஷ்.
5: இன்னும் இல்லை மேடம்.
3: சரி, ஐயா வந்து அந்த கடிகாரத்துல உள்ள முக்களை மட்டுமே
4: நாங்க பாப்போம், அது உள்ள போய் ஆராய்ச்சி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நேருக்கு வழி விட்டு இருக்காரு நினைக்கிறேன். அடுத்த நேரத்தை கேப்போம். மருக வணக்கம். சலீம், நீங்க விடை சொல்லுங்க. அதாவது
3: எனக்கு வந்து ஒரு பெரிய நிம்மதி என்ன அப்படின்னா
4: நான் வச்சிருந்த க்ளூ வந்து வரல. அதான
3: அதே தாங்க வாழ்த்துக்கள்.
4: என்ன ஒரு ஆனந்தம்,
3: எனக்கு நிஜமாவே நிம்மதியா இருக்குங்க. அவங்க வந்து ஒரு பெரிய க்ளூ ஒண்ணு ரெடி பண்ணிருந்தாங்க.
4: இது என்ன என்ன காய்க்கிறதுல இவர் நேர பாராட்டம் மறந்துட்டீங்க. பாராட்டுக்கள் சலீம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: இல்ல நீங்க என்னமோ ஒரு க்ளூ வச்சிருந்தீங்களா, அது என்ன?
4: பரவாயில்ல பரவாயில்ல, நேர்கள் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க, விடுங்க.
3: அந்த க்ளூ மட்டும் ஒரு தடவை கேட்கணும்.
4: அதாவதுங்க புதிய பறவை படம் இருக்கு இல்லையா?
3: ஆமாங்க,
4: அது எவ்வளவு அருமையான ஒரு படம், எல்லாருமே பாத்துருப்போம். அந்த படத்துல வர ஒரு பாடலுங்க, அதாவது ஒரு என்ன நல்ல பாடல், எங்கே டாஷ் எங்கே டாஷ் அந்த ரெண்டாவது வார்த்தை தான், அந்த பாடல்ல வர்ற வார்த்தை தான் விடை அப்படின்னு சொல்ல சந்தோஷமா
3: சொல்லிட்டீங்களாங்க. இப்பதாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு.
4: சரி, அது
6: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC apply.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா

0: அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நல்ல உள்ளங்களுக்கும், பங்கு பெற முயற்சித்த நேர்களுக்கும், பங்கு பெற முயற்சித்து அதுல ஜெயிச்ச நேர்களுக்கும், கேட்டு ரசித்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் நேர்களே. உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் அன்புடன் மரியா.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி. Hello!

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு. ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். மாணாக்கரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையுடன் கூடிய தேர்வு முறைகளை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமை விவகாரங்கள் குறித்து அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்துக்கு பின்னர் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், முகமையின் நிர்வாக கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்றும் செயல்பாடுகளை திறம்பட சீரமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவுத்துறை புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று சென்னை இந்திய தொழில்நுட்பக் கழக இயக்குநர் திரு காமக்கோட்டி தெரிவித்துள்ளார். சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு பொறிகளால் மனிதனின் துணையின்றி தனித்து இயங்க முடியாது என்பதால் இந்த துறை வேலை இழப்புகளை ஏற்படுத்தாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். திருவாரூர் சமூக நீதி விடுதி மாணவிகளுக்கு அரசு போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களை வழங்க மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் மாவட்ட நிர்வாகத்தை அறிவுறுத்தியுள்ளார். விடுதியில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள், உணவின் தரம் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார். தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை ஒதுக்கீட்டு ஆணை பெற்ற மாணாக்கர் வரும் 13ஆம் தேதிக்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரிக்கு நேரடியாக சென்று அசல் சான்றிதழ்கள் மற்றும் கல்விக் கட்டணத்தை செலுத்தி சேர்க்கை பெற வேண்டும் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. கலந்தாய்வு மற்றும் ஒதுக்கீடு குறித்த விளக்கங்கள் tneaonline.org இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் பாரம்பரிய நெல் திருவிழா இன்று நடைபெற்றது. பெண் விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் வகைகள், இயற்கை விவசாயத்தில் விளைந்த கிழங்கு வகைகள், தானியங்கள், கனிகள் மற்றும் அவற்றிலிருந்து தயாரிக்கப்பட்ட தின்பண்டங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் உதகையில் பூர்வீக குடிமக்களின் சர்வதேச திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் இடம்பெற்ற கண்காட்சியில் தோடர் எம்ப்ராய்டரி ஆடைகள், மண்பாண்டங்கள், ஓவியங்கள், இசைக்கருவிகள், மலைத்தேன், சிறுதானியம் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதியில் தென்னிந்திய அளவிலான சிலம்பம், கராத்தே மற்றும் யோகாசன போட்டிகள் இன்று நடைபெற்றன. வயது அடிப்படையில் 3 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றனர். கனடாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி, நியூசிலாந்தின் மைகேல் வீனஸ் இணை பிரான்ஸ் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

மேகமூட்டத்துடன் வாதம், கூட திரும்பும் பறவைகள், சுட சுட தேநீரோடு மனதிற்கினிய கானங்களை கேட்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு. இது திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன் மாலை.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டிருக்கிறீங்க. இது பொன் மாலை. மண்ணில் உதித்த என் வானத்து தேவதையே, உன் பாதச்சுவடுகளால் என் வெற்று பாதை பூஞ்சோலையானது.

திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆகஸ்ட் 5 முதல் 15 வரை. மேலும் பழைய

பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை. ஐந்து மணி 14 நிமிடம் கிட்ட நினைச்சிருக்கிறீங்க. திருச்சி FM ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. வாசிக்க நீ இருந்தால் வாடிய என் கவிதைகளும் வனமாகும், நேசிக்க நீ ஒருத்தி இருந்தாலே என் வாழ்வு வரமாகும்.

மணி 18 நிமிடம். கேட்டிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. இது பொன் மாலை. முடிவே இல்லாத காதலும் பிரிவே இல்லாத வாழ்வும் உன்னிடம் மட்டுமே வேண்டும்.

பொன் மாலை கேட்டுட்ருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தீராத தாகத்திற்கு அமிர்தமாய் வந்து வாழ்வின் அர்த்தமே ஆனாய்.

0: நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு வருங்காலம் வசந்தமாக.
1: வணக்கம் நேயர்களே, நான் சுந்தரேசன். என்னுடைய தொழில்துறை அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நாளை காலை 9 மணிக்கு உங்கள் ரெயின்போ எஃப்எம்இல்.
0: நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கலாம். 4431 இணைப்பு எண்ணோடு தொட்டு வாங்க 240-102-1 வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களது சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். 938-546-102 எனக்கு. தொழில் முனைவோர் என் சுந்தரேசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி நாளைக்கு காலையில 9 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1.

மாலையோடு இணைஞ்சிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. விழிகளால் பேசிய அந்த தேயாத நிலவு என் மௌன கவலைகளை புன்னகையாய் மாற்றியது.

மாலை கேட்டு இணைஞ்சிருக்கிறோம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. உன் குரல் கேட்கும் போதெல்லாம் என் மனதுக்குள் 1000 ராகங்கள் தானாக இசைக்கின்றது.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை காலை 6:55.
3: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
4: ஒரு நாடுக்குள் எத்தனை கனவு,
3: நேற்றைய நிழல்
5: இன்றைய நிஜம்,
3: நிகழ்வுகளின் தொகுப்பாய் நாள் மலர்.
5: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வர்ணபுரி சேலம், கான்டாக்ட் 9444007555.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. இல்லத்தின் இருள் நீக்கும் மக்களச்சுடரே, இன்பம் மருளும் நல்வாழ்வின் ஒளியே, குத்துவிளக்காய் என்றும் என் வாழ்வே.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை. திருச்சி FM ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 RGS காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: RGS காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம்.
2: RGS காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
0: 5:45 கிட்ட நினைச்சிருக்கீங்க திருச்சி FM ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. 100 ஜென்மங்கள் கடந்தும் தொடரும் நம் இதய யாத்திரை, உன் நினைவுகளோடு வாழும் இந்த ஆண்டாளின் காதல் நீயே.

0: அடியவர் இருவிலை பொடிபடச் செய்வது அஞ்செழுத்தண்ணலின் திருநாமம். அதுமானவர் மானிடர் காணவர் முனிவர்கள் நெஞ்சினில் ஓதிய ஒரு நாமம். அம்பலத்தாடிய செம்பதமே யாம் உம்பலத்தால் இங்கு ஆடுகிறோம். ஜெய ஜெய சங்கர சாம்ப சிவாயன சந்நிதி வாசலில் பாடுகிறோம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க, இது பொன் மாலை.

0: நிறைவு பெற்றது இன்றைய பொன்மாலை. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். நாட்டின் வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இடையேயான சமநிலை காக்கப்பட வேண்டுமென்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அந்தமான் நிக்கோபார் தலைநகர் ஸ்ரீ விஜயபுரத்தில் இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஹர்கர் திரங்கா இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய அவர், இயற்கை எழிலும் பசுமை சூழலும் நிறைந்த இத்தீவுகள் இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக கூறினார். வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த இயக்கம் நாட்டின் விடுதலைப் போராட்டத்திற்கு புதிய வலிமையையும் உறுதியையும் அளித்தது என்றும், விடுதலைப் போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை அடுத்த தலைமுறையினருக்கு என்றென்றும் உத்வேகம் அளிக்கும் என்றும் கூறியுள்ளார். தமிழக தொழில்துறை வரும் 2036ஆம் ஆண்டு 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை முக்கிய பங்களிப்பை வழங்கும் என்று இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் விளாத்திபுரம் கந்தசாமிபுரம் பேருந்து சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள், மானியம், வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை குறித்து மக்களிடையே தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 72,627 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்கு தேவைப்படும் நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய்க்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழகத்தின் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு 4,612 ஹெக்டேர் நிலம் தேவைப்படும் நிலையில் அதில் 26% மட்டுமே இதுவரை கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனடாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை பிரான்ஸ் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

பேரை பார்த்துருப்போம். அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ தடைகள் வந்தாலும் எப்படியாவது மேலே போய்கிட்டே இருப்பாங்க. அதே நேரம் சில பேருக்கு ஒரு கட்டத்தில் என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னால் இதுக்கு மேலே போக முடியலையே அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும்ல. அந்த மாதிரி நேரத்தில் நாம் ஒன்று வந்து பண்ணலாம். என்ன தெரியுமா, நம்ம வழியை தேடுறத விட்டுட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம வழியாக மாறி போயிடலாம். அதாவது என்ன அப்படின்னா, நம்மளை மாதிரி இருக்க யாரோ ஒருத்தருக்கு போய் ஒரு நல்ல வார்த்தை சொல்லலாம், சின்னதாக நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி செய்யலாம். நாம் யாரையாவது கொஞ்சம் உயர்த்தும் போது நம்மளோட வாழ்க்கையும் கொஞ்சம் உயர்ந்துகிட்டே போகும். இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க, நீங்களே உணர்வீங்க. இணைஞ்சிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல.

6 மணி 10 நிமிஷம் கேட்டு நினைச்சிருக்கீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இது ஆரவாரம். தமிழகத்துல அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல ஐடிஐ நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் August 14 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல இருக்கிற 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல மாணவர்கள் சேர்க்கை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் ₹750 கல்வி உதவி தொகையாகவும், அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு மாதம் ₹1000 உதவி தொகையா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது பத்தின மேலும் தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 94 990 55 642 அல்லது 94 990 55 612 அப்படின்ற இந்த எண்கள்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். எண்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்றேன், 94 990 55 642 அல்லது 94 990 55 612.

0: நம்ம உடலுக்கு ஏத்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட ஆரம்பிச்சனாலே நோய்கள் நம்மள நெருங்காதாங்க. கண்ணில பாக்குற உணவுகள்லாம் சாப்பிடாம நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துற உணவுகள் என்னன்னு தேடி சாப்பிடலாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
1: எண்டோமெட்ரோசிஸ் என்பது கருப்பையில் உட்புறத்தில் வளர வேண்டிய திசுக்கள் கருப்பைக்கு வெளியே வளரக்கூடிய ஒரு நிலையாகும். இது கடுமையான வலி மற்றும் பல உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதற்கு காரணங்களாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகரிப்பு, நோய் எதிர்ப்பு அமைப்பின் செயல்பாடுகளில் மாற்றங்கள் போன்றவை அடங்கும். இந்த நிலையில் நார்ச்சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள், ஒமேகா 3 நிறைந்த மீன்கள், மெக்னீசியம் மற்றும் ஜிங்க் உள்ள உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். சிகப்பு இறைச்சி, அதிக கொழுப்புகள் அடங்கிய பால் பொருட்கள் மற்றும் அதிக கெஃபைன் தவிர்க்க வேண்டும். சரியான உணவு முறை உடலில் உள்ள அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜனை கட்டுப்படுத்தவும் அலர்ச்சியை குறைக்கவும் உதவுகிறது. ஃபேட்டி லிவர், மதுபானம் அருந்தாதவர்களில் கல்லீரலில் கொழுப்பு சேரும் நிலையே ஃபேட்டி லிவர் எனப்படுகிறது. உடல் பருமன், இன்சுலினின் எதிர்ப்பு தன்மை மற்றும் அதிக சர்க்கரை உணவுகள் இதற்கு முக்கிய காரணிகளாகும். ஆலிவ் ஆயில், நட்ஸ், சீட்ஸ், ஹோல் கிரைன்ஸ் போன்ற உணவுகளை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். குளிர்பானங்கள், சர்க்கரை உணவுகள், டிரான்ஸ்ஃபேட், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். இதன் மூலமாக கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். காலையில் எழுந்தவுடன் சீரக தண்ணீரை குடிப்பதினாலே கல்லீரலில் சேர்க்கப்பட்ட கொழுப்புகளை குறைப்பதற்கு நமக்கு உதவுகிறது. தைராய்டு ஹார்மோன் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ சுரப்பதனால் பல உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இது ஹைப்போ தைராய்டிசம் அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம் என வகைப்படுத்தப்படுகிறது. செலினியம், ஜிங்க், அயன் மற்றும் அயோடின் கொண்ட சமநிலை உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் அதிக அளவு அயோடின் சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ள கூடாது. சரியான உணவு முறை தைராய்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. விட்டமின் டி குறைபாடு என்பது உலகம் முழுவதும் அதிகமாக காணப்படுகிறது. போதுமான சூரிய ஒளியை நமது உடலுக்கு கிடைக்காதது முக்கிய காரணமாகும். மீன், முட்டை, மஞ்சள் கரு, காளான் மற்றும் விட்டமின் டி சேர்க்கப்பட்ட பால்

0: வகைகளை உணவில் சேர்த்து கொள்ளலாம். தினமும் காலையில் சூரிய ஒளியில் சில மணி நேரம் செலவிட வேண்டும். பெருங்குடலில் நீண்ட கால அழற்சி ஏற்படுவதனால் நமது உடலில் செரிமானத்தன்மை பாதித்து உணவுகள் இருக்கும் சத்துக்கள் போதுமான அளவு நமது உடலில் உறிஞ்சாததற்கு இந்த பெருங்குடல் அழற்சி ஒரு காரணமாகிறது. இந்த நிலையில் மென்மையான நார்ச்சத்து உணவுகள், லீன் புரோட்டீன் மற்றும் ஒமேகா 3 நிறைந்த உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். காரமான உணவுகள், அதிக எண்ணெய் உணவுகள் மற்றும் மதுபானங்களை தவிர்க்க வேண்டும். பெண்களில் இரும்பு சத்து, B12, கால்சியம் மற்றும் அயோடின் குறைபாடுகள் அதிகம் காணப்படுகிறது. இதற்கு காரணங்கள் மாதவிடாய், கர்ப்பம், பாலூட்டுதல் மற்றும் போதிய உணவின்மை ஆகும். பச்சை கீரைகள், பருப்பு வகைகள், மீன், முட்டை, விட்டமின் C நிறைந்த உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். உணவுடன் சேர்த்து தேநீர் மற்றும் காஃபி குடிப்பதை தவிர்க்க வேண்டும்.
1: ஆரோக்கிய வாழ்விற்கு ஏத்த உணவுகள்லாம் என்னென்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.

ஆரவாரம் கேட்டு அணிஞ்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய தொழில் தொடங்க விரும்புகிற இளைஞர்களுக்கு ரூபாய் 10 லட்சத்திலிருந்து 5 கோடி வரைக்கும் கடன் வழங்கப்படுது. திட்ட மதிப்பீட்டில் 25% அதிகபட்சமாக ரூபாய் 75 லட்சம் வரைக்கும் தமிழக அரசு மானியமா வழங்குறாங்க. ஆர்வம் இருக்கிறவங்க MSMEonline.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் நீங்க பதிவு செய்துக்கலாம். இது பத்தின மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 04-322-22-17-94 அப்படின்ற இந்த எண்ல தொடர்பு கொள்ளலாம். MSMEonline.tn.gov.in அப்படின்றது இணையதளம், இதுல நீங்க பதிவு செய்யலாம். ஆனா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா 04-322-22-17-94 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நீங்க தெரிஞ்சுக்கலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல மாநில செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் ஆரவாரத்தோடு.
1: சீக்கிரம் ஆகட்டும் பிளீஸ், சீக்கிரம்.
2: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க்கு போகணும்.
2: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
3: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
4: ஆமா, RBI என்ன சொல்றதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை. 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத் திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
5: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, RBI சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலனா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரகலாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக மாவட்டம் தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்காக தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 8 மாதங்களுக்கும் மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின்வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தமிழக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை IIT இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விக்சித் பாரத் 2047 அப்படிங்கிற ஒரு பெரிய கனவை நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த இலக்கு நம்ம ரீச் பண்ணறதுக்கு குறிப்பாக கிராமத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷன் டெக்னாலஜி பத்தி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்காக IIT மெட்ராஸ், IITM ஃபார் ஆல், அனைவருக்கும் IITM அப்படின்னு பல எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். Tier 2 சிட்டிஸ்ல, குறிப்பா சேலத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இவங்க செய்யும் பெரிய தொண்டு அந்த விக்சித் பாரத் 2047 இலக்கு இருக்கு.

0: கிராமத்தில் இருக்கும் குழந்தைகள் பலருக்கு வாழ்க்கையில் பண வசதி அவ்வளவாக இல்லாத குழந்தைகளுக்கு இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப பிரமாதமான எஜுகேஷன் கொடுக்கறாங்க.
1: சர்வதேச பழங்குடியினர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நாளையொட்டி உதகையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் பண்டைய பழங்குடியின மக்களான தோடர், கோத்தர், இருளர், காட்டுநாயக்கர், பணியர், ஆளுக்குறும்பர், முள்ளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் ஆகிய பழங்குடியின மக்கள் வசித்து வரும் நிலையில் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வனத்துறை மற்றும் பழங்குடியின மக்கள் ஆகியோர் இணைந்து பூர்வீக குடிமக்களின் சர்வதேச தின விழாவினை கொண்டாடினர். இந்த விழாவில் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி அனைவரையும் கவரும் விதத்தில் இருந்தது. மேலும் தோடர் எம்ப்ராய்டரி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், மண்பாண்டங்கள், உலோக வீட்டு அலங்கார பொருட்கள், மலைத்தேன், பழங்குடியினர் ஓவியங்கள், பழங்குடியினர் விளைவிக்கும் சிறுதானியங்கள், இசைக்குருவிகள் அடங்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் பழங்குடியினரின் வாழ்வியலை விளக்கும் விதமாக இடம்பெற்றிருந்த புகைப்பட கண்காட்சியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: பாரம்பரிய நெல் திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் இன்று நடைபெற்றது. பெண் விவசாயிகள் இணைந்து இந்த திருவிழாவை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் உள்ள பெண் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து முன்னோர்களின் உணவினை காக்கும் வகையில் பாரம்பரிய நெல் திருவிழா 2026 நடத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகள், இயற்கை விவசாயம் மூலமாக விளைந்த கிழங்கு வகைகள், தானியங்கள், கனிகள், அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஊறுகாய், தின்பண்டங்கள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டது. பெண் விவசாயிகள் இணைந்து கும்மி பாட்டு பாடி நடனமாடிய படி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100க்கணக்கான இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் அருகே உள்ள சமூக நீதி விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி பகுதியில் தென்னிந்திய அளவிலான கராத்தே, சிலம்பம் மற்றும் யோகாசன போட்டிகள் நடைபெற்றன. வேளாங்கண்ணி திருவிழாவையொட்டி மும்பை பாந்த்ராவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வரும் 27ஆம் தேதியும் அடுத்த மாதம் 2ஆம் தேதியும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 30ஆம் தேதியும் அடுத்த மாதம் 4ஆம் தேதியும் இயக்கப்படுகிறது. குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் சிறி பண்டாகா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷெஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாக்கெத் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலா எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் கால் போலிங், ஆண்ட்ரே இலாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக

0: அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பிலானா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஏற்பாடாயிடுச்சு.
2: எதுக்கு?
1: குட்டியோட ஃபீஸுக்கு.
2: காட்டு.
1: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
2: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
1: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க.
2: ஏற்பாடாயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க. பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
5: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
7: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
8: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோவிலூர் பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு உதவியாவே ரொம்ப சௌகரியமாவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள அறுவடை பண்ண முடியாம.
9: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
10: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
9: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
5: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
11: திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கீங்க. இது ஆரவாரம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு வருங்காலம் வசந்தமாக.
5: வணக்கம் நேயர்களே, நான் சுந்தரேசன். என்னுடைய தொழில்துறை அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நாளை காலை 9 உங்கள் ரெயின்போ எஃப்எம்இல்.
4: நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கலாம். 4431 இணைப்பு எண்ணோடு தொட்டு வாங்க 240-102-1 240-102-1 வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களது சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். 938-546-102-1 எனக்கு தொழில் முனைவோர் என் சுந்தரேசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி நாளைக்கு காலையில 9 நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டிருக்கிறீங்க, இது ஆரவாரம் நிகழ்ச்சியோட நிறைவா. வானிலை எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்துல ஓரிரு இடங்கள் மற்றும் புதுவையில இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 to 50 km வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 to 50 km வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 to 55 km வேகத்திலையும் இடையிடையே 65 km வேகத்திலையும் வீசக்கூடும் அப்படின்றதுனால மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்.

நேர்களே, அடுத்ததா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சிறுகதை நேரம் உங்களுக்காக காத்திருக்குது. நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்த சிறுகதையோட முதல் பகுதி நீங்க கேட்டு ரசிக்கலாம். 7 மணிக்கு பிடிச்ச 80-90களில் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து நீங்க பாடல்களை கேட்கலாம். 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணை பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நீங்க பேசலாம். அது மட்டும் இல்லைங்க, காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களா உங்களுக்காக 10 மணிக்கு இன்னைக்கு ஞாபகம் வருதே. வாட்ஸ்அப் வழியா உங்களோட விருப்ப பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். 938-546-102-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேரு, ஊரு அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இது எல்லாத்தையும் நீங்க தட்டச்சு செய்தும் அனுப்பலாம், அல்லது நீங்க குரல் பதிவு மூலமாகவும் நீங்க அனுப்பலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் இரவு 7 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஹர் கர் திரங்கா இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டிற்கான நமது பங்களிப்பை தொடர மூவர்ண கொடி உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு ஹர்கர் திரங்கா இயக்கம் வந்தே மாதரம் முழக்கத்தின் 150வது ஆண்டு நிறைவுக்கு அர்ப்பணிக்கப்படுவதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்திய அமெரிக்க கடற்படைகளுக்கு இடையேயான வெடிபொருட்கள் அகற்றும் கூட்டுப் பயிற்சி கொச்சி தெற்கு கடற்படை தளத்தில் நாளை தொடங்கி வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் துறைசார் நிபுணர்களின் கருத்து பரிமாற்றம், உபகரணங்களின் செயல் விளக்கம், செய்முறை பயிற்சி உள்ளிட்டவை இடம்பெறும். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தற்போது 66 அதிகரித்துள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை கிடங்குகளில் பாதுகாக்க மேம்படுத்தப்பட்ட நவீன வழிமுறைகள் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொள்முதல் செய்யப்படும் நெல் உடனுக்குடன் அரவை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உணவுப் பொருள் விநியோக சங்கிலி முறைப்படுத்தப்படும் என்றார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அடுத்த ஆலங்குடி கிராமத்தில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் மேலமாகாணம் சூரக்குடி கண்மாயிலிருந்து ஜிலேபி, கெண்டை, விரால் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை ஆர்வத்துடன் பிடித்துச் சென்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி லாரஸ்டம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் புலி தாக்கி உயிரிழந்ததை அடுத்து மோப்பநாய் மற்றும் ட்ரோன் உதவியுடன் புலியை தேடும் பணிகளை வனத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பாண்டூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ஆடித்திருவிழாவையொட்டி சாகை வார்த்தல் திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தலையில் கூழ் குடங்களை சுமந்தபடி நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். அமெரிக்காவில் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. உயரம் தாண்டுதலில் வசந்த்குமார் மெஹ்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ்கான் வெண்கலப் பதக்கத்தையும் கைப்பற்றினர். ஈட்டி எறிதல் போட்டியில் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி சிறுகதை நேரம். ந பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் முதல் பகுதி. வாசிப்பவர் எஸ் ஜான்சன்.
3: காலையில் பிடித்த மழை கொஞ்சமாவது நிற்க வேண்டுமே. இல்லை, கொட்டி தீர்த்து விடுவேன் என்பது போல் வானம் விடாமல் பெய்து கொண்டிருந்தது. தார் பூசிய சுவர் போல் வானம் மேகங்களால் இருண்டு கிடந்தது. மலையின் குளிர் வேறு சேர்ந்து கொண்டால் கேட்கவா வேண்டும், ஏன் இங்கு வந்து மாட்டிக்கொண்டோம் என்றாகிவிட்டது எனக்கு. தேயிலை எஸ்டேட்டின் நடுவில் இடிந்த அந்த தகர கொட்டகை இருந்தது. அதில் ஒழுகின இடம் போக மிஞ்சிய ஒரே ஒரு மூலையில் நானும் டிரைவரும் ஒண்டிக் கொண்டு நின்றோம். உடுமலைப்பேட்டையிலிருந்து தீர்த்தங்கரர் பாறையையும் திருமூர்த்தி மலையையும் பார்த்து போகலாம் என்று ஜீப்பில் புறப்பட்டிருந்தோம். நானும் டிரைவருமாக 2 பேர்தான். திருமூர்த்தி மலையை பார்த்து முடிந்ததும் மலையில் தேயிலை தோட்டங்கள் இருக்கும் பகுதிகளை சென்று பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை உண்டாயிற்று. என் விருப்பத்தை டிரைவரிடம் கூறினேன். மூணாறு போற ரோட்ல அதிக தூரம் போனாதான் எஸ்டேட்டுகளை பார்க்க முடியும். இப்பவே மழை தூருது, பெருசா பிடிச்சிட்டா அங்க போய் திரும்புறது ரொம்ப கஷ்டமாச்சே சார் என்று பதில் சொன்னான் அவன். பரவாயில்லப்பா, போயிட்டு தான் வருவோமே. இதுக்குன்னு தனியா இன்னொரு நாளா புறப்பட்டு வரப்போறோம். மழை லேசாதான் தூருது என்றேன் பிடிவாதமாக. சரி, நீங்க ரொம்ப சொல்றீங்க, எப்படி மாட்டேன்றது என்று அரைகுறை மனதோடு புறப்பட்டான் அவன். அந்த டிரைவருக்கு ஜோசியம் தெரியுமோ என்னமோ, இப்போது அவன் சொன்னது உண்மையாகிவிட்டது. எங்களின் ஜீப் எஸ்டேட்டுக்குள் இருக்கும் மலைப்பகுதியை அடைந்தபொழுதே மழை பலமாக பிடித்துக் கொண்டு விட்டது. அப்போது காலை 11 மணிக்கு மேல் இருக்கும். ஜீப்பை நிறுத்திவிட்டு அந்த தகர கொட்டகையில் ஒண்டினோம். மழை நிற்கவே இல்லை.

பஞ்சகமின்றி ஓடிக்கொண்டிருந்தன. டிரைவர் என்னை விழித்து விழித்து பார்த்தான். வாயால் சொல்லிக்கொள்ள முடியாததை கண்களால் நிறைவேற்றிக் கொண்டிருந்தான் அவன். யானை தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கொண்ட மாதிரி ஆகிவிட்டது என்னுடைய நிலை. என்னப்பா இது, சனியும் பிடிச்ச மழை பிரளயத்துக்கு வர்ஷிக்கிறது போல பொழிஞ்சு தள்ளுது. என்ன வந்தா

இன்ன இடத்துலேருந்து ஒரு அங்குலங்கூட நகராது. மலை ஓடைகளில் தண்ணீர் கரை நிமிர ஓடிக்கிட்டு இருக்கோம். ரோடு தண்ணி அரிச்சு மேடு பள்ளம் சேறு சகதியுமாக இருக்கும். இந்த நிலைமையில் இனிமேல் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை சார். என்னப்பா பெரிய குண்டா தூக்கி போடுறியே? பசியும் பண்டினியுமா இந்த ராத்திரி முழுசும் இந்த நட்ட நடுகாட்டில் ஓட்ட தகர கொட்டையில் தங்கியிருக்கணும். இது துஷ்ட மிருகங்கள் வந்து போகிற இடமாயிற்றே. நான் தான் சொன்னேனே, நீங்கள் கேட்டிங்களா? போய்த்தான் ஆகணும்னு ஒத்த கல்ல நின்னீங்க, புறப்பட்டு வந்தாச்சு. இனிமே வர்றதை அனுபவிக்க வேண்டியது தான். அவன் தன் ஆத்திரத்தை பேசி தீர்த்து கொண்டான். நான் தகர குட்டகை வாசலில் வந்து பார்த்தேன். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒரே இருளின் ஆட்சி. தங்களுக்கும் இருளுக்கும் அதிக வேறுபாடின்றி தொலைவில் கருநீல மலைச்சிகரங்கள் இருளோடு இருளாக ஐக்கியப்பட்டிருந்தன. மலைப்பகுதியில் சாதாரணமாகவே 5

0: ஜீப்பின் அருகே நெருங்கி பார்த்தேன். உட்காருகிற சீட்டுகள் எல்லாம் சொட்ட நனைந்து போயிருந்தன. ஜீப்பின் முன்புறத்து சீட்டை உற்று பார்த்தவன் சட்டென்று திடுக்கிட்டு போய் நாலடி பின்னுக்கு நகர்ந்தேன். பயம் மனதை கவ்வியது. மயிர்கால்கள் மேலே எழும்பி நின்றன.
1: ஏ டிரைவர்,
0: இங்கே வா. அந்த டார்ச் லைட் எப்படி கொண்டா?
1: இது என்னன்னு பார்ப்போம்.
0: என் குரல் நடுக்கத்தினால் மிரண்டு குழறி போயிற்று.
1: என்னது,
0: என்ன அங்க?
1: இதோ வந்துட்டேன்.
0: டிரைவர் ஓடி வந்தான். நடுங்கும் கைகளால் அவனிடமிருந்த டார்ச்சை வாங்கினேன். சுவிட்சை அமுக்க கை விரல் தயங்கியது. மனதை திடப்படுத்திக் கொண்டு அமுக்கினேன். டார்ச் ஒளி வட்ட வடிவமாக முன்சீட்டில் விழுந்து பரவியது.
1: அப்பாடா, நல்ல வேளை.
0: நான் நினைத்து பயந்தது போல எந்த துஷ்ட மிருகமும் வண்டிக்குள் ஏறி படுத்திருக்கவில்லை. மனித உருவம்தான். முகம் தெரியாமல் இழுத்து போர்த்து வெள்ளை போர்வையால் மூடிக்கொண்டு மழைக்கு அடக்கமாக ஜீப்பின் முன்சீட்டில் சுருண்டு முடங்கியிருந்தது. அதை பார்த்த பிறகுதான் எனக்கு நிதானமாக மூச்சு வந்தது. படுத்து கிடந்த விதத்தை பார்த்தால் கைகளில் வேறு ஏதோ ஒரு பையோ மூட்டையோ அணைத்துக் கொண்டிருந்த மாதிரியும் தெரிந்தது.
2: தா தய்யா, எழுந்துரு. ரோட்ல ஏதாவது வண்டி நின்றுட்டு இருந்தா யாரு என்னன்னு கேட்காம நீ பாட்டுக்கு ஏறி படுத்துக்கலாமா? எழுந்துரியா, எழுந்துரு.
0: வெள்ளை போர்வையின் மேல் ஓங்கி ஒரு தட்டு தட்டினார் டிரைவர். குபீர் என்று வாரி சுருட்டி கொண்டு ஒரு இளம் பெண் எழுந்திருந்தாள். அவள் கையில் ஒரு குழந்தை. எங்கள் இருவருக்குமே ஆச்சரியம் நிலை கொள்ளவில்லை. எவனாவது ஒரு எஸ்டேட் கூலி குளிருக்கு அடக்கமாக முடங்கி இருப்பான் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த நேரத்தில் அந்த மலைக்காட்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை யார்தான் எதிர்பார்த்திருக்க முடியும்? பதறி நடுங்கிக் கொண்டே குழந்தையும் கையுமாக கீழே இறங்கி நின்றாள் அவள். குளிரில் உதறும் மணிப்புறாவின் அழகிய மென்மையான சிறகுகளைப் போல் அவள் பூ உடல் நடுங்கியது. மழை குறைந்து மெல்லிய சாரலாக விழுந்து கொண்டிருந்தது. எதிர்பாராத இந்த நிகழ்வால் எதை பேசுவது, முதலில் யார் பேசுவது, எப்படி பேசுவது என்று எதுவும் தோன்றாமல் மூன்று பேரும் நனைந்து கொண்டே சில வினாடிகளாவது நின்றிருப்போம். திடீரென்று

0: வீறிட்டு அழ ஆரம்பித்து விட்டது. டிரைவர் குனிந்த தலை நிமரவே இல்லை. நான் தான் சமாளித்துக் கொண்டேன். குழந்தையின் அழுகை எனக்கு நிதானத்தை கொடுத்து விட்டது. டார்ச் ஒளியை அவள் முகத்துக்கு நேரே பாய்ச்சினேன். அழகான முகம், கோவிலில் இருக்கும் அம்மன் சிலையைப் போல் அவள் அழகு ஒருவிதமான பயத்தையும் உண்டாக்கியது. மஞ்சள் கொன்றை நிறம், மிரண்டு பாயும் விழிகள், தந்தத்தில் செதுக்கினார்போல் நாசி, வட்ட முகத்தில் சுருள் சுருளாக கேசம் புரளும் நெற்றி, இயற்கையாகவே சிவந்த ரோஜா இதழ்கள். அவளையே பார்ப்பது கண்டு அவள் தன் தலையை சாய்த்தாள். விழிகள் தரையை நோக்கின. குழந்தையும் அழகாகத்தான் இருந்தது. கழுத்து வரை போர்த்தியிருந்தாள். இருட்டில் டார்ச்சின் சிறிய ஒளியில் முகத்தோற்றத்தை மட்டுமே கொண்டு அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று அனுமானிக்க இயலவில்லை. அம்மா, மழையில நனைஞ்சுக்கிட்டே நிக்கிறியே, குழந்தைக்கு மழை தண்ணி ஆகாது. இதோ இப்படி இந்த தகர கொட்டகைக்கு வா. நான் தயங்கி தயங்கித்தான் வார்த்தைகளை வெளியிட்டேன். இல்லையா, உங்க கார்ல படுத்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் மட்டும்னா எப்படியாவது நனைஞ்சுக்கிட்டே போயிருப்பேன். குழந்தைக்காக தான் கார்ல ஏறி முடங்கிட்டேன். இப்போ மழை குறைஞ்சிருச்சு, நான் போயிடுறேன். குரலும் அழகுக்கேற்ற இனிமையோடு தான் இருந்தது. இருமா, இரு. நீ யாரு, எங்கிருந்து வந்த, எங்க போற, இந்த மலைக்காட்டுல மழை இருட்டுல எப்படி போவ? தனியாளா இந்த சின்னஞ்சிறு குழந்தையையும் எடுத்துக்கிட்டு இந்த மழை நேரத்துல கிளம்பினதே தப்பு. யானையும் புலியும் சர்வசாதாரணமா நடமாடுற இந்த பகுதியில ஒரு சின்ன வயசு பொண்ணு பச்சை குழந்தையோட தனியா போனா, ஆஹா, அதை ஏன் மனசு ஒப்புக்கலமா? ஐயா, நீங்க கேட்டதையே தான் நானும் என் மனசு கேட்கிறேன். எங்கிருந்து வந்த, எங்க போற, எதுக்காக போற, ஏன் தனியா போற? பதில் தாங்க தெரியல. அம்மா, உன்னை பார்த்தா ஏதோ மன கஷ்டத்துல வீட்டுக்காரரோட மனஸ்தாபப்பட்டுக்கிட்டு வந்தது போல தோணுது. என்னையும் இந்த டிரைவரையும் உன்னோட சகோதரர்களா நினைச்சுக்கோ. உன்னை பத்தின விவரத்தெல்லாம் சொல்லு. எங்களால உனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும்னா மகிழ்ச்சியோடு செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். வாமா, மழையில நனைஞ்சுக்கிட்டு நிக்காத, உள்ள போய் பேசுவோம். தகர கொட்டையில ஜலம் ஒழுகினாலும் உள்ள மூணு பேர் உட்காரலாம். அந்த பெண் ஒரு கணம் எங்கள் இருவரையும் உற்று பார்த்தாள். பார்வையாது மனதின் ஆழத்தை முகத்திலிருந்து ஊடுருவி தெரிந்து கொள்ள முயலும் தூண்டில் எங்கள் நாணயத்தை கண்களாலேயே பரிசோதிக்கிறாள் போலிருந்தது. ஐயா, உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. என்கிட்ட உங்களுக்கு சொல்றாப்புல பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை. உங்க கருணைக்கும் அனுதாபத்துக்கும் நானும் இந்த குழந்தையும் தகுதி இல்லாதவங்க. தயவு செஞ்சு என்ன நான் போக வேண்டிய வழியில அனுமதியுங்க. தொலைவில் யானைகள் பிளிரும் ஒலி இருளில் எதிரொலித்தது.
1: ந பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் முதல் பகுதி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

0: நேரம் 7:15. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வீரர்களின் அனுபவங்களை பிரதமர் கேட்டறிந்தார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எந்தவொரு நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்தார். உடல் நலனை சீராக பராமரிப்பதற்கு இளையோர் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படுவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமையை வலுப்படுத்தும் நடவடிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் இதுவரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் ஹனோலில் நடைபெற்ற இந்த இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்திற்கு மக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். போதைப்பொருள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் இளையோர் கூடுதலாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000-க்கும் கூடுதலான விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதில் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1 கோடிக்கும் மேற்பட்ட ஒதுக்கீடுகள் பெண்களின் பெயர்களில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று போபால் விமான நிலையத்திலிருந்து புதிய விமான சேவைகளை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இணைந்து தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 3 ஆண்டுகளுக்குள் தாட்டியா, சாட்னா மற்றும் ரேவாவில் புதிய விமான நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கான ஒப்புதல்களை மத்திய அரசு விரைவாக வழங்கியதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடு தொடர்பாக போராட்டம் மேற்கொண்டு வரும் மாணவர்கள் தங்களது பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டுள்ளார். ராஞ்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாணவர்களின் நலனில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனுக்கு அக்கறை உள்ளதாக கூறினார். முதலமைச்சர் அளிக்கும் உறுதிமொழிகள் மீது மாணவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டார். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்களிடையேயான பேச்சுக்கள் ராஞ்சியில் இன்று மாலை நடைபெற்றன. இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு சுதிவ்யா குமார், தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கென சிறப்பு நீதிமன்றம் ஏற்படுத்தப்படும் என்றார். இது தொடர்பான வழக்குகளில் 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தேர்வு முறைகேடு தொடர்பான நிதி பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இருப்பினும் தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றும் போராட்டம் தொடரும் என்றும் மாணவ பிரதிநிதிகள் தெரிவித்தனர். நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சர்வதேச பழங்குடியினர் தினத்தையொட்டி இன்று விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டு

0: செய்தால் பழங்குடியினர் எந்தவொரு உயரத்தையும் எட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். இதற்கு எடுத்துக்காட்டாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திகழ்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பாட்னா, கொல்கத்தா, மும்பை மற்றும் பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமனத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு காமேஸ்வர் ராவ் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ரவீந்திரா குகே கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு மகேஷ் சந்திர திரிபாதி மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா அதன் தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருந்தபோது சிறையில் இருந்தவர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்தி அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அவசர நிலையின் போது ஜனநாயகத்தை காப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் அளவிட முடியாது என்று குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வழக்குகளின் விசாரணை குறித்த காலத்திற்குள் நிறைவடைய வேண்டியதன் அவசியத்தை தேசிய மகளிர் ஆணையத் தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இது தொடர்பான மண்டல மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான கொடும் குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். தார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் கண்டெய்னர் லாரி கார் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். மேற்கு இம்பால் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். நேபாளத்தில் 8 கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. JSP, JP, AJP, NUPN, PLP, NSSP, BSPN மற்றும் KRM கட்சிகள் இணைந்து இக்கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இதற்கு முற்போக்கு கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். பெலகோராட் நகரை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை லெபன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும், இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் ஈரோப் ஸ்பாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸும் இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ஹர்மித் தேசாயும் வெற்றி பெற்றனர். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதி தகுதிச்சுற்று ஆட்டத்திற்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத், கரண் சிங், சசிகுமார் முகுந்த் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின்

0: செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவனனுக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் சிறு மற்றும் குறு

0: தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது. உறுப்பினராக இல்லாத விவசாயிகள் 10 ரூபாய் நுழைவு கட்டணம் மற்றும் 100 ரூபாய் பங்கு தொகை செலுத்தி உறுப்பினராக சேர்ந்து நேரடியாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ EKCC முறையில் பயிர்க்கடன் பெற்றுக் கொள்ளலாம். ஒரு விவசாயிக்கு ₹1,60,000 வரை பிணையமின்றியும் ₹3,00,000 வரை நகை அல்லது நில அடமானத்தின் பேரிலும் கடன் பெறலாம். உரிய காலத்திற்குள் கடனை திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டி சலுகையும் வழங்கப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 2026-27 ஆண்டு காரிஃப் பருவ நெல் பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் August 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மாவட்டத்தில் 10,000 ஏக்கர் பரப்பளவில் பயிர்காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு ஏக்கருக்கு ₹786 வீதம் பிரீமியம் செலுத்தி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் பொது சேவை மையங்கள் மூலம் விவசாயிகள் பயிர்காப்பீடு செய்து கொள்ளலாம். கடைசி நாளுக்காக காத்திருக்காமல் முன்கூட்டியே பயிர்காப்பீடு செய்து பயன்பெறுமாறு விவசாயிகள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். திருச்சி மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் நஞ்சில்லா உணவிற்காக வீட்டு காய்கறி தோட்டம் மற்றும் மாடித்தோட்டம் அமைத்தல் குறித்த ஒருநாள் கட்டணப் பயிற்சி August 11 நடைபெறுகிறது. பயிற்சியில் வீட்டுத் தோட்டம் அமைத்தல், காய்கறிகளை இயற்கை முறையில் உற்பத்தி செய்தல் மற்றும் மாடித்தோட்டம் அமைக்கும் முறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சி கட்டணம் ₹590. ஆர்வமுள்ளவர்கள் 04-31-29-62-854 என்ற எண்ணிலோ அல்லது 88-38-12-67-30 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கான வேளாண் அறிவுரை. வரும் நாட்களில் லேசான மழை பெய்யும் என்பதால் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி பண்ணை குட்டையுடன் முறையாக இணைத்து மழை நீரை சேமிக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலையை பயன்படுத்தி அறுவடை நிலையில் இருக்கும் கோடை நெற்பயிரை அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்த நெல் விதைகளை நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். கறவை மாடுகளின் மடிவீக்க நோயை கட்டுப்படுத்த பொட்டாசியம் பெர்மாக்னேட் கரைசலை கொண்டு மடியை கறப்பதற்கு முன்பும் பின்பும் சுத்தம் செய்ய வேண்டும். இவ்வாறு ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். கரும்பு பயிரில் மணிசத்து பற்றாக்குறையானது பரவலாக தென்படுகின்றது. சத்து பற்றாக்குறையின் அறிகுறியாக இலைகள் நிறம் பசுமை கலந்த நீல நிறமாகவும் இலை குறுகியும் காணப்படும். கரும்பு தண்டின் நீளம் விட்ட அளவும் குறைந்து காணப்படும். வளர்முனை வேகமாக சாய்கிறது. தூர்விடுதல் குறைகிறது. வேரின் வளர்ச்சியும் தடை செய்யப்படுகிறது. இதனை நிவர்த்தி செய்ய 1 ஹெக்டேருக்கு 1 டன் ராக் ஃபாஸ்பேட் உரத்தினை இடலாம். மேலும் 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் என்ற அளவில் டை அமோனியம் பாஸ்பேட் உரத்தினை கலந்து 15 நாள் இடைவேளையில் இலை மேல் தெளிக்க வேண்டும். உரம் வைத்தல் மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மேற்கொள்ள வேண்டும். கொய்யாப்பழ பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு தென்படுகின்றது. நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினால் இலைகள் சிறுத்து கணுக்களிடையே இடைவெளி குறைந்து செடிகள் குத்துச்செடிகள் போல தோற்றமளிக்கும். மேலும் இலைகள் வெளிர் நிறமாகி ஓரங்கள் கருகியது போன்ற தோற்றமளிக்கும். அதனை நிவர்த்தி செய்ய 10 லிட்டர் தண்ணீரில் துத்தநாக சல்பேட், மக்னீசியம் சல்பேட் மற்றும் மாங்கனீஸ் சல்பேட் ஆகியவை 25 கிராம் எடுத்து அதனுடன் 50 கிராம் பொராக்ஸ் கலந்து தெளிக்க வேண்டும். இந்த செய்தியினை புதுக்கோட்டை வானிலை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. நேரம் 7:30. இனி
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்போது கேட்க விருப்பது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி
2: நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
4: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
5: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
4: இல்லையானே.
5: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம

0: இப்ப மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வளாட்டைய வாங்குறேன்.
0: நீ கில்லாடிதான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில நாட்டு மாடு வளர்ப்பும் நகர சந்தையும். தாய்ப்பால் ஒவ்வொரு மனிதனோட இன்றியமையாத தேவை. அதன் பிறகு அவனை வளர்க்கறது இந்த பசும்பால் தான். நாட்டு மாட்டு பால் சத்து நிறைஞ்சது. அதனுடைய தேவையும் அதை பற்றிய விழிப்புணர்வும் இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில இந்த தொழில் வாய்ப்பை ரொம்ப சரியா பயன்படுத்தி வெற்றி கண்டு வரும் அரியலூர் இழுப்பையூர் எஸ் காசிநாதன் ஐயா அவர்களை தான் சந்திக்க போறோம்.
4: எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு நம்ம ஃபார்ம் டு சிட்டியில நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு ஊர் அரியலூர். அரியலூர் எல்லாத்துக்கும் தெரியும். அரியலூர் நகரத்துக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விவசாயி, ஒரு கால்நடை பண்ணையாளர், ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காசிநாதன் அவங்கள தான் சந்திக்க இருக்கிறோம். அரியலூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர், அது ரொம்ப தூரம்லாம் சொல்ல முடியாது. அரியலூர் நகரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல இழுப்பையூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருந்துட்டு, குறிப்பாக இந்த நாட்டு மாடு ஒரு 2009-10 அப்புறம் நிறைய இந்த நாட்டு மாடு சார்ந்த நிறைய ஈர்ப்பு நிறைய இளைஞர்கள் அதுல வந்து பயணப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா என்னன்னா, அதை தாண்டி இப்ப ஒரு 15-20 கழிச்சு பார்க்கும்பொழுது அதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அது நம்ம லாபகரமா செய்ய முடியுதா? எந்த ஒரு தொழிலா வேணாலும் இருக்கலாம், ஆர்வத்துல நம்ம வந்துடலாம், ஆனா செய்யறது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டம். தொடர்ச்சியா செய்யறது அப்படிங்கறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதே மாதிரியான ஒரு நாட்டு மாட்டு ஒரு பண்ணையை வச்சுக்கிட்டு அந்த பண்ணையில இருந்து நிறைய மதிப்பு கூட்டு பொருள், பால் இதெல்லாம் உற்பத்தி பண்ணி நகரத்துக்கு வந்து கொடுக்கறாரு. அரியலூர் நகரத்துல வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட அனுபவத்தை தான்
5: குடும்பம் வந்து தொடர்ச்சியாவே மாடுகள் சார்ந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சிறு வயதுல இருந்து தாத்தா பாட்டி காலம் அடுத்த அப்பா காலம் மாடுகள் ரொம்ப அதிக எண்ணிக்கையில் நம்மகிட்ட எப்பவுமே இருந்துட்டு இருக்கு சார். ஆனா நாட்டு மாடுகள் எப்ப வர ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க 2020 காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இதை சார்ந்த ஒரு புரிதல் வருது. கலப்பின மாடுகளுக்கும் நாட்டு மாடுகளுக்குமான வித்தியாசம் என்ன, இந்த பால்ல இந்த அளவுக்கு நன்மை இருக்கு அப்படின்னு ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் கலப்பின மாடுகளை தவிர்த்துட்டு நாட்டு மாடுகள் பக்கம் முழுக்க முழுக்க நம்ம உள்ள வரோம்.
4: அதுக்கு முன்னாடி வந்து கலப்பின மாடு தான் இருந்தது வீட்டுல?
5: ஆமா சார், அதுக்கு முன்னாடி கலப்பின மாடுகள் தான் இருந்தது சார். அதிக எண்ணிக்கையில ஒரு நாளைக்கு நம்ம சொந்த தயாரிப்பா ஒரு 200 லிட்டர் அளவு கொடுத்துருந்தோம் சார் நம்ம பண்ணைக்கு.
4: அப்பயே பெரிய பண்ணை தான் அது.
5: ஆமா சார், முன்னாடியே வச்சிருந்தோம். அதுக்கு இலைப்பட்ட காலம் நம்ம கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சிங்கப்பூர் இதெல்லாம் கொஞ்சம் நாள் வெளியே சுத்திட்டு இருந்தோம்.
4: சரி,
5: வெளில போயிட்டு வேலை பார்த்துட்டு வரும்போது நம்ம சொந்த தொழில் ஒன்று பண்ணணும். நம்ம எவ்வளவு நாளைக்கு வெளியே ஓடிட்டு இருக்கிறது, நம்ம கிராமத்துல நமக்கான ஒரு சொந்த தொழில் இருக்கணும், நம்ம ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செய்யற தொழில் மூலயமா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த கெடுதலும் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு தொழில் பண்றோம், அதுல இருந்து வர வேஸ்ட்டை கொட்டினாலும் நம்ம பூமியில கொட்டும் போதும் அதுல இருந்து அது மண்ணுக்கும் நல்லா இருக்கணும், அதை பயன்படுத்துற மக்களுக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேர்வு பண்ணதுதான் இந்த பண்ணை தொழில் சார்.
4: அதாவது ஏற்கனவே மாட்டு பண்ணை தான் இருக்கு, ஆனா அதை வந்து எல்லாருக்கும் பயனளிக்கிற மாதிரி இன்னும் சிறப்பா இருக்கணும். அது வந்து அதுக்கான ஒரு மதிப்பு தனி சிறப்பாகவும் தெரியணும். இப்ப 100 பேர் பண்றாங்க அப்படின்னா அதுல நம்ம தனிச்சு தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் நாட்டு மாடு வந்து எடுக்க ஆரம்பிக்கிறீங்க.
5: ஆமா சார்.
4: அதுல வந்து இப்ப நீங்க வச்சிருக்க நாட்டு மாடுகள் என்னென்ன மாடுகள் வச்சிருக்கீங்க?
5: நம்மகிட்ட காங்கிரேஜ் கிர் அப்படிங்கிற ரெண்டு ரகமும் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் வச்சிருக்கோம் சார்.
4: சரி,
5: இந்த தார்பர்கர் 1-2 அவ்வளவுதான் சார். மெயினா காங்கிரேஜ் கிர்
4: ரெண்டுமே வட இந்திய நாட்டு மாடுகள். நம்ம ஊர்ல வந்து காங்கேயம் இருக்கு, உம்பளாச்சேரி இருக்கு, இந்த சைட்ல வந்து நம்ம பர்கூர் இன மாடுகள் இருக்கு. இது மாதிரிலாம் இருக்கும்பொழுது ஏன் இந்த மாடுகளை தேர்ந்தெடுத்தீங்க?
5: ஓகே சார், நல்ல அருமையான ஒரு கேள்வி சார். இது என்ன காரணம் கேட்டா சார், நம்ம நாட்டு மாடுகள் வந்து ஒவ்வொரு மாடுகளுக்கும் நாட்டு மாடுகளுக்குமே ஒரு ஒரு தனித்தன்மை இருக்கு சார். இப்ப நம்ம நாட்டு மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அந்த ஏர் உழுவுறதுக்கு அதிகம் பயன்படுத்துவாங்க. பால் வந்து குறைந்த அளவு தான் கொடுக்கும். ஒரு மாடு ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் ஒரு நாளைக்கு 2-3 லிட்டருக்குள்ள தான் கொடுக்கும். நம்ம அதை கமர்ஷியலா எடுத்துட்டு போகும்போது நமக்கு அது ரொம்ப அதிக எண்ணிக்கையில இருக்கணும் சார். நம்ம பால் பற்றாக்குறை ரொம்ப அதிகமா இருக்கும். அதுலயே நாட்டு மாடு மாடுகள் இனத்திலேயே வந்து கொஞ்சம் கறவைத்திறன் அதிகமாக உள்ள மாடும் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக உள்ள மாடும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க இதுவும் நாட்டு மாடா இந்திய நாட்டினங்கள் நம்ம ஸ்டேட்டுக்கு இல்லாமல் இந்திய நாட்டினங்களில் இந்த காங்கிரேஜ் கிர் இது ரெண்டோட பாலும் நல்ல சிறப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த பாலுடைய நம்ம நாட்டு மாடுகளுக்கு ஈக்குவலான அளவுக்கு இந்த பாலில் அதே சத்துக்கள் எல்லாமே இருக்குது.

0: நல்லா இருக்கிறதால இந்த ரெண்டு மாட்டு இனங்கள் நம்ம தேர்வு பண்ணோம் சார்.
1: சரிங்க, இப்ப வந்து நம்ம நாட்டு மாட்டு பண்ண வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். என்னென்ன பொருளா கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது, இதை யாரு கொடுக்க போறோம்ன்றதும் முடிவு பண்ணிட்டீங்களா?
0: ஆமா சார், நான் வந்து மாடு வாங்கறதுக்கு முன்னாடியே கஸ்டமர் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் சார். மாடு வாங்கறதுக்கு முன்னாடியே நம்ம இதான் பண்ண
1: போல, அதுதான் செய்யணும் ஆக்சுவலா.
0: ஆமா இல்லையா, முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான கஸ்டமர் நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நம்ம பண்ண போறேன், உங்களுக்கு விருப்பம் இருக்கா, நீங்க இந்த மாதிரி பண்ணா நீங்க இந்த பால் இந்த ரேட்டு கொடுத்து வாங்கிப்பீங்களான்னு பார்க்கும்போது, நல்லா அவங்க ஒரு 20-30 பேர் ஃபர்ஸ்ட் அதுக்கு பில்லிங்கா இருந்தாங்க, எடுத்துக்கலாங்கிற ஒரு
1: இது. இப்ப எவ்வளவுன்னு கொடுக்குறீங்க நீங்க பால்?
0: இப்ப லிட்டர் 100 ரூபான்னு கொடுத்துட்டு
1: இருக்கேன் சார். இப்ப நார்மலா நம்ம பால் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சாதாரணமான பசும்பால் வந்து சாதாரணமா ஒரு 60 ரூபா ரேஞ்சுக்கு நீங்க வாங்கிடலாம். இப்ப நம்ம வந்து தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஆவின் மாதிரியான பொருட்கள்லயுமே நம்ம ஒரு 60 ரூபா ரேஞ்சுக்கு ஒரு லிட்டர் பால் வாங்கிடலாம். திருச்சி மாதிரி கொஞ்சம் பெரிய நேரத்தில் கூட ஓரளவு பண்ணிடலாம். அரியலூர் வந்து ஒரு மாவட்டம் தான், நகரம் இருக்கு, ஆனா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு சின்னூண்டு ஒரு நகரம் தான் அது. அங்க 100 ரூபாய்க்கு நம்மளால கொடுக்க முடியும்னு எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு?
0: என்னுடைய பாலோட தரம் தான் சார், பாலோட தரம் அந்த அளவுக்கு இருக்கும். மக்கள் வந்து இன்னைக்கும் விலையை பத்தி கவலைப்படாம நிறைய பேர் இருக்கிறாங்க சார். பொருள் தரமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க காசு கொடுத்து எந்த விலையா இருந்தாலும் வாங்கி சாப்பிடறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க சார். நம்ம தரமா கொடுக்கறோமா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால்ல நிறைய கலவை பண்ணி கொடுக்கறதுனால அவங்க நம்பிக்கை இருக்கிறது இல்ல. இப்ப நம்ம சொந்த பணம் எதையும் நம்ம வெளியே 4 பேர்கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுக்கறோம்னா அவங்க நம்மாட்டாங்க, அவங்க கலந்துருவாங்க. நம்ம சொந்த தயாரிப்பு, நம்மளே மாடு வச்சிருக்கிறோம், நம்மளே அவங்க நேரடியா வந்து பாக்குறாங்க. நம்ம கஸ்டமர் எல்லாமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க, நேரடியா வந்து நம்ம பண்ணையை வந்து பாக்குறாங்க. அவங்க தரமா இந்த மாடு மட்டும் தான் வச்சிருக்காங்க, வேற மாடு எதுவும் இல்ல. இப்ப வந்து நாட்டு மாடு ஒரு 10 மாடும் ஒரு 2 கலப்பின மாடு வச்சிருந்தோம்னா அவங்க சந்தேகம் வரும், அவங்க இதை கலந்துருவாங்க, இந்த பால் இதை கலந்துருவாங்க. நம்ம என்ன பிராண்டா ஒன்லி நாட்டு மாடு, நாட்டு மாடு மட்டும் தான் வச்சிருக்கோம். நமக்கு மத்த பாலுக்கு நமக்கு மார்க்கெட்டிங் இருந்தாலும் நம்ம அதுல போல, நம்ம ஒன்லி நாட்டு மாடு மட்டும் பண்றோம், அதை சார்ந்த பை ப்ராடக்ட் மட்டும் பண்றாங்கத்தால அவங்க நம்ம கிட்ட இருந்து கொடுக்குற பொருள் நம்பிக்கை இருக்கு. அவங்க சரியா கொடுக்குறாங்க, எதுவும் எந்த கலப்பிடமும் இல்லாம. இன்னைக்கு எல்லாருமே ஈஸியா செக் பண்ணிடுவாங்க சார், வீட்லயே எல்லாமே யூடியூப்ல வருது பா, எப்படி இதுல கலப்படும்னா.
1: இல்ல யூடியூப்ல வர்றதுதான் பாதி பிரச்சனை, எது உண்மை எது பொய்யன்னு தெரிய மாட்டே.
0: என்ன பண்றாங்க எல்லாமே அதை செக் பண்றதுல, எல்லாமே தண்ணி கலந்துருக்காங்களா, நெய் வருதா, நெய்ல வரைச்சு கலக்குறாங்களா, பனீர் வரைச்சு கலக்குறாங்களா, அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல மட்டும் பொருள் தரமா இருக்கு அப்படிங்கறதால இந்த
1: என்ன இருந்தாலும் நம்ம நேர்மையா இருந்தோம்னா, சரியான முறையில நம்ம ஒரு நல்ல பொருளை கொடுத்தோம்னா நம்மகிட்ட நம்மளோட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க,
0: கட்டாயம் வாங்குவாங்க சார்.
1: நீங்க எப்படி கொடுக்குறீங்க, எப்படி டெலிவரி பண்றீங்க, பாக்கெட் மாதிரி போட்டு கொடுக்குறீங்களா, இல்ல நேரா கொண்டு போய் ஊத்துறீங்களா உங்களுக்கு?
0: நம்ம வந்து கண்ணாடி பாட்டில் போட்டு சீல் பண்ணி நம்ம கஸ்டமர் கொடுத்துறோம் சார்.
1: பாட்டிலிங் பிளான்ட் மாதிரி வச்சிருக்கீங்களா?
0: இல்ல சார், நம்ம பிளான்ட் கண்ணாடி பாட்டில் வாங்குறது டெய்லி நம்ம அதுக்கு ஆள் போட்டு கழுவிக்கிறோம் சார். நீட்டா அதை வாஷ் பண்ணிட்டு நம்ம வீட்லயே மேனுவல் பேக்கிங் தான், மேனுவலா பேக் பண்ணிட்டு நம்ம சீல் பண்ணிட்டு.
1: எத்தனை என்னென்ன சைஸ்ல பாட்டில் வச்சிருக்கீங்க?
0: 1.5 லிட்டர் 1 லிட்டர் சார். அது கீழே நம்ம ஆர்டர் எடுக்கிறது இல்ல, மினிமம் 1/2 லிட்டர். அது கீழே எடுத்தா நிறைய கஸ்டமர் வருவாங்க, ஏன்னா அந்த டைமிங்ல டெலிவரி கொடுக்க முடியாது. அதனால மினிமம் 1/2 லிட்டர், அதுக்கு மேல எவ்வளவு வாங்கிக்கலாம், கஸ்டமர் எவ்வளவு வாங்கிக்கலாம் சார். நம்ம ரெண்டு வேளையுமே வந்து ஃப்ரெஷ் மில்க் கறந்த உடனே அந்த பால் சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம கஸ்டமர் கொண்டு சேர்த்துறோம். கறந்து முடிச்சு அடுத்த ஒரு 1.5 ஹவர்ஸ்ல டெலிவரியே முடிச்சிடறோம். அதனால கஸ்டமர் வந்து
1: காலையில என்ன டயத்துல நீங்க அந்த பால் கறவை எல்லாம் முடிப்பீங்க? இது எல்லாமே பால் கறவை எல்லாம் மிஷின் பண்ணிருக்கீங்களா நீங்க?
0: மிஷின் இருக்கு சார், ஆனா இதுவரை கை கறவை தான் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: எப்படி இத்தனை மாடுங்களுக்கு கை கறவை? எத்தனை பேர்
0: ஆள் இருக்கிறாங்க சார்? ஒரு 2 பேர் கறவைக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க சார், கறந்துக்கிறாங்க. ஆனா மிஷின் எல்லாம் கொண்டுட்டு வந்தோம். நம்ம நாட்டு மாடுகள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதால கொஞ்சம் அடாப்ட் பண்றது சிரமமா இருந்துச்சு. அதனால எதிர்காலத்துல கட்டாயம் நான் மிஷின் கொண்டுட்டு வந்தா அவன ஒரு வழியில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது இப்ப என்னால கனெக்ட் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கிறதால இதுவரை கை கறவையே போட்டுட்டு இருந்தேன்.
1: சரி, இப்ப கையில நம்ம செய்யறோம், இத்தனை பேருக்கு சப்ளை பண்ணணும்ன்றப்ப அந்த ஹைஜீனை வந்து எப்படி இந்த சப்ளை செயின்ல மெயின்டைன் பண்ணல
0: சார்? நம்ம ஒரு மாடும் கறக்கும் போதுமே சார் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிப்பாங்க.
1: இல்ல நான் என்ன சொன்னா கறக்கிறது மட்டும் இல்ல, கறக்கிறதுல இருந்து அதை ஒன்னா சேர்க்கறது, அதுக்கப்புறம் அதை பாட்டிலிங் பண்றது, இது எல்லாத்துலயுமே நான் கேட்கறேன்.
0: ஆமா சார், வந்து சார் நம்ம பண்ணும்போது சுத்தமா பண்ணிக்க வேண்டியது சார். நம்ம பண்ணும்போது நீட்டா கையில க்ளோஸ் போட்டுப்பாங்க, நம்ம வந்து கை வாஷ் பண்ணிட்டு தான் சார் டெய்லி பேக் பண்ணுவாங்க. வடிகட்டி தான் நம்ம திரும்ப ஊத்துறோம், பாட்டில் பண்றோம், பாட்டில் பண்ணிட்டு நம்ம சீல் பண்ணி நம்ம கஸ்டமர் கொண்டு சேர்த்துறோம்.
1: சரிங்க, இப்ப எத்தனை கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க?
0: இப்போதைக்கு ஒரு 150 கஸ்டமர் இருக்கிறாங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிக் கொண்டிருக்கும் ஃபார்ம் டு சிட்டி கேட்டிருக்கும்.
1: பிரதம மந்திரியின் வேளாண் கடன் அட்டை விவசாயிகள் மற்றும் சுய உதவி குழுக்களுக்கு சரியான நேரத்தில் மலிவு விலையில் பிணையமில்லாத கடனுதவியை வழங்குகிறது. கடன் உச்சவரம்பு ரூபாய் 500,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிணையில்லாத கடனுதவி தொகை தலா ரூபாய் 2,00,000 உயர்த்தப்பட்டுள்ளது. கிசான் கிரெடிட் கார்டு விவசாயியின் நண்பர். அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: Rainbow 102.1 Farm to City.
4: வாருங்கள் இணைய.

0: விதைத்த பயிர் நம் எதிர்காலம். பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா இயற்கை இடர்பாடுகளினால் பயிர் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு பாதுகாப்பும் நிதி உதவியும் வழங்கும் மத்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறைந்த பிரீமியத்தில் விரிவான காப்பீட்டை வழங்குகிறது. கூடுதல் விவரங்களுக்கு தேசிய பயிர் காப்பீட்டு உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது அருகில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலகம் அல்லது புதுச்சேவை மையத்தை அணுகலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அரியலூர் மாவட்டத்துல தினமும் கிட்டத்தட்ட 150 வாடிக்கையாளர்களுக்கு நாட்டு மாட்டுப்பாலை வெற்றிகரமா விற்பனை செய்து வரும் எஸ் காசிநாதன் ஐயா அவர்களோட அனுபவங்களை இன்னைக்கு நம்ம ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். இத்தனை வாடிக்கையாளர்களை அவர் பெற்றது எப்படி? தொடர்ந்து சந்தை வாய்ப்பை எப்படி தக்க வச்சுக்கிறாரு? கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள தொடர்ந்து எழுது. கேட்போமா அவரிடமே?
3: டெலிவரி யார் பண்றா? நீங்களே பண்றீங்களா இல்ல
4: டெலிவரிக்கு ஆள் போட்டுருங்க சார்? இல்லாத போது நானே பண்ணுவேன் சார். எந்த இடத்துல ஆள் இல்லாட்டியும் அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட்டா வேலை செய்வேன் சார்.
3: இந்த பாட்டில் மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கும் போது அதுல சேதாரம் எல்லாம் நடக்கும்ல, அது எப்படி சம்பளம்
4: நடக்கும் சார்? நம்ம எந்த தொழில் பண்ணாலும் அதுல சேதாரம் எல்லாம் இருக்காது சார். நம்ம சின்ன சின்ன சேதாரத்தை கணக்கு பண்ணிட்டு நம்ம அதனால வர பிளஸ் நம்ம விட்டுறக்கூடாது, மைனஸ் கம்மி தான். கொஞ்சம் ஒரு பாட்டில் போனா ஒரு 40 ரூபா 50 ரூபா லாஸ் ஆகதான் செய்யும். ஆனா அதே நேரத்தில் நம்ம பாட்டில் பண்ணும் போது எனக்கு நேரம் மிச்சம், வீட்லயே பேக் பண்ணிடுறேன். இப்ப கஸ்டமர் கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா நாங்க வெயிட் பண்ண தேவையில்ல. இப்ப நம்ம கேன் எடுத்துட்டு போனோம்னா பெல் அடிச்சுட்டு வெயிட் பண்ணுவோம், அவங்க பாத்திரத்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. காலையில அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ஷெட்யூல், பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் போகணும், நிறைய வேலை இருக்கும். அவங்க அந்த வேலை விட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் லேட்டா போவோம், ஒரு நாளைக்கு சீக்கிரமா ஒரு லேட்டா போவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. பால்கார போறவருக்கு இப்ப நமக்கு அந்த பிரச்சனையே இல்ல. போறோம், அவங்க எம்டி பாட்டில் ரெடியா வச்சிருப்பாங்க, ஒரு பேக்ல வச்சிருவாங்க. நம்ம அந்த எடுத்துட்டு போன இந்த பாட்டில் வச்சு அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டே இருப்போம். நம்ம கஸ்டமருக்கு அதிகபட்சம் செலவு பண்றது 10 செகண்ட்ஸ் தான். பால் வைக்கிறோம், அடுத்த அந்த பாட்டில் எடுக்கிறோம், வந்துட்டே இருக்கிறோம். நமக்கு அது நேரம் மிச்சமாகுது. அதே மாதிரி பாலும் வந்து உங்களுக்கு அந்த கறந்த தன்மை மாறாம

0: அப்ப கனடி பாட்டிலே போகும்போது காலையில மட்டும்தான் கொடுக்குறீங்களா? ரெண்டு வேலையுமே கொடுக்குறோம் சார், ரெண்டு வேலையுமே கொடுக்குறோம். நம்ம கஸ்டமர் எல்லாமே ரெண்டு வேலையுமே எடுத்துக்கிறாங்க.
1: எல்லா கஸ்டமருமே ரெண்டு வேலையுமே வாங்கிக்கிறாங்க?
0: இல்ல சார், எல்லா கஸ்டமரும் சொல்ல முடியாது. ஒரு 50% கஸ்டமர் ரெண்டு வேலையும் வாங்குவாங்க, சில கஸ்டமர் ஒரு வேலையிலே போகணும் பாட்டிப்பாங்க. காஸ்ட் வைஸ் சில பேருக்கு அதிகமாக தோணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளுக்கு மட்டும் வாங்கிப்பாங்க, அவங்களோட தேவைக்கு பண்ணையில வாங்கிப்பாங்க. சரி, வேலை அதிகமா இருக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல பொருளா கொடுப்போம், நல்ல தரமா இருக்கு. ஏன்னா நம்ம கஸ்டமர் எல்லாமே சார் ரெஃபரன்ஸ் மூலியமா வரதான் சார். இவங்க நம்மள்ட்ட வாங்குறவங்க இது நல்லா இருக்கு, நான் வாங்குறேன், நீங்க வாங்க அப்படி சொல்லி சொல்லி சொல்லி நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது மட்டும் சார் ஆர்டர். அதுக்கப்புறம் எல்லாமே நம்மள்ட்ட வாங்கினவங்க சொல்லி எடுத்தது தான். ஃபர்ஸ்ட் 20 பேர் மட்டும் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே நம்மள்ட்ட வாங்குறவங்க நல்லா இருக்குங்க, சூப்பரா பண்றாங்க, கரெக்டா இருக்கு, எதுவும் கலப்படம் இல்லாம தண்ணி இல்லாம. நம்ம கஸ்டமர் கொடுக்குற நம்ம முதல் வாக்குறுதியே கலப்படம்னு நீங்க நம்மள்ட்ட கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கன்னா, இது ஒரு நாள் வாங்கின பாலும் உங்களுக்கு ஃப்ரீ, காசு கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன், இதுக்கு மேல வாங்குற பாலும் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்றது. ஏன்னா நம்ம அந்த நேர்மையா இருக்கிறதால, அது சரியா இருக்கிறதால அவங்களுக்கு அவங்க பாக்குறாங்க, லைவா பாக்குறாங்க.
1: சரிங்க, இப்ப ரெண்டாவது நம்ம மாடுகளோட திறன் ஒண்ணு இருக்கு, சந்தையோட தேவை ஒண்ணு இருக்கு, இது ரெண்டுத்தையும் எப்படி சமாளிக்கிறீங்க?
0: சந்தை தேவை அதிகமா தான் சார் இருக்கு. இப்ப நம்மகிட்ட இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் சார் நான் ஆர்டர் எடுத்துக்கிறேன். ஆர்டர் எடுத்துக்கிறேன்னா நான் நானா போய் தேடி பிடிச்சிடலாம் ஆர்டர் அப்படிலாம். நம்மகிட்ட வாங்குறவங்க அப்படியே மாசத்துக்கு கொஞ்சம் ஒரு 4 பேர் 5 பேர் அப்படியே ஆட் ஆகிட்டே வருவாங்க. சில பேர் டிரான்ஸ்பர் வெளில போறேன் ஒரு சூழல்ல, சில பேர் வெளியாகுவாங்க. நம்மகிட்ட வாங்குற கஸ்டமர் வந்து இந்த பணத்துக்காகவோ இதுக்காகவோ எதுவுமே நம்ம வெளியே போகல சார். ஏதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதிகமா இருப்பாங்க, சில பேர் டிரான்ஸ்பர் வெளில போகும்போது சார் நம்ம வாங்க முடியல, அப்படி வெளியே போற கஸ்டமர் நம்மகிட்ட நெய்யா வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி வெளில போறவங்க கூட நம்ம நெய்யா கொடுங்க சார், அது மாதிரி சொல்லி வெளியே இருக்கிறோம், நெய்யா கூட வாங்கி.
1: சரி, இப்போ இந்த தேவைகளை தாண்டி உங்கள்கிட்ட பால் இருக்குமா அன்னைக்கு தினத்திட்ட? என்ன பண்ணீங்க, நான் நெய் கொடுக்குறேன் அப்படின்றீங்களே, அதை உற்பத்தி பண்ற அளவுக்கு உங்கள்கிட்ட பால் இருக்குமா?
0: அதாவது எப்படின்னா சார்,
1: நீங்க எப்படி அதை திட்டமிட்டுக்கிறீங்க? அதாவது சப்ளைக்கு இவ்வளவுதான் போகணும், பாலா கொடுக்கறது இவ்வளவுதான், இதை தாண்டி மித்த பொருள் பண்ணணும்ன்ற எண்ணம் எப்ப வந்துச்சு உங்களுக்கு?
0: சார் நான் 100 லிட்டர் உற்பத்தி பண்றேன்னா சார், இப்ப 100 லிட்டர் நான் வந்து 80% சார் உற்பத்தி பண்றதுல இருந்து 80% மட்டும் தான் சார் விற்பனைக்காக எடுத்துப்பேன், மீதி 20% சார் நான் பை ப்ராடக்ட் தான் பயன்படுத்துறேன். ஆரம்பம் செஞ்சுட்டு இருக்கேன் சார். என்ன காரணம் சார், திடீர்னு ஒரு நாள் பால் குறையும் கூடும். நான் இப்ப கஸ்டமர் யாருக்குமே நான் ஒன்ஸ் ஆர்டர் எடுத்துட்டேன்னா அவங்கள்ட்ட நான் இன்னைக்கு முடியலங்க எனக்கு பால் வராதுன்னு இதுவரைக்கும் சொல்ல சார், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் யார்ட்டும் சொல்லல, பால் கரெக்டா அவங்க கொண்டு சேர்த்துட்டு இருக்கேன். என்ன காரணம், எனக்கு இந்த 20% வந்து சார் நான் மேனேஜ் பண்றதா வச்சிருப்பேன், அது எனக்கு பை ப்ராடக்டா ரெடி பண்ணிட்டே இருப்பேன். அந்த பாலை வந்து இப்ப கஸ்டமர் ஆடாங்க, புது கஸ்டமர் வராங்கன்னா அதுல இருந்து எடுத்துப்பேன் நான். அப்ப அன்னைக்கு எனக்கு நெய் கட்டாயம் கிடையாது, ஆனா கஸ்டமர் கட்டாயம் கொடுத்தாங்க பால். நெய் வந்து மீதி இருக்கிறத நான் பண்றேன், மீதி இருக்கிற பால்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அடுத்தடுத்து நம்மகிட்ட வாங்க தொடர்ச்சியா கேக்குறாங்க, நெய் பன்னீர் நல்லா இருக்கு. இப்ப வெளியெல்லாம்
1: பன்னீரும் செய்றீங்களா?
0: ஆமா சார், பன்னீரும் செய்யும்.
1: இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? நெய் பன்னீர் எல்லாம் செய்யறதுக்கு நீங்களே
0: ஊர்லயே வந்து ஒரு அந்த லோக்கல்ல கிளாஸ் கொடுத்தாங்க சார். அது நான் மெயினா அது கூட போல யூடியூப்ல ஒரு நாள் பார்த்தேன் எப்படி அந்த செய்முறை போட்டுருந்தாங்க, செஞ்சு பார்த்தா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கொஞ்சம் அந்த வெயிட் வைக்கிறலாம் சிரமமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகிடுச்சு சார், மேனுவலாவே செய்யறோம் இப்ப வீட்லயே. அதிக அளவுல குவான்டிட்டி அதிகம் போடல சார், நம்ம கேஜி எல்லாம் ரொம்ப கம்மியா தான் போடுவோம். ஒரு மாசம் 2 டைம் அது புக்கிங்லயே இருக்கும். நம்ம கஸ்டமர் கேட்பாங்க பன்னீர், அவங்களா வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மகிட்ட இன்னைக்கு ஒரு டேட்டா வந்து சார், நம்ம சொல்லாமனு தெரியல, ஒரு டேட்டா வந்து பன்னீர் தான் அதிக கலப்படம் பண்றதுல பன்னீர் தான் முதலிடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேட்டா ஒன்று வந்துச்சு. இப்ப அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் நம்மகிட்ட வாங்குறவங்க நம்ம 100% அந்த பால் மட்டும் தான் பயன்படுத்துறோம், வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குங்க நீங்க திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது போட்டு தரோம் சார். நம்ம போட்டு ஸ்டாக் எல்லாம் வைக்கிறதே இல்லை சார், திரும்ப ஒரு 10 பேர் கேட்பாங்க பன்னீர் போலியாப்பா கொடுங்க கொடுங்கம்பாங்க. அப்படி
1: போட்டு ஒரு தொழில் முனைவரா வந்து இந்த பாலா கொடுக்கறத விட உபபொருட்கள் கொடுக்கறது நமக்கு ஓரளவு லாபம் அதிகமா இருக்கா, இல்ல அதே லாபம் தான் நமக்கு இருக்கு?
0: இல்ல சார், உபபொருட்கள் கொடுக்கும்போது நமக்கு வேலை கம்மின்னு சொல்ல முடியாது, நமக்கு லாபமும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் சார். நம்ம இந்த பாலா விட அதிகமா கிடைக்கும். ஆனா நான் நேரடியா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் நெய்யும் பன்னீரும் போட்டு போயிட்டு
1: நிற்க முடியாது,
0: யாரும் வாங்க மாட்டாங்க. அவங்க உண்மையிலுமே இது வாங்குறாங்களா செய்யறாங்களான்னு தெரியாது அவங்களுக்கு, அதனால அந்த மாதிரி சிக்கல் இருக்கு சார். அதனால உபபொருட்கள் கூட நம்ம லாபம் அதிகம் தான் சார், ஆனா அந்த பால் நான் விற்கிறதால தான் என்னால அந்த பன்னீரும் நெய்யும் விற்க முடியாது.
1: பன்னீர் நெய் வேற என்ன பொருள்லாம்?
0: சில வெண்ணையா கொடுக்கும், வெண்ணையா கட்ட வெண்ணையா கொடுத்துருவோம் சார், பட்டரா கொடுத்துருவோம், நெய் பன்னீர். இப்ப மாட்டு சாணத்துல அதுல இருந்து பை ப்ராடக்டா வந்து இப்போதைக்கு இந்த பயோகேஸ் வேஸ்ட் கொடுக்குறோம் சார், பயோகேஸ் எடுத்துட்டு அதுல இருந்து வர அந்த
1: மாடுல உங்க மாட்டு சாணியில இருந்து பயோகேஸ் உங்க வீட்டுக்கா?
0: எங்க வீட்டுக்கு எடுத்துக்கிறோம் சார். சரி, எங்க வீட்டு தேவைக்கு நம்ம கேஸ் எங்க நம்ம யாரும் எதிர்பார்க்கல சார், நம்ம தேவைக்கு அதிகமா கேஸ் உற்பத்தி ஆகுது. நம்ம சாணத்துல இருந்து கொஞ்சம் பகுதி மட்டும் தான் பயன்படுத்துறோம், டெய்லி ஒரு 100 கிலோ சாணம் கொடுத்துருனா ஒரு டெய்லி ஒரு 4 to 5 கிலோ கேஸ் கிடைச்சிருது, நம்ம வீட்டு தேவைக்கு தாராளமா போதும். அது அதுல இருந்து வர கழிவு வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கு செறிவூட்டப்பட்ட சாணம் ஆயிடுது, மண்ணு வந்து ஈஸியா டைஜஸ்ட் பண்ணிடுது, அதை நம்ம நிலத்துக்கு பயன்படுத்தும் போது ரிசல்ட் ரொம்ப அருமையாவே இருக்கு. நம்ம அதனால இப்ப அந்த செயற்கை உரங்கள் எல்லாம் நிறையவே குறைச்சிட்டோம்
1: உங்களோட நிலத்துக்கு.
0: ஆமா சார், எங்களோட நிலத்துக்கு பாத்தீங்கன்னா நிறையவே குறைச்சோம், செயற்கை உரங்கள் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. ஆரம்பம் நான் பண்ணை ஆரம்பிச்ச ஸ்டேஜிக்கும் இப்ப நம்ம மாட்டோடைய யூரின்ல இருந்து நம்ம ஷெட்டு கழுவுற தண்ணி எல்லாமே ஒரு தொட்டி வந்துடும் சார், எல்லாம் ஒரு இடத்து கால் பண்ணிடுவேன், கால் பண்ணிட்டு அங்கிருந்து பம்ப் பண்ண நிலத்துக்கு எடுத்துக்கிறேன். அப்ப அதனால எனக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மாட்டு தீவனத்தோட வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும். முதல்ல 45 நாள் வளர்ந்தது, இப்ப எனக்கு 30 நாள்லயே வந்துருது. அந்த மண்ணோட நுண்ணுயிர் பெருக்கம் மண்ணில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு.
1: சரி,
0: அதனால நமக்கு அதுவும் பிரச்சனை இல்லை சார், நம்ம இது வந்து ஒரு சைக்கிளிங் மாதிரி.
1: அது இல்லாம நீங்க அந்த சாணத்தை வேற எப்படி

0: இது பண்ணி
1: ராட்டி அடிக்கிறோம் சார், சாண ராட்டி நம்ம நல்லது கட்டதுக்கு நம்ம மட்டும் அப்படி எடுத்துக்கிறாங்க.
0: நாட்டு மாடுன்றப்ப அதுல இருந்து இந்த விபூதி தயாரிக்கிறது, இது மாதிரி
1: விபூதி தயாரிக்க எல்லாமே சார். இப்ப மார்க்கெட்ல நாட்டு மாடு இப்ப நிறைய கொண்டு வராங்க, ரொம்ப குறைவான விலை கேட்கறாங்க சார். அதனால நம்ம அதை மேனேஜ் பண்ண முடியல, சிரமமா இருக்கு. ஆனா கேக்குறாங்க, அது தன்மை தெரிஞ்சு கேக்குறவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது விபூதியும் பண்ணி கொடுக்குறோம் சார். அவங்களா வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். பண்ணி வச்சுட்டு நான் 500 கிலோ இருக்கு, 1000 கிலோ இருக்கு அப்படின்னு மார்க்கெட்டிங் தேடுறது இல்ல சார். ஏன்னா நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எருவாவே நிறைய போயிடும்.
0: சரிங்க,
1: ஆனா எல்லாத்துக்கும் ஒரு மேன் பவர் தேவைப்படும் சார். அதனால அதுவும் ஒரு சிக்கல் இருக்கு. இதுல மெரிய
0: செலவும் பண்ணாதான் அதுக்கு நம்ம ஏதாவது வருது.
1: எந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு அடிப்படை செலவு பண்ணி ஆகணும். அப்ப இந்த மார்க்கெட்டிங் கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சான விஷயமா தான் இருக்குது. மக்கள் இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் மாறி வரல. செயற்கை உரங்களை பயன்படுத்தி ரிசல்ட் உடனே எதிர்பார்க்கறாங்க. காலைல போட்டா அடுத்த நாள் ரிசல்ட் வரணும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. சோ அதனால அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது சரியா வந்துடும் சார்.
0: சரிங்க, பொதுவா வந்து இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இப்போ இந்த தின்பண்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நிறைய வரவேற்பு இருக்கு. அது நாட்டு மாட்டுல இருந்து இனிப்பு இது மாதிரியும் செஞ்சு இது பண்றாங்க. அது மாதிரி எதுவும் முயற்சி பண்ணிருக்கீங்களா நீங்க?
1: அது வரை இது வரைக்கும் முயற்சி பண்ணல சார். பால்கோவா மட்டும் நம்ம அரலூர்ல பக்கத்துல பேக்கரியில வாங்கி நம்மகிட்ட பால்கோவா பண்ணி கொடுக்குறாங்க சார். நம்ம அதுக்கு முயற்சி பண்ணது வரைக்கும்
0: நீங்க செய்யல. ஆனா உங்கள்ட்ட இருந்து வாங்கி
1: பால் வாங்கி அவங்க செஞ்சு அவங்க ஒரு நல்ல ஒரு
0: அந்த பால்கோவா நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா?
1: அருமையா இருக்கு சார். நம்ம அன்பர் தான் அண்ணன் பண்றாங்க, கோவை கிருஷ்ணன் ஒரு பேக்கரி, அவங்க ரொம்ப அருமையா.
0: இல்ல இப்ப ஒரு சமயம் அதை கூட நீங்க முயற்சி பண்ணி பாக்கலாம்ல. இப்போ நீங்களே செய்ய முடியலன்னா கூட நீங்களும் இன்னொருத்தரும் ஒரு கூட்டாளி மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரியான பொருட்கள் மட்டும் செஞ்சு கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ஒரு பிராண்டிங் பண்ணி பண்ணலாம்ல?
1: பண்ணலாம் சார், அருமையா பண்ணலாம். அது ஏன்னா சார் நமக்கு அது ஒண்ணுக்கும்
0: ஏன்னா அது வந்து நீங்க அரியலூர்ல தான் வைக்கணும்னு இல்ல, அதை தஞ்சாவூர்லயும் வைக்கலாம், திருச்சியிலயும் வைக்கலாம், எல்லா இடத்துலயும் வைக்கலாம். நாட்டு மாட்டுல இருந்து செய்யப்பட்ட இனிப்புகள்லாம் அதுக்கு தனி வரவேற்பு இருக்குதானே செய்யும்?
1: ஆமா சார், கண்டிப்பா இருக்கு சார். நாட்டு மாட்டு பால்ல இருந்து செய்யப்பட்ட இனிப்புகள்லாம் கண்டிப்பா அதுக்கான வரவேற்பு இருக்கு சார். ஏன்னா இப்ப நான் சொன்னதான் சார், ஏன்னா ஒண்ணுக்கும் நமக்கு ஒரு சின்ன ஒரு மார்ஜின் தேவைப்படுது சார். அதுக்கான ஆள் மெயினா வந்து அதுக்கு ஒரு மாஸ்டர் பிடிக்கணும் சார். அது வேலை செய்யணும், பேக் பண்ணணும், கொண்டு சேர்க்கணும். அதெல்லாம் ரெண்டாவது சார், நம்ம முதல்ல பால் அந்த அளவுக்கு இன்னும் நம்ம ப்ரொடக்ஷன் அதிகமா இல்ல. நம்ம அதுக்கான ஒரு யூனிட் போட்டு நம்ம செய்யணும்னா டெய்லி ஒரு மினிமம் ஒரு 100 லிட்டர் பண்ணணும். இப்ப நம்ம ஒரு வேலைக்கு ஆள் போட்டு அவங்க சம்பளம் கொடுத்து நம்ம அதை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நமக்கு அடிப்படை செலவு கட்டுப்படி ஆகும். நமக்கு அந்த அளவுக்கு பால் இல்ல, உற்பத்தி குறைவா இருக்குங்கிறதால இப்ப நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் பால் கொடுக்குறோம். அதுல இருந்து மீற பால்ல இருந்து நெய் பன்னீர் வெண்ணெய் இதை எடுத்து மக்கள் நம்ம கஸ்டமரை தாண்டி இன்னும் நம்ம டிராவல் பண்ண முடியல. அதை தாண்டி கேட்கறவங்களுக்கு இருக்கும்போது வாய்ப்பு இருக்கும்போது கொடுத்துட்டு இருக்கோம் சார். நம்ம இப்ப ஒரு கஸ்டமர் எல்லாம் திருச்சியில இருந்து வந்து வாங்கிட்டு போறாரு நம்மகிட்ட பால். இங்க இருந்து வந்து பஸ் எடுத்து வந்து வந்து வாங்கிட்டு வராரு.
0: டெய்லியா
1: 3 நாளைக்கு ஒன்று சேர்ந்து வாங்கிட்டு போறாரு நம்மகிட்ட. ஒரு 30 லிட்டர் 30 லிட்டர் எதிர்கால உணவு தேவைக்கு நல்ல உணவுக்கு கட்டாயம் மாடு வளர்ப்பு மிக இன்றியமையாத ஒண்ணு இருக்கு சார். நல்ல நிறைய இளைஞர்கள் உள்ள வராங்க, அதுக்கு வந்து அரசும் வந்து நிறைய ஊக்குவிக்கணும் சார். இந்த நாட்டு மாடு வளர்ப்பு அரசும் நிறைய ஊக்குவிக்கணும். அதே நேரத்தில் புதுசா உள்ள வரவங்க வந்து சார் நிறைய பேர் போன் பண்ணுவாங்க, எனக்கு கூட சார் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா எல்லாருமே அதுல பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க போன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அனுபவம் இல்லாத வராங்க. ஆனா இந்த தொழில அனுபவம் இல்லாம 100% பண்ண முடியாது சார். மத்த தொழில் மாதிரி இது கிடையாது, கட்டாயம் அனுபவம் வேணும். அவங்க செய்யணும் நினைக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 1-2 மாடு வாங்கி ஒரு 3-4 மாசம் அதுல சொந்தமா ஒரு முயற்சி பண்ணி அதுல என்ன பிளஸ் ஆர் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பெருசுபடுத்தினாங்க அப்படின்னாக்க நல்லா இருக்கும் சார். ஆனா கண்டிப்பா எல்லாரும் இந்த தொழில் நோக்கி வரணுங்க தான் சார் என்னோட ஆசை.
0: இது சம்பந்தமா யாராவது உங்கள்ட்ட தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த இடத்துல தொடர்பு கொள்ளலாங்க?
1: தொடர்பு கொண்டு பேசலாம் சார். என்னோட நம்பர் வந்து சொல்றேன் சார், 93 61 93 10 65 இந்த நம்பர்ல நான் தொடர்பு கொண்டு பேசலாம் சார்.
2: அரியலூர் இலுப்பையூர் எஸ் காசிநாதன் ஐயா அவர்களின் தொலைபேசி எண் மீண்டும் 93 61 93 10 65.
0: நன்றிங்க, உங்க அனுபவத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட இந்த பயணம் வந்து இன்னும் செழுமையாக இருக்கணும், நீங்க நினைச்ச மாதிரியான புதிய உச்சங்களை தொடணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோங்க.
1: ரொம்ப ரொம்ப நன்றி சார்.

0: தொடர்ந்து சரியான தரத்துல நியாயமான விலையில ஒரு பொருளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும் போது அவங்க ரொம்ப உற்சாகமா தொடர்ந்து அதை வாங்குவாங்க அப்படிங்கறதுக்கு மற்றும் ஒரு உதாரணமாய் அரியலூர் இழுப்பையூர் எஸ் காசிநாதன் அவர்களுடைய அனுபவம். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இப்படி தரமான விவசாய பொருட்கள் நகர சந்தைகளை வந்தடையக்கூடிய சுவாரஸ்யமான கதைகள் எல்லா வாரமும் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் 7:30 ஃபார்ம் டு சிட்டி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் 8:00 இனி கேட்கலாம்.
7: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஹர்கர் திரங்கா இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு

மோடி நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டிற்கான நமது பங்களிப்பை தொடர மூவர்ணக்கொடி உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஸ்காட்லாந்து கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்களை பிரதமர் தமது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இப்போட்டிகளில் இந்தியா 39 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4 இடம் பெற்றது குறிப்பிடத்தக்கது. மாணாக்கரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையுடன் கூடிய தேர்வு முறைகளை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமை விவகாரங்கள் குறித்து அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்துக்கு பின்னர் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் முகமையின் நிர்வாக கட்டமைப்புகளை வலுப்படுத்தவும் செயல்பாடுகளை திறம்பட சீரமைக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட செய்தியில் இந்த இயக்கத்தில் ஈடுபட்ட விடுதலைப் போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை வரும் தலைமுறையினருக்கு என்றென்றும் உத்வேகம் அளிக்கும் என்று கூறியுள்ளார். இந்திய அமெரிக்க கடற்படைகளுக்கு இடையேயான வெடிபொருட்கள் அகற்றும் கூட்டு பயிற்சி கொச்சி தெற்கு கடற்படை தளத்தில் நாளை தொடங்கி வரும் 14 வரை நடைபெறுகிறது. இதில் துறைசார் நிபுணர்களின் கருத்து பரிமாற்றம், உபகரணங்களின் செயல் விளக்கம், செய்முறை பயிற்சி உள்ளிட்டவை இடம்பெறும். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தற்போது 66 அதிகரித்துள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை கிடங்குகளில் பாதுகாக்க மேம்படுத்தப்பட்ட நவீன வழிமுறைகள் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொள்முதல் செய்யப்படும் நெல் உடனுக்குடன் அரவை நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டு உணவுப் பொருள் விநியோக சங்கிலி முறைப்படுத்தப்படும் என்றார். MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 72,627 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 13 தேதி தொடங்குகிறது. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்கு தேவைப்படும் நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழகத்தின் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு 4,612 ஹெக்டேர் நிலம் தேவைப்படும் நிலையில் அதில் 26% மட்டுமே இதுவரை கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். செயற்கை நுண்ணறிவுத்துறை புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று சென்னை இந்திய தொழில்நுட்பக் கழக இயக்குநர் திரு காமக்கோட்டி தெரிவித்துள்ளார். சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு பொறிகளால் மனிதனின் துணையின்றி தனித்து இயங்க முடியாது என்பதால் இந்த துறை வேலை இழப்புகளை ஏற்படுத்தாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை ஒதுக்கீட்டு ஆணை பெற்ற மாணாக்கர் வரும் 13 தேதிக்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரிக்கு நேரடியாக சென்று அசல் சான்றிதழ்கள் மற்றும் கல்வி கட்டணத்தை செலுத்தி சேர்க்கை பெற வேண்டும் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. கலந்தாய்வு மற்றும் ஒதுக்கீடு குறித்த விளக்கங்கள் TNEA.org இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் நாளை தொடங்குகிறது. மாநிலத்தில் 1 முதல் 19 வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர் உட்பட 50,00,000 மேற்பட்ட பெண்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் பாரம்பரிய நெல் திருவிழா இன்று நடைபெற்றது. பெண் விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் வகைகள், இயற்கை விவசாயத்தில் விளைந்த கிழங்கு வகைகள், தானியங்கள், கனிகள் மற்றும் அவற்றிலிருந்து தயாரிக்கப்பட்ட தின்பண்டங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த ஓவேலி லாரஸ்டம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் புலி தாக்கி உயிரிழந்ததை அடுத்து மோப்பநாய் மற்றும் ட்ரோன் உதவியுடன் புலியை தேடும் பணிகள் வனத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5 கருட சேவை இன்றிரவு நடைபெறுகிறது. மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது. அமெரிக்காவில் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் உயரம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பசந்த்குமார் மெஹ்வால் மற்றும் நீளம் தாண்டுதலில் வெண்கலப்பதக்கம் வென்ற ஷானவாஸ் கான் ஆகியோருக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கனடாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை பிரான்ஸ் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

இரவு நேரம் மனசுக்கு பிடிச்ச ஒரு பாடல். இந்த காம்பினேஷனுக்கு ஈடு இணையே இல்லை இல்லை. அதுவும் 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களில் உள்ள பாடல்கள் ஒவ்வொன்றும் நம்மளோட நினைவை வேற பக்கம் கொண்டு போகும். அப்படிப்பட்ட பாடல்களை உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுவோ அதை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 4431 அப்படின்ற இந்த முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து இந்த திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டிருக்கிறீங்க. இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற நேயர் யாருங்கிறத பாத்துடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கமா?
1: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறது?
2: விராலிமலை இருந்து ஏழுமலை பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து விராலிமலை ஒன்றியம் கட்டுரை ஊராட்சி எடையப்பட்டி ஏழுமலை கையில வந்து அலக்கடையில் தோன்றிய முத்து
1: கேட்டலங்கய்யா. நன்றிங்கய்யா.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேரில் ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்
1: வணக்கம்.
2: இனிய இரவு வணக்கம்மா.
1: இனிய வணக்கம் சொல்றது.
2: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவராமா. சரவணன் சார் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க ஐயா.
2: ரொம்ப நல்லா உங்ககிட்ட பேசி
0: ரொம்ப சந்தோஷங்க ஐயா.
2: நல்லா அருமையான பாடல்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க நேயர்களுக்கு.
0: சரிங்க.
2: எனக்கு வந்து சுகமான ராகங்கள் சிவகுமார் ஐயா நடிச்ச படம், சரிதான் நடிச்சுக்கோம். அதுல எஸ்பி சுஷாமாவும் பாடிப்பாங்க. அத்தை கடக்க வேணும், அக்கறைக்கு போக வேணும்னு சொல்லி ஒரு அருமையான இளையராஜா இசையில கேட்டிருப்பாங்க. அந்த பாடல் கொடுத்துருங்க ஐயா.
0: கேட்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
2: நன்றி நன்றி.

0: இரவு இசை இனிமையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற அடுத்த நேயர்.
1: வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா சரவண ஐயா அவர்களுக்கு, அபி அம்மா அவர்களுக்கு இதே இரவு வணக்கம். நல்லா இருக்கலாங்க ஐயா?
1: நல்ல பிரமாதமா இருக்கும். சொல்லுங்க ஐயா, யாருங்க, எங்கிருந்து?
2: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் புஞ்சேசிங்கிருந்து பிரபாகரன் பேசுறேங்க ஐயா.
1: ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து ஐயா வெற்றி விழா படத்துல இருந்துங்க ஐயா, மலேசியா வாசன் ஐயாவும் ஜானகி அம்மாவும் பாடின பாடம் சிவி சினிக்கு எடுத்து சிங்கி, அந்த பாட்டு போடுங்க ஐயா.
1: கேட்டுருவோமா?
2: ஆ கேட்டுலாங்க ஐயா. நல்லா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி.

நேர்களே, திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு. பண்பலை 102.1 இரவு இசை இனிமை தொடரும்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அமனுடையும் அடுத்த நேயர். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: யாருங்க சார்? எங்க இருந்து?
1: கீழாமாப்பட்டியிலிருந்து சசிகுமார் பேசுறேன் சார்.
0: எங்க இருக்குங்க ஐயா கீழாமாப்பட்டி?
1: ஆமா, திருச்சி டு மணப்பாறை ரோடு சார், நியர் இனாம்குளத்தூர்.
0: சரிங்க, என்ன பாடலுங்க வேணும்?

0: 8:35 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க இரவு இசை இனிமை. நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிமையான இடைக்கால கீதங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா யார் வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்யா. கரூர் மாவட்டம் காவல்காரம்பட்டியில இருந்து தங்கராஜ் பெரியக்கா பேசுறேன். அன்பு பேத்திக்கு சரவண தம்பிக்கு இரவு வணக்கம்யா.
0: தங்கராஜ் ஐயா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சாமி, எல்லாம் உங்க புண்ணிய

0: என்ன
1: பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
0: ஐரம்பத்தி ஏற்றி இளையராஜை சீமித்து மலேசியா வாசவன் ஜானகி அம்மா பாண்டது கோவில் மணி ஓசை இதனை கேட்டது யாரோ அந்த பாட்டு போடியா?
1: நீங்க தான் கேட்டிருக்கீங்க, கொடுத்துடலாம் பாட்டை. ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
2: கோவில் மணி ஓசை இதனை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ?
3: பாஞ்சாலி பாஞ்சாலி,
4: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ?
3: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: இருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காகவும் பாடல் கேட்கறதுக்காகவும் யார் காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வல்நாட்டுல இருந்து கவிதா பேசுறேன்.
0: கவிதாமா, இன்னைக்கு என்ன பாட்டு வேணும்?
1: வாத்தியாரிட்டு பிள்ளையில இருந்து மன மாலை மஞ்சள் சூடி அந்த பாட்டு வேணும்.
0: ஓகேமா, கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
1: ரொம்ப நன்றிமா.

0: 8:46 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற அடுத்த நேயர் யாருங்கிறது பாத்திரலாம் கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா, பஞ்சபுரத்து இளங்கோ பேசுறேன். இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் இளங்கோ ஐயா, சொல்லுங்க என்ன பாடல் இன்னைக்கு வேணும் நிகழ்ச்சியில?
1: கை கொடுங்க கையில இருந்து தாளம்பூ இந்த பாட்டு
0: போடுங்க.
1: எல்லா நேருக்கும்
0: சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரி எல்லா நேயர்களுக்காகவும் இதோ பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: இரவு இசை இனிப்பை கேட்டணிச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ நூற்றி 2.1 அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு அடுத்து ஆலம்பக்கத்துலேருந்து மேரி பேசுகிறேன் மேடம்.
1: மேரிமா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு கல்யாண ரமன் படத்துல இருந்து மலர்களில் ஆடும் இளமையே அந்த பாட்டு போடுங்க மேடம்.
1: கொடுத்துடலாம், ஆனா ஏன் இவ்வளவு யோசனை?
0: ஒரு பாட்டுல ரெண்டு மாசம் ஆச்சு அவங்கள்ட்ட பேசி.
1: ஓ, அதனாலயா?
0: பாட்டு
1: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம் இணைப்புல வந்ததுக்கு. இதோ பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

0: 2.1 நிகழ்ச்சியுடன் நிறைவான நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்க பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். பெருகமணி பழையூர் சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சரவணன் சார், எப்படி இருக்கீங்க? என்ன பாடல் வேணும் இன்னைக்கு
1: நிகழ்ச்சியில? வீட்டுல இன்னைக்கு விசேஷம் இல்லாது மேடம். வீட்டுல ஒரு பாப்பா ஒன்று இருக்காங்க, அதனால பக்கத்து வீட்டுல, அதனால நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சோகத்துல தான் மேலே இருக்கோம். இருந்தாலும் இதுல உட்காந்து பொழுது போறதுக்காக உட்காந்து.
0: சரி சரிங்க. சரி, என்ன பாடல் இன்னைக்கு வேணும் நிகழ்ச்சியில?
1: ஜானியில இருந்து போடுங்க மேடம்.
0: சரிங்க சார், கொடுத்தெல்லாம் ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக

0: 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 to 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: இரவு அமைதியாக நகர்கிறது. அதன் மௌனத்தில் இசை மெதுவாக பூக்கிறது. உங்கள் மனதிற்கு இனிமை சேர்க்கும் பாடல்களுடன் இது திருச்சி FM Rainbow 102.1 இனிய ராகம்.

0: நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு வருங்காலம் வசந்தமாக.
1: வணக்கம் நேயர்களே, நான் சுந்தரேசன். என்னுடைய தொழில்துறை அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன்.

0: உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நாளை காலை 9 மணிக்கு உங்கள் ரெயின்போ எஃப்எம்இல்.
1: நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கலாம். 4431 இணைப்பு எண்ணோடு தொட்டு வாங்க. 240-102-1, 246-102-1 வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களது சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். 938-546-102-1 எனக்கு. தொழில் முனைவோர் என் சுந்தரேசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி நாளைக்கு காலையில 9 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: மனதை மென்மையாக தொடும் ராகங்கள் தொடர்ந்து வருகிறது இனிய ராகத்தில்.

இரவும் இசையும் ஒன்றாகும் இந்த தருணத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இனியராகும்.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இசைக்கு வயதில்லை, நல்ல மெட்டுகளுக்கு முடிவும் இல்லை. காலத்தை வென்று தலைமுறைகளை கடந்து இன்றும் இதயங்களில் ஒழித்துக் கொண்டிருக்கும் இனிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். திரு

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. உங்களுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். 938-546-102-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய பெயர், ஊர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாடல் இது எல்லாத்தையும் சேர்த்து தட்டச்சு செய்தும் அனுப்பலாம், அல்லது குரல் பதிவு மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் யார் கேட்டிருக்கிறாங்கன்னா, குமரன் நகர்லேருந்து கார்த்திகேயன் கேட்டிருக்கிற பாடல் இதோ.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டுச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல அடுத்ததா பாடல் யாரு கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத குரல் பதிவு மூலமா தெரிஞ்சுக்கலாம்.
1: உண்மை ஒன்று கேட்டேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும்.
2: வணக்கம் வணக்கம் அபிகாமி அக்கா, நான் வந்து திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து லூப்ரா செந்தில்நாதன் பேசுறேன். எனக்கு பிடிச்ச படம் புதிய பறவை, பாடல் உண்மை ஒன்று கேட்டேன். நன்றி.

ஞாபகம் வருது. கேட்டடைஞ்சிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 10:10 ஆகிட்டு இருக்கு. நேரிலே உங்களுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாடல்களையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதாங்க, உங்களோட பேரு, ஊரு அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாடல் இதெல்லாத்தையும் சேர்த்து நீங்க தட்டச்சு செய்தும் அனுப்பலாம், அல்லது குரல் பதிவு மூலமாகவும் நீங்க அனுப்பலாம். 938-546-102-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எனக்கு. நிகழ்ச்சியில அடுத்ததா திருச்சி ஐயப்பன் நகர்ல இருந்து சாந்தி பிரபாகரன் கேட்டிருக்கிற பாடல் கருந்தேல் கண்ணாயிரம் திரைப்படத்தில் இருந்து.

ஞாபகம் வருது கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்ததா கேரளா கூட்டுநாடு கருப்புசாமி கேட்டிருக்கிற பாடல் பொற்சிலை திரைப்படத்திலிருந்து.

பத்து மணி 17 நிமிஷம் கேட்டணிஞ்சிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் பிரெயின் 102.1 இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில. அடுத்ததா கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் கேட்டிருக்கிற பாடல் மாணவன் திரைப்படத்திலிருந்து.

ஞாபகம் வருது கேட்டு நினச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல அடுத்ததாக யார் பாடல் கேட்டிருக்கிறாங்கன்னா, பொன்மலைப்பட்டியிலிருந்து ஜோன்ஸ் ஆரோக்கியராஜ் கேட்டிருக்கிற பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே நேர்களே. உங்களுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 938-546-102.1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் பெண்ணுக்கு நீங்கள் குரல் பதிவும் அனுப்பலாம் அல்லது தட்டச்சு செய்தும் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காஜாமலையிலிருந்து கமால் கேட்டிருக்கிற பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

10:30 ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, தஞ்சாவூர் வலப்பக்குடி பழனிவேல் கேட்டிருக்கிற பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கீங்க. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில. அடுத்ததா நெய்தலூர் காலனியிலிருந்து கண்ணன் பிரணவ் இவங்க கேட்டிருக்கிற பாடல் முத்தான முத்தல்லவோ திரைப்படத்திலிருந்து.

0: ஞாபகம் வருது கேட்டடைஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்துல இருந்து குமார், பலே பாண்டியா திரைப்படத்தில் இருந்து.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினச்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருது நிகழ்ச்சியில். அடுத்ததா திருச்சி பாலக்கரை பிலிப் ஆனந்த் கேட்டிருக்கிற பாடல் அன்பேவா திரைப்படத்திலிருந்து.

ஞாபகம் வருது கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. துறையூர் காமாட்சிபுரம் பாஸ்கரன், அதுக்கப்புறம் திருச்சி ஆயிக்குடி ஜெயந்தி துரைராஜ். இவங்க எல்லாரும் கேட்டிருக்கிற பாடல் விவசாயி திரைப்படத்திலிருந்து.

இன்னைக்கு நடந்த இனிமையான நினைவுகளோடும் நாளைக்கு நடக்க போற அழகான ஆசைகளோடும் உறக்கத்தை தழுவுற இந்த இனிய வேளையில இனிய இரவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு சிநேகிதி அபிராமி நீலவண்ணன்.

நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது விமர்சனங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர் ஆகாஷவாணி, பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற இந்த முகவரிக்கு நீங்கள் கடிதங்கள் மூலமாக எங்களுக்கு விமர்சனங்கள் அனுப்பலாம். அல்லது airtiruchi@gmail.com அப்படின்ற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் மெயிலும் பண்ணலாம்.

நேயர்களே, பண்பலையில் இனி சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 வரை கேட்டு ரசிக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

பதினோரு மணி ஒரு நிமிடம் ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக மனதிலே ஒரு பாட்டு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து மனோ, மலேசியா வாசுதேவன், விஜயகுமார், ஸ்வர்ணலதா இவங்களுடைய வாய்ஸ்ல தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:12 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து மனோ, சுனந்தா இவங்களுடைய குரல்ல, மு மெத்தா அவர்களுடைய வரிகள்ல, எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

பொற்காலம் படத்துல இருந்து சித்ரா அவங்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, தேவா அவர்களுடைய இசையில பாடல்கள் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:22 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் ஸ்வர்ணமுகி திரைப்படத்திலிருந்து அருண்மொழி, சொன்னலதா இவங்க.

ரஞ்சனி இவங்களுடைய வாய்ஸ்ல. நேரம் 11:32 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் பம்பாய் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், சுவர்ணலதா, ஜி வி பிரகாஷ், பாம்பே சாரதா இவங்களுடைய வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:43 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் பாஷா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இவங்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

திருகடுதை திருகடுதாம் திருகடுதை திருகடுதாம் திருகடுதை திருகடுதாம் திருகடுதை தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

இன்பத்தை என்னோடு தவறு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

தி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பொன்மலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சொர்க்கையில் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். எம் எஸ் சுந்தரேஸ் ஐயர் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது ஜெய ஜெய கணபதி என்று தொடங்கும் சச்சிதானந்த சுவாமிகள் இயற்றியது அம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:19. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ராமநீவி காணி என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது நாராயணி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 4:56. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. அகரமூமகி என்று தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ், சுத்த சாவேரி ராகம் ஆதிதாளம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

நேரம் 5:18. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.

நேரம் 5:29. ஆறு மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி.வி. ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் ஒலிக்கிறது